0: கூடிய மகா கும்பாபிஷேகம் காத்துட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட மதுரையில நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல குறிப்பா பஞ்சபூத ஸ்தலங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய இசைய முதல் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.
1: அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

நேரம் 5:34 இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீர், நிலம், அக்னி, காற்று, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்களான சிவத்தலங்கள். முதல் தலமாக நீர் தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை செல்லூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு திருவாப்புடையார் திருக்கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்ன? திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம். அது மட்டுமல்ல, குபேரன் சிவனை வழிபட்ட ஒரு தலம், செல்வம் பெற்ற தலம் அப்படின்னும் சொல்லலாம். அதனாலேயே கஷ்டங்கள், கடன்கள் அதிகம் இருக்கக்கூடியவங்க வறுமையை நீக்கி செல்வ சௌபாகியங்கள் பெறுவதற்காக இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. முதல் ஸ்தலமாக நீர் ஸ்தலம், மதுரை செல்லூரில் இருக்கக்கூடிய அருள்மிருகு திருவாப்புடையார் திருக்கோவில் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நிலத்தின் ஸ்தலம் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. இது இசையமுதம்.

நேரம் 5:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அடுத்ததா நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி ஸ்தலம். மதுரை மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னா, இப்பிறவியில் செய்த பாவங்களை போக்கி நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிவத்தலம். சிவபெருமானே தன்னைத்தானே வழிபட்ட ஒரு தலம். அது மட்டும் இல்ல, 64 திருவிளையாடல்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய வளையில் விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த திருவிளையாடல் புராணத்துல தொடர்புடைய ஒரு தலம் தான் இந்த நிலத்திற்குரிய தலம். மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு அடுத்த தலம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 5:40

நேரம் 5:43 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அடுத்த ஸ்தலம் அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மதுரை தெற்குமாசி வீதி அருள்மிகு தென் திருவாலய சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, யம தர்மராஜா வழிபட்ட ஒரு சிவத்தலம் அப்படின்னு சொல்லலாம். தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தலமாகவும் இந்த தலம் இருக்கு. அதுவும் குறிப்பா 60 வயதிலிருந்து 80 வயது பூர்த்தியாக கூடிய தம்பதியர்கள் மனவிழா காண்பதற்கு உரிய ஒரு சிவத்தலமாக இந்த நெருப்பு ஸ்தலமான மதுரை தெற்குமாசி வீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு தென் திருபாலவாய திருக்கோவில். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம்.

திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளி என்று எழுந்திட தத்துவ முடியுடல் அணிந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவம் என உருகிட அனலேந்து பெருமானி வருக கிரியைந்து கனல் மூட்டி தருக இறையேந்து பெரியோனி வருக குறை தீர்

பஞ்சபூத ஸ்தலங்கள், மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலம் பத்தி தெரிஞ்சுட்டோம். அடுத்ததாக காற்று ஸ்தலம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் 5:50, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டு இருக்கோம். அடுத்ததாக காற்று வாயு என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம் மதுரை தெப்பக்குள மாரியம்மன் தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா முக்தியை அருளும் சிவத்தலம், இந்திரனோட 5வது யானைக்கு சாபத்தை தீர்த்த ஒரு தலமாகவும் இது விளங்குகிறது. ஆண்டுதோறும் மார்ச் 10-23 வரைக்கும் செப்டம்பர் 18-30 ஆகிய நாட்களில் சூரிய ஒளி நேரடியாக மூலவரான முக்தீஸ்வரர் மீது விழக்கூடிய அந்த அதிசயத்தை

இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதுவும் திருவிளையாடல் புராணத்தோட தொடர்புடைய ஒரு ஸ்தலமாக இந்த வாயுஸ்தலம் காற்று ஸ்தலம் அருள்மிகு முக்தீஸ்வரர் ஆலயம் மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரையில் இருக்கு. சரி, அடுத்த ஸ்தலம் ஆகாய ஸ்தலம் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

நேரம் 5:55. இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் நிறைவான ஸ்தலமாக, அதாவது வான்வெளி என்று சொல்லக்கூடிய ஆகாய ஸ்தலம், மதுரை சிம்மக்கள் அருள்மிகு ஆதிசுக்கநாதர் திருக்கோவில். இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, குபீரன் வழிபட்ட ஒரு சிவத்தலம், புதன் தோஷம் நீங்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அது மட்டும் இல்ல திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு தலமாகவும் இது இருக்கு. குபீரன் பூஜித்த லிங்கம் இங்க இருக்கு. கல்வி, ஞானம், திருமண வரம் அருளக்கூடிய ஒரு சிவத்தலமாகவும், இடைக்காட்டு சித்தர் பிணக்கு தீர்த்த படலம் நடைபெற்ற திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடைய ஒரு ஸ்தலம் இந்த ஆலயம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை சிம்மக்கள் அருள்மிகு ஆதிசுக்கநாதர் திருக்கோவில். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம்.

0: நிறைவு பெற்றது இசையமுதம் நிகழ்ச்சியில் விடைபெறுவது செண்பகவல்லி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலாப் பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகள்

ஆலை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: கேஜிஎஸ் தாஸ் குரலில் வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக பாடல் கேட்டோம். புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலையின் அடுத்த பகுதியாக கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர் நடராஜன் அவர்கள்.
2: ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம், வித்தஸ்ய பூஷணம் வினயம் என்கின்றது சமஸ்கிருத பொன்மொழி. ஹஸ்தம் என்றால் கை என்று அர்த்தம். தானமே கையின் ஆபரணம். அதே போல கல்வியின் ஆபரணம்.

0: காரணம் வினயம். வினயம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பணிவு என அர்த்தம். கல்வியின் ஆபரணம் பணிவாகும். ஒருவர் கல்வி கற்க கற்க அவரிடம் பணிவு இயல்பாக வர வேண்டும். நாம் கற்ற கல்வியும் பெற்ற பட்டங்களும் விருதுகளும் நமக்கு எந்த விதத்திலும் அகங்காரத்தை தந்துவிடக்கூடாது. ஏனெனில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடலளவு. அழியாத செல்வமாக கல்வியை சொல்கிறோம். மற்ற செல்வங்கள் கொடுக்க கொடுக்க குறையும். ஆனால் கொடுக்க கொடுக்க குறையாமல் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே வரும் வித்தியாசமான செல்வம் கல்வி செல்வம். ஏழைக்கும் தேவைப்படுகின்ற, செல்வந்தருக்கும் தேவைப்படுகின்ற வித்தியாசமான செல்வம்தான் கல்வி செல்வம். பாகவதத்தில் மிகப்பெரிய செல்வந்தரின் மகன் கிருஷ்ணர், மிகவும் ஏழ்மையான மாடுகர் என்பவரின் மகன் சுதாமன். கிருஷ்ணருக்கு படிக்கும் வயது வந்தவுடன் அவரது தந்தை அவரை ரதத்தில் ஏற்றி குருகுலத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். அந்த குருகுலத்திற்கு ஏழையான மாடுகரும் தம்முடைய மகன் சுதாமனை கையில் பிடித்து கொண்டு நடந்தே குருகுலம் நோக்கி வருகிறார். சுதாமன் பிறந்ததும் இருந்ததும் இன்றைய போர்பந்தர் எனப்படும் சுதாமபுரி குஜராத்தில் உள்ளது. குருகுலம் இருப்பதோ உஜ்ஜைன், இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ளது. அழியாத செல்வமான கல்வி செல்வத்தை தம்முடைய மகன் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய கணக்குப்படி சுமார் 700 கிலோமீட்டர் நடந்தே குருகுலத்திற்கு வந்துள்ளனர் மாடுகரும் அவரது மகன் சுதாமனும். கல்வி கற்றால் அறிவு வளரும், ஏழ்மை நீங்கிவிடும், கல்வி மேலும் சான்றோனாக்கிவிடும் என்று ஏழையின் மனதில் நம்பிக்கை விதைப்பது கல்வி மட்டுமே. தன் மகன் செல்வந்தனாக இருந்தால் மட்டுமே சாதனையல்ல, சான்றோனாக இருப்பதுதான் சிறப்பு. அதற்கு கல்வி தேவை என்பது கிருஷ்ணரின் தந்தை நந்தகோபரின் நம்பிக்கை. ஆதலால் அவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இன்றைய நந்தகானிலிருந்து 700 கிலோமீட்டர் ரதத்தில் தமது மகன் கிருஷ்ணருடன் சாந்திபனியின் குருகுலத்திற்கு வந்துள்ளார். ஏழைக்கும் பணக்காரருக்கும் தேவைப்படுவது கல்வி. செல்வந்தரும் ஏழையும் ஒன்றாக படிக்கும் வகையில் குருகுலங்கள் இருந்ததாக இந்திய கல்வி முறை இருந்தது என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. கல்வியின் குறிக்கோள் என்ன? ஒழுக்கத்தை வளர்ப்பதே கல்வியின் முக்கிய நோக்கமாகும். ஆதலால்தான் கல்வி என்பதற்கு பஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், விழுமியங்களின் தொகுப்பு என பழைய வரையறை ஒன்று உண்டு. ஒருவரை சமுதாய உணர்வுள்ளவராக ஆக்குவதே கல்வியின் குறிக்கோள் என புதிய வரையறை கூறுகின்றது. கல்வி கூடத்தில் பெற்ற கல்விக்கும் சமுதாயத்தில் அதன் பயன்பாட்டுக்கும் சிறந்த தொடர்பு இருக்க வேண்டும் என புதிய கல்வி திட்டம் கூறுகின்றது. ஆதலால்தான் இன்று கல்லூரி மாணவர்கள் அவர்களது விடுமுறை காலத்தில் அவர்களது படிப்பு சார்ந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற வேண்டும் என புதிய பாடத்திட்டம் கூறுகின்றது. இந்த பயிற்சிக்கு படிப்பிடை பயிற்சி, கல்வி இடைப்பயிற்சி என்று பெயர். இந்த பயிற்சியை மாணவர்கள் ஆர்வத்துடன் முறைப்படி பெற்றால் அவர்களின் வேலை வாய்ப்புக்கும் இந்த பயிற்சி உதவியாக இருக்கும். எந்த துறையிலும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பெறுகின்றோமோ, ஆழங்கால் படுகின்றமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நிபுணராக சாதனையாளராக மாறுவோம். படிப்பும் பயிற்சியும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே தேவையானவை என்றாகிவிட்டது. பயிற்சி பெறுவோம், பலவற்றை கற்போம், தொடர்ந்து கற்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் ஆர். நடராஜன் அவர்கள்.
2: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. 8-300-37-57.
5: வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில் நகர் மதுரை. தொடர்புக்கு 8-300-37-27-57.

0: செப்டம்பர் 10 இந்நாளின் சிறப்பு. தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து சர்வதேச தற்கொலை தடுப்பு மன்றத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்ட தற்கொலை தடுப்பு தினமானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 தேதி அனுசரிக்கப்படுகிறது.
1: 1846 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி எலியாஸ் ஓவே தையல் இயந்திரத்துக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
0: 1858 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி 55 பண்டோரா என்ற சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: 1960 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி எத்தியோப்பியாவின் அபிபி பிக்கிலா என்ற விளையாட்டு வீரர் ரோமில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் மராத்தான் ஓட்டப் போட்டியில் வெறும் காலுடன் ஓடி தங்கப்பதக்கம் பெற்றார்.
0: 2002 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி சுவிட்சர்லாந்து ஐநாவில் முழு உறுப்பு நாடாக இணைந்தது.
1: வரலாற்றில் மிகப்பெரும் இயற்பியல் சார் அறிவியல் கருவியான ஐரோப்பிய அணு ஆய்வு நிறுவனத்தின் பெரிய ஆட்ரான் மோட்வி 2008 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி ஜெனீவாவில் இயங்க ஆரம்பித்தது.
0: தமிழறிஞரும் ஒரே ஆசிரியரும் கவிஞருமான பின்னத்தூர் அ நாராயணசாமி அவர்களின் பிறந்த தினம் 1862 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி.
1: தமிழக திரைப்பட வசனகர்த்தா ஆரூர்தாஸ் அவர்களின் பிறந்த தினம் 1931 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி.
0: தமிழறிஞரும் பேராசிரியருமான சி பாலசுப்ரமணியன் அவர்களின் நினைவு தினம் 1998 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

வாழ்க்கையில் 1000 தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் கடந்து போனால்தான் அடுத்த தடையை உடைக்க முடியும். தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை.

மனோகுரலில் ராஜா சின்னரோஜா படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:24. புதிய காலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியின் நேரமுமாக இனி நடக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து 6:45 திரு இசை, 6:55 பூந்தொழில், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் வடபாதை ஸ்ரீ பூமத்தம்மன் திருக்கோவில் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் தொடரும். 8:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 8:02 பாட்டு வீரமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 9:02 ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 ஈறுபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ரெமோ வேட்டையன் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 11:02 கண்ணாடி மாளிகை உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 12:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 12:02 சிநேகிதியே. மதியம் 1:00 வசந்த கானங்கள். 2:00 தூழல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையில். 3:00 செய்தி சுருக்கம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 6:02 சேவை செய்திகள்

0: 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட். அதைத் தொடர்ந்து 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்கலாம். 7:30 பாட்டு இது கேட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை என்றில், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், காளான் வளர்ப்பு குறித்து கடைசி நீந்தல் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டைச்சிறகு விளங்குகிறார் டயானா, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 அதாவது நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியினை இனி கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
2: திடக்கழிவுகள் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு சுமார் 2.5 பில்லியன் டன் குவிக்கப்படுகிறது. நமது இந்தியாவில் ஆண்டுக்கு 62 மில்லியன் டன் திடக்கழிவு உருவாகிறது. இதனால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதனை தடுத்து சீர் செய்ய பெரும் முயற்சி தேவை. திடக்கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை, அபாயகரமான கழிவுகள் என வகைப்படுத்தலாம். வீடுகளில் இருந்து எரியப்படும் உணவு கழிவுப் பொருட்கள், குப்பை கூளம், சாம்பல் கழிவுகள், கட்டுமான கழிவுப் பொருட்கள், உடைந்த கட்டிட கழிவுப் பொருட்கள், காய்ந்து போன இலைகள், சருகுகள் போன்றவை மக்கும் கழிவு ஆகும். கால்நடை தொழுவத்தின் கழிவு, கசாப்பு கடை கழிவுகள், இறந்த கால்நடைகள், மாட்டுச்சாணம் போன்றவையும் மக்கும் குப்பைகள்தான். இவையெல்லாம் இயற்கை நுண்ணுயிரிகளால் சிதைவுக்கு உள்ளாகி மக்குகின்றன. இயற்கை நுண்ணுயிரிகளால் சிதைவிற்கு உள்ளாகாதவை அனைத்தும் ரசாயன பொருட்களாகவே உள்ளன. ஒவ்வொரு நாடும் இந்த திடக்கழிவுகளை அகற்றுவதற்கு பெரும் தொகையை செலவு செய்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் திடக்கழிவு மேலாண்மை முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. நமது நாட்டில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரங்களில் குப்பைகள் சேராத வண்ணம் அகற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. திடக்கழிவுகளை நாம் வகைப்படுத்தும் போது 44% உணவு மற்றும் ஆர்கானிக் கழிவுகளாகவும், 17% பேப்பர் மற்றும் கார்ட்போர்டுகளாகவும், 12% பிளாஸ்டிக் கழிவுகளாகவும் உள்ளது. ஆனால் நாம் நகரெங்கும் காண்பது பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் கழிவுகள்தான். நகர்ப்புறங்களில் உள்ள திடக்கழிவுகளில் அதன் தரத்திலும் அளவிலும் வேறுபாடுகள் காணப்படுவதில்லை. ஆனால் தொழிற்சாலை கழிவுகளில் வேறுபாடு காணப்படுகிறது. நகர கழிவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு மக்கும் மக்காத குப்பைகளாக தரம் பிரிக்கப்படுகின்றன. தொழிற்சாலை கழிவுகள் அந்தந்த தொழிற்கூடங்களிலே சேகரித்து வைக்க

0: இந்த குப்பைகள் ஓரிடத்தில் வரிசையாக குவிக்கப்படுகின்றன. இவை லேண்ட்ஃபில் என அழைக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றிற்கு அருகில் இருக்கும் இடத்தில் துர்நாற்றம் ஏற்படுகிறது, நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. நகரத்து குப்பைகள் அனைத்தையும் இவ்விடத்திற்கு கொண்டு செல்ல போதுமான வாகன வசதி, துப்புரவு தொழிலாளர்களின் சேவை போன்றவை அவசியமாகிறது. இத்தொழிலாளர்களின் உடல்நலமும் பாதிக்கப்படுகிறது. மக்கும் குப்பையை கலப்புறமாக மாற்றுவதற்கு அவற்றில் உள்ள கண்ணாடி, உலோகங்கள், பிளாஸ்டிக் பொருட்களை பிரித்து எடுக்க வேண்டும். பின்னர் மக்க வைக்கப்படும் போது அவை சிதைக்கப்பட்டு உரமாகிறது. இந்த கலப்புறத்தால் மண் வளம் அதிகரிக்கும். அதிகமாக குப்பை தேங்கும் இடங்களில் குப்பைகள் மக்க அதிக காலம் ஆவதால் பெருநகரங்களில் இந்த குப்பைகள் இன்சினரேட்டர் என்ற சாதனத்தால் எரியூட்ட பெற்று சாம்பலாக்கப்படுகிறது. தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள், மருத்துவமனை கழிவுகள் இந்த சாதனத்தில் எரியூட்டப்படுவதால் நகரம் தூய்மை அடைந்து தொற்று நோய் பரவாமல் தடுக்கப்படுகிறது. திடக்கழிவு மேலாண்மையில் மிக முக்கியமானது மறுசுழற்சி. ஒரு ஆலையில் வெளிப்படும் கழிவு மற்றொரு ஆலைக்கு மூலதனம் ஆகலாம். தாமிரம், எஃகு, நியூஸ் பிரிண்ட், கண்ணாடி போன்றவற்றை மறுசுழற்சி செய்வதன் மூலம் திடக்கழிவுகள் நீங்குவதுடன் உற்பத்திக்கு ஆகும் சக்தியையும் மிச்சப்படுத்த முடியும். நியூஸ் பிரிண்ட் மறுசுழற்சி மூலம் மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. தற்போது நமது நிர்வாகம் திடக்கழிவுகளை மக்கும் மக்காத சுகாதார கழிவுகள், மருத்துவ கழிவுகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என கூறியுள்ளது. ஆனால் குப்பைகளை தரம் பிரிக்கும் பழக்கம் இன்னும் வரவில்லை. கழிவுகளை பிரித்து வழங்கினால் பசுங்குடில் வாயு வெளியேற்றம் குறையும், மறுசுழற்சி செயல்பாடு விரிவடையும், அபாயகரமான கழிவுகளால் மக்கள் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்படும். பசுமையான, தூய்மையான, ஆரோக்கியமான எதிர்காலத்தை கட்டமைக்க கழிவு தரம் பிடிக்கப்படுவது காலத்தின் கட்டாயமாகும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 24 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொற்களில் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 16 நெல்லிக்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பிற்கு முன் பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னையில் காய்களை அணில், மர நாய் போன்றவை சேதப்படுத்துகின்றனவா? இயற்கை தடுப்பு முறைகள் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். மிளகாய் மற்றும் பூண்டு கரைசலின் காரம் மற்றும் வாசனை காரணமாக விலங்குகள் தென்னங்காய்களை அணுகுவதை தடுக்கலாம். வேப்பெண்ணெய் மற்றும் பூண்டு சாறு அல்லது மிளகாய் சாறு கலக்கி தென்னங்குலை மற்றும் தண்டு பகுதியில் பயன்படுத்தலாம். மரத்தண்டில் டீன் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட் அல்லது கயிறு சுற்றி அணில் மேலே ஏறுவதை தடுக்கலாம். பழைய சீடி, அலுமினியம் தாள், காற்றாடி, மணி போன்ற பொருட்களை தொங்க விடுவதால் சத்தம் மற்றும் அசைவு காரணமாக விலங்குகளை விரட்டலாம். குலைகள் வளரும் போது பாதுகாப்பு வலை கொண்டு மூடி வைத்தால் நேரடி சேதத்தை தடுக்கலாம். தென்னந்தோப்புகளை சுத்தமாக

0: பராமரிக்க வேண்டும். உணவு எச்சங்கள், பழங்கள், குப்பைகள் இருந்தால் மரநாய் வர வாய்ப்புண்டு. கொல்லும் விஷம், மின்சாரம், கண்ணி போன்ற ஆபத்தான முறைகளை பயன்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்து நிலைத்த நன்மை பெறலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி சிறுதானிய ஐஸ்கிரீம் தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயம். 9488575716 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்பு கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள் பலம் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையால் மிச்சமாகும். மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகின்றது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகின்றது. நேரடி நெல் விதைப்பு முறையில் களைகள் அதிகம் வளர வாய்ப்புள்ளது. விதைத்த சில நாட்களில் பரிந்துரைக்கப்பட்ட களை கொல்லிகளை பயன்படுத்துவது அவசியம். கோனோ வீடர் என்ற கருவியை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கி பாசன வசதியை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் சிறந்த நீர் வள மேலாண்மை முறையான பண்ணை குட்டையை உங்கள் விவசாய நிலத்தில் அமைப்பதற்கு உங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலரையோ, உதவி தோட்டக்கலை அலுவலரையோ, வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களையோ அணுகி இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் பண்ணை குட்டையை அமைத்து பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: கோழி எச்சம் போட்டோம், குப்பையை போட்டோம்னா தண்ணி நல்லா இருக்கணும், இல்லை தென்னை மரம் மட்டும் போயிடும். தென்னை மரத்துக்கு போட்டோம்னா தண்ணி நல்லா இருக்கணும், தண்ணியோட இது அளவு கூட இருக்குதுன்னா குப்பையை போட்டு சொல்லணும், நல்லா தென்னை மரம் நல்லா காய் காய்க்கும். தண்ணி இல்லாத இடத்துல குப்பையை போட்டு வேஸ்ட். அதனால் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ரேராக தான் வாங்குறாங்க. முன்னுக்கு அதிகபட்சம் என்ன கூட உன கூடன்னு சொல்லி இந்த போட்டி போட்டுருந்தாங்க. இந்த மழை தண்ணி இல்லாமல் போர் தண்ணியை நம்பி இருக்கவங்க அப்புறம் கொஞ்சம் ரேராக தான் நம்ம கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நான் வந்து மொத்தம் ஒரு பண்ணையை காலி பண்ணி கொடுத்தேன்னா 10 ரூபாய்க்கு கொடுப்பேன். இன்றைக்கி ரேட்டு 5 ரூபாய்க்கு கூட இருக்க மாட்டுறாங்க, கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், சரி 5 ரூபாய்க்கே எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்ம அம்புடியா அந்த இடத்துல காலி ஒன்று அடுத்த கோழி இறக்குறதுக்காண்டி அது பக்கத்தில் வந்து இப்போ கோழி இன்னும் கூட பண்ண போட்டுருக்கோம்னா குழுப்பை தான் குறைஞ்ச ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமாச்சும் கொண்டு போய் அந்த குப்பையை கொட்டணும். பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதோடைய சுமல் வந்து காற்று வந்து அடிக்கும் போது இந்த கோழிக்கு வந்துச்சுன்னா அதோடைய கிருமி தாக்க தெரியும். அதுக்காண்டி நம்ம ஏதாச்சும் வண்டி எப்படி தள்ளி விட்டுறது, ஒரு 5 ரூபா 5 ரூபா 6 ரூபா 5 ரூபா அவங்களே அள்ளிட்டு போயிடுவாங்களா. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேஜ் நாங்கள் இறப்போம். வீட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்போம்ல, அந்த இதுவே அதுக்கு பக்கத்தில் வளர்க்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பண்ணையை சுற்றி வந்து பூச்சி ஒட்ட வந்த அளவுக்கு செடி கொடிகள் எதுவும் வளரக்கூடாது. மினிமம் வந்து நம்ம கோழி நல்லா வளரணும் வைக்கணும்னா ஒரு தென்னந்தோப்புகளை போட்டு கூரை சீட்டு மாதிரி போட்டோம்னா நல்லா கிடுகு சீட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட ஓட கிடுகு சீட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஓடு ஓடனா

இல்லை, நம்ம கண்டினியூவாக எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. கிழி செட்டு போட்டோம்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொடுக்க பிரித்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த செலவு அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்காண்டி சில பேர் என்ன செய்யணும், ஓட்டு வாடம் போட்டோம்னா உயரம் கொடுத்து போட்டோம்னா அவ்வளோ தெரியாது, தனியாக போடக்கூடாது. கிடு கூட தனியாக போட்டுக்கலாம். அதோடய ஒரு கோழி பண்ணை போடணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து நீளம் 136 12 12 ஆகலாம். அந்த மாதிரி போட்டோம்னா தான் நமக்கு அந்த 3500 கோழி வளர்க்குற மாதிரி கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க 20 வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த கோழியோடைய தீவனத்தில் வந்து மக்காசோளம் தான் கொடுத்தாங்க. மக்காசோளத்தில் சில ஆயில் கலப்பாங்க, தூள் கருவாடை முனிக்கி போடுவாங்க. கையை விட்டு அள்ளினோம்னா கருவாடு முள்ளு குத்தும் கையில். இன்றைக்கு நிலைமைக்கு வந்து எப்படின்னா சும்மா பவுடர் கிடைக்கும். இந்த 6-50 மேலே கிடைக்கணும்னா நம்ம 3500 கோழிக்குனா அவ்வளோ லாபம் கிடைக்காது. எக்ஸ்ட்ரா 10 ரூபா 12 ரூபா மாதிரி கிடைத்தா தான் நம்ம சம்பளம் ஆள் கொடுத்து மற்ற கரண்ட் பில்லு கட்டி அனைத்துமே நம்ம செலவு தான். அது வந்து கரண்ட் பில்லு வந்து சம்பளம் ஆள் கொடுக்குறது வந்து க்ளீன் பண்ணுறது அனைத்துமே நம்ம

0: அவங்க கொடுக்குற வச்சு நம்ம வியாபாரம் பார்க்கவே முடியாது. அந்த மினிமம் 6-50 தான் கிடைக்கும். இந்த 6-50க்கு மேலே கிடைக்கணும்னா நம்ம 3500 கோழிக்குனா அவ்வளோ லாபம் கிடைக்காது. எக்ஸ்ட்ரா 10 ரூபா 12 ரூபா மாதிரி கிடைத்தா தான் நம்ம சம்பள ஆள் கொடுத்து மற்ற கரண்ட் பில்லு கட்டி அனைத்துமே நம்ம செலவு தான். அது வந்து கரண்ட் பில்லேருந்து சம்பள ஆள் கொடுக்குறது க்ளீன் பண்ணுறது அனைத்துமே நம்ம செலவு தான். இவங்க வந்து கிலோவுக்கு வந்து 6-50 கொடுக்குறோட அவங்க வேலை முடிஞ்சிடும். முட்டைக்கோழி வந்து கறிக்கோழி ஆகிக்கலாம், குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அது சாப்பிட முடியாது, சக்க மாதிரி இருக்கும். குஞ்சு வந்து இறக்கலாம் பார்த்தீங்களா, அது கறிக்கோழி தான். மேலும் அதுலேயுமே பெண் கோழி கறி வந்து கொஞ்சம் சக்க கொஞ்சம் நைஸாக இருக்கும், கறி ஷார்ப்னஸாக இருக்கும். சாவை கறி வந்து சக்க மாதிரி இருக்கும் மேடம். 40 நாளில் 28 நாள் 30 நாளில் வந்து இந்த பெண் கோழி கறி எடுத்தாலும் ரொம்ப ஷார்ப்னஸாக இருக்கும். நம்மளோட கறி கோழி மட்டும்தான் இருக்கும். கோழி வளர்ப்புங்கிறது விவசாயத்தை செஞ்சதுதான்.
1: இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. திறமைகளை வளர்த்து பொறுமையை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல் உள்ளவன் படத்திற்காக.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன
0: குமார்,
3: புதிய கலை நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்.
4: FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில ஒரு சுட்டி குழந்தை நம்மகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிடலாம். நேயர்களே, உங்க பேர் என்ன?
5: தாலினியா.
4: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
5: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
4: இப்ப சூப்பர். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
5: ஸ்டோரி.
4: சொல்லுங்க, கேக்கலாம்.
5: The monkey and two cats found a piece of bread. They started to fight. The monkey came there. He said, I will share it. No bread was left. Cats were sad. Moral of the story is, don't fight.
4: சூப்பர், அழகா சொன்னீங்க. யாரோடையும் நம்ம என்னது சண்டை போடக்கூடாது, டோன்ட் ஃபைட்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லான் இருக்கீங்க நீங்க?
5: ஆட்டிச்சூடி அறம் செய்ய விரும்பே, ஆறுவது சினம் இயல்வது கரவு, ஈவது விளக்கு உடையது விளம்பு, உக்கமது கைவிடு என்னெழுத்து ஈகலே, ஏற்பது இகழ்ச்சி அயமிட்டே ஒன், ஒப்புரவு ஒழுகு ஓல்வது ஒளியில், அவ்வியம் பேசு அக்கம் சுருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எளிதாய் கிடைத்துவிட்டால் அலட்சியமாக தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் பொழுது தேடினாலும் கிடைக்காது. சிந்தித்து செயல்பற்றால் வெற்றி நிச்சயம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரலையில் பங்கேற்கிறார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜி கீதா அவர்கள். நேயர்கள் பேசலாம் 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

தெய்வா இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்களில் வான்மதி படத்திற்காக பாடல். கேட்டு முடித்த நேரம் 7:07. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையாக காத்துக் கொண்டிருக்கிறது. உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

12:12. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இனி நாளேடுகளில் வந்துள்ள தகவல்கள் ஒவ்வொன்றா நம்ம கேட்டுக்கலாம். அதில் முதலாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இன்று கஜமுக சூரசம்ஹாரம். விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறைகளை தொடர்ந்து 5400 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிழித்து இழுத்தனர். கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்காக பழனி இடும்பன் மலைக்கு தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றது. காற்று தூய்மை தரவரிசை பட்டியலில் மதுரைக்கு 39வது இடம். நாளேடுகளில் வந்துள்ள சின்ன சின்ன தகவல்கள் கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூ.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:19. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் தென்காசி இடையே மதுரை வழியாக சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செப்டம்பர் 11, அதாவது நாளை இரவு 7:30 முதல் தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 6:15 தென்காசி செல்கிறது. மறுமார்க்கமாக செப்டம்பர் 14 3 மணிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் அதிகாலை 3:20 தாம்பரம் செல்கிறது. இது செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், கடையநல்லூர் வழியாக தென்காசி செல்கிறது. இந்த ரயிலுக்காக இன்று காலை 8 மணிக்கு இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்குகிறது. தொடர் விடுமுறை இருக்கு, ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வந்து போக்குவரத்து ரொம்ப முக்கியம் இல்லையா, எந்த ஒரு நெரிசலும் இல்லாம பாதுகாப்பா செல்வது நம்மளோட கடமை. தொடர்ந்து கேட்கலாம் 7:20 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேஹி பூக்கள்.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் உணகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் பாடல் கேட்டோம். பொன்மனம் படத்திற்காக நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்திச்சதில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று அமாவாசை, வடபாதி ஸ்ரீ பூமாத்தம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை மதுராந்தகம் சாலையில் பாலாறு பாலத்தை கடந்து வரும் மாமண்டூருக்கு மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடபாதியில் இந்த கோயில் உள்ளது. இந்த அம்மன் சிவாம்சத்தோடு திகழ்வது தான் தனிச்சிறப்பு. சிவனும் பார்வதியும் ஏகாந்தமாக இருந்தபோது சிவபெருமான் கண்களை பார்வதி தேவி தம் கைகளால் மூடிட உலகம் இருளில் மூழ்கியது. இதனால் கோபம் கொண்ட பரமசிவன் அம்பிகையை பூ உலகில் திருக்கடிகை ஆற்றிற்கு வடபால் உள்ள மலர் வனத்திற்கு சென்று தன்னை பூஜிக்கும்படியும் தக்க தருணத்தில் தம் அம்பிகையை ஆட்கொள்வதாகவும் கூறிவிட்டார். அதன்படி பூலோகம் வந்த அம்பிகை மலர்வனத்தில் சப்த மாதர்களோடு சிவபூஜை தொடங்கினார். பங்குனி உத்திர நாளில் தேவர்களும் முனிவர்களும் அம்மையப்பரை வணங்கிச் செல்வது மரபு.

0: அம்பிகை கௌமாரியை வனத்திற்கு காவல் வைத்துவிட்டு மற்ற அறுவரோடு திருக்கயிலாயும் சென்றார். அப்போது கந்தர்வர் இருவர் கௌமாரியை மயங்கச் செய்து மலர்வனப் பூக்களை திருடிச் சென்று விட்டனர். வனம் திரும்பிய அம்பிகை நடந்ததை அறிந்து தன் வாயிலிருந்து தீப்புழம்பை அனுப்பி குறிப்பிட்ட கந்தர்வர்களை சம்ஹாரம் செய்தார். பின்னர் சாந்த சுரூபியாக அங்கேயே கோவில் கொண்டாள். பூக்களின் நடுவே குடிகொண்டதால் பூமாத்தான் என்ற பெயரை அவர் சூடிக்கொண்டார். அதனாலே பூமாத்தம்மன் என்று வழங்குகிறார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். இந்த கோவிலை வடபாதி ஆதீனம் பாலயோகி சக்தி முத்துக்குமார சுவாமிகள் நிர்வகித்து வருகிறார். இந்த அம்மன் கல்லால விருட்சத்தின் கீழ் இடது கண் விழிமேல் நோக்கியும் வலது கண் பூமியை நோக்கியும் ஒரு காதில் குழந்தையை குண்டலமாகவும் மறுகாதில் மகர குண்டலமும் அணிந்தபடி பிரம்ம தேஜஸோடு பூணில் அணிந்து அருங்காட்சி தருகிறாள். சிரசில் அக்னி ஜுவாலை, நான்கு கரங்களிலே சூலம் பாசம் பிரம்ம கபாலம் அபயமுத்திரை கொண்டு வேதஸ்வரூபிணியாக அமர்ந்துள்ளார். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் கந்தசுவாமி சித்தர் பூமாறு புகழ் மாது என்று தொடங்கும் 108 விருத்தங்களை பாடியுள்ளார். விஜய கணபதி, நாகலிங்கேஸ்வரர், அஷ்டநாகங்கள், அங்காள பரமேஸ்வரி, துவாரகா மயி பவா, தன்வந்திரி, சப்தமாதர்கள், லக்ஷ்மி நரசிம்மர், மந்திரவராகி, ஆஞ்சநேயர், அதர்வண பத்ரகாளி, சிவபெருமான், அபிராமி, பாலமுருகன், பாலகணேசர், அகத்தியர், ரேணுகா பரமேஸ்வரன் முதலிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. ஞானசக்தி கணபதி, ஐந்து தலை நாகராஜா, தேவியரோடு செல்வமுத்துக்குமார சுவாமி, பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், அஷ்ட பூஜ பைரவர், கருப்பண்ண சுவாமி போன்ற சன்னிதானங்களும் உள்ளன. அஷ்ட நாகங்களுக்கும் பூமாத்தம்மனுக்கும் சிறப்பு வழிபாடு செய்தால் திருமணப்பேரும் மகப்பேரும் கெட்டிடும். இங்கு மாதந்தோறும் அமாவாசை நாளில் உலக நன்மைக்காக மகா பிரத்யங்கார ஹோமம் நடைபெறுகிறது. வடபாதியில் மகாசக்தியாய் அருள் பாலிக்கும் அருள்மிகு பூமாத்தம்மனையும் அன்னை பிரத்யங்காராவையும் வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

7:35. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கிட்ட இருக்கோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். இந்திய கடற்படையின் கீழ் செயல்படும் கப்பல் பழுது பார்க்கும் நிறுவனத்தின் அப்ரண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மொத்த காலி பணியிடங்கள் 50, கல்வித் தொகுதி ITI முடித்திருக்க வேண்டும், வயது வரம்பு 18 பூர்த்தியாயிருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு என்ற அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும், விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/10/2026. அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற அப்ரண்டின்ஷிப் ரெக் இந்தியா.in. வெற்றி பெறுவாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஹரிஹரன், சித்ரா குரல்களில் பாடல் கேட்டோம் மானஸ்தன் படத்திற்காக. இரவு 7:40 தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் 10 மின் தடை ஏற்படக்கூடிய பகுதிகள். காலை 9:00 to 5:00 வரைக்கும் அலங்காநல்லூர், சக்கரை ஆலை, மேட்டுப்பட்டி, பனைப்பட்டி, அழகாபுரி, புதுப்பட்டி, செல்லக்கவுண்டன்பட்டி, சிறுபாலை, அம்பலம்பட்டி, அம்பலத்தடி, பிள்ளையார்நத்தம், குறவன்குளம், மீனாட்சிபுரம், இடையப்பட்டி, ஐயூர், கோவில்பட்டி, வைகாசிப்பட்டி, கீழ சின்னம்பட்டி இந்த இடங்கள்லையும், அதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி நகர், பகலவன் நகர், தமிழன் தெரு, ஆசிரியர் காலனி, ஆவின் பால் பண்ணை, ஐராவதநல்லூர், பாபு நகர், கணேஷ் நகர், ராஜா நகர், சாரா நகர், வேலவன் தெரு, கிருபானந்த வாரியார் நகர், சுந்தரராஜபுரம், கல்லம்பல், சிந்தாமணி, அய்யனார்புரம், பனையூர், சாமநத்தம், பெரியார் நகர், தாய் நகர், கங்கா நகர், அனுப்பானடி ஹவுசிங் போர்டு, கண்ணன் காலனி, அழகாபுரி, ராஜமான் நகர், காமராஜ் தெரு இந்த தெருக்குள்ளையும், அதைத் தொடர்ந்து தெப்பக்குளம், தெற்கு அடைக்கலம், பிள்ளை காலனி, புது ராமநாதபுரம் ரோடு, தெற்கு மேற்கு பங்கஜம் காலனி, அனுப்பானடி, தெப்பம் ரோடு, அனுப்பானடி, கிழக்கு மேற்கு காமராஜர் சோடு, தெப்பக்குளம், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிழக்கு வாயில் வரை, தங்கம் நகர், வடிவேல் நகர், அழகர் நகர், இதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இன்று காலை 9:00 to 5:00 வரை மின் தடை ஏற்படும். மின் விநியோகம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், முன்னேற்பாடா நம்ம செஞ்சுக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதைத் தொடர்ந்து ஒரு பாடல், தலைநகரம் படத்திற்காக ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். FM Rainbow 103.3 மற்றும்

0: விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த காலங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியாக 8-2 மனசுக்கு பிடித்த 19 பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா இந்த மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலாக பலம் வர காத்துட்டு இருக்கு அப்படின்னா, விருதுநகர் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலோடு பலம் வர காத்துட்டு இருக்கு. கரெக்டா 8-2 இருக்கு. விருதுநகர் மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 இந்த எண்கள்ல வரலாம், உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேட்கலாம் பாடல் ஸ்டூடண்ட் நம்பர் 1 படத்திற்காக.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மெண்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரு

0: பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி போக்கள் நிகழ்ச்சியில் விடைபெறுவது செண்பகவல்லி. நீ அடுத்த நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா? விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக அதற்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மனசுக்கு பிடித்த 19 பாடகு கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருது

0: விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். பாட்டு வீரமா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
1: முதல் நேயரா வர்றதும் கடைசி நேயரா வர்றதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு.
0: எங்க கையில இல்ல, உங்க கையில. நீங்க முயற்சி பண்றீங்க, லைன் கிடைக்குது, வந்துட்டீங்க. சரிங்களா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம்.
0: அருமையா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். கோபுரத்து சூழ்ச்சி வைக்கும் சொந்தங்க எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கங்கள் மேடம்.
0: நம்ம வீட்டுக்கு
1: படத்துல இருந்து பாட்டு கொடுங்க.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: 18:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ft Road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 & 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது
7: விருதுநகர் மாவட்டம் அமேரிக்கில இருந்து ராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, என்ன பாட கேட்க போறீங்க?
7: பான்கராத்துல இருந்து மேடம் டார்லிங் டம்பக்கு அந்த பாட்டு போடுவோம்.
0: கேட்கலாமா?
7: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: காலை வணக்கம். கோகுல் பிரசாத்.
4: கோகுல் பிரசாத், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: பாட்டு
4: கொடி படத்துல. நன்றி, உங்களுக்கான விருப்ப பாடல் கொடி படத்திற்காக.

0: தேடி வரடா.
1: கொடி
0: நல்ல நிம்மந்தா,
1: கொடி
0: நல்ல சிறந்த,
1: கொடி
0: காத்துல,
1: கொடி
0: பிடிக்காதவன் தலை நிம்மந்தா உயரத்துல தெரியும், தலை சிறந்த மனுஷனுக்கு புரியும். இவ காட்டுல எப்பவுமே மழடா, பிடிக்காதவன் தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு.

0: வரட்டா.
1: கொடி பறக்குதா?
2: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:20 வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பாடல்
2: இதோ.

0: மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நேரம் 8:25 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? தேவராஜ், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கருப்பு படத்துல இருந்து எங்க கருப்பசாமி அந்த பாட்டு வரும் மேடம்.
0: சரி, கேட்டுருமா?
1: தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 8:30 விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்கோம் என் விருப்பம். அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களாக பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: குட்டி ஜப்பான் சோகாசிலிருந்து பழனிச்சாமி பேசுறேன்.
1: ஓ, குட்டி ஜப்பான்ல இருந்து பேசுறீங்க.
2: ஆமா.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு இந்த அண்ணாத்த படத்துல வந்து சிவகாசி சரவடியாக அண்ணாத்த அதிரடி சரவடி
1: கேட்டுருவோமா? பாடல்
2: கேட்டுருவோம்.
1: நிச்சயமா உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

நஷ்ட வர்றேன் அதிரடி சர வெடி திருவெங்கு வீசே. அண்ணத்தை அண்ணத்தை வர்றேன் நட இல்ல புட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரன் எஃப்எம் 100.9 பாட்டு விரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. 8:35 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்மா.
0: இனிய காலை வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நான் விருந்தூர் மாவட்டம் வம்சாபுரம் மீனா.
0: வம்சாபுரம் மீனா, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: வெந்து தனிந்தது பாடு அப்படிங்கிற படத்துல இருந்து மணிப்பூ அந்த பாட்டு போட்டுருங்க.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோமா.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: பாட்டு வீரமாக கேட்டுட்ருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக உங்களுக்கு பிடித்தமான 19 பாடல்கள் கேட்டு வச்சுக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நேர்கள் பங்கேற்கலாம் இதே எண்களில், 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு வேணுமா. நேரம் 8:40.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 8:45, பாட்டி வேணுமா கேட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
3: என்ன பாடல் கேட்கலாம்?
4: விடுதலை 2% வழி நெடுக காட்டு முடியும்.
3: கேட்டுமா?
4: கேக்குறேன்.
3: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: பாட்டு விரும்பு நிகழ்ச்சி இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்கள் கலந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு ரசித்தாங்க. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகொல்லி. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேறு மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லோருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை.

0: பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தன்மையையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்திற்கு காலை 9:45 இயக்கப்படும் ரயில் இன்று திண்டிவனம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கன் ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டு ரசிக்க போறது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது அப்படின்ற அருமையான சிந்தனை வரிகளோடு இன்னைக்கு நம்ம ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு. தகவல்களோட பீட்டான பாடல்களோட இன்னைக்கு ட்ரை டைம் பீட்ஸ் காத்துட்டே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வெளியில கிளம்புறவங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டூ வீலர்ல போறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கார்ல போறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. உங்களுடைய இன்றைய பயணங்கள் பாதுகாப்பானதாகவும் வெற்றிகரமாக

0: அமைய வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க எல்லாரும் ரெடியா? நானும் ரெடி தாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் கற்றலைகளில்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: ரேடியா கேட்டுட்டு இருக்கீங்க. இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 9:09 நம்ம ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையில் இன்றைக்கு செப்டம்பர் 10 இன்றைய தினத்தில் பிறந்தவங்களுக்காக ஒரு தகவல் கேட்டுடலாமா? இன்றைக்கு பிறந்த தினம், திருமண நாள் மற்றும் சிறப்பு நாட்களில் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஆகாஷ்வாணியின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுறோங்க. சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருத்தரான கோவிந்த் பல்லப் பந்த் இவருடைய பிறந்தநாள் தான் இன்று. நவீன இந்தியாவுடைய முன்னணி சிற்பிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் கோவிந்த் பல்லப் பந்த். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு அப்புறமும் நில சீர்திருத்தங்கள், தேசிய ஒருமைப்பாடு, பொது நிர்வாகம் இதுலேயும் முக்கிய பங்காற்றியவர். இவர் பாரத ரத்னா விருது பெற்றவர். 1887 பிறந்திருக்காரு கோவிந்த் பல்லப் பந்த். செப்டம்பர் 10 கோவிந்த் பல்லப் பந்துடைய பிறந்த தினம். காத்திருக்க நேரமில்லை. இதோ பாடல் வருகிறது சுறா திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய இசையில்.
1: Down, down, down, down, down, down.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா இன்றைய தினத்துடைய நிகழ்வுகளை கேட்கலாம். அதாவது செப்டம்பர் 10 இன்றைய தினத்துடைய சிறப்பான தினங்கள் என்ன அப்படின்னா, உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் 10 கடைபிடிக்கப்படுதுங்க. தற்கொலைகளை தடுக்கிறது குறித்த விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்தவும், தற்கொலைகளை தவிர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை பரப்புறதும் இந்த நாளுடைய நோக்கம். 2003 முதல் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் தற்கொலை தடுப்புக்கான சர்வதேச சங்கம் இணைஞ்சு இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க. தற்கொலை அப்படின்ற இந்த முடிவு எதற்கும் தீர்வு கிடையாது அப்படின்றதையும், மன அழுத்தம் அல்லது துயரமான சூழ்நிலைகளில் உதவி தேவைப்பட்ட அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களுடைய உதவி எண்களை தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனைகளை பெறலாம், இந்த மாதிரி பல விழிப்புணர்வு தகவல்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுது. அதனால தான் நம்ம வானொலியில் இன்று 11:00 கண்ணாடி மாளிகையில் உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலை கேட்க போறீங்க. இந்த நேரலையில உங்களுக்கு ஆலோசனை தர நம்ம நிலையத்துக்கு வரப்போறாங்க மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நேர்களே, உங்க சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைகளை நீங்க கேட்க அளிக்க வேண்டிய எண்கள் 2530170, 2530171, 0452 என்ற மதுரையின் முன்னிலைப்போடு இன்று 11:00 கண்ணாடி மாளிகையில் வந்து தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம்.
2: Jumping, it was the top of the morning. Music thumping, the crowd is live. Yeah, let's go.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் காலை 9:33 கேட்டு இருக்கோம். ட்ரைடே பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நம்ம ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில். சின்ன சின்ன தகவல்களும் உற்சாகமான பாடல்களும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி தினம் தினம் ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் மத்திய அரசுடைய திட்டம் கேட்குறோம் இல்லையா. நம்ம பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்றைக்கு நம்ம எந்த திட்டம் பற்றிய தகவல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாஸ் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ், அதாவது பருப்பு வகைகளில் ஆத்ம நிர்பாரதா மிஷனுடைய இந்தியாவின் பணி என்ன அப்படின்றத இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக பருப்பு அப்படின்றது நம்மளுடைய அன்றாட சமையலில் நம்ம எல்லாருமே

பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இந்தியாவிலே உற்பத்தி பண்ணால் இன்னும் விவசாயிகளுக்கும் லாபகரமாக இருக்கும், இந்தியாவுடைய பொருளாதார நிலையும் மேம்படும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நமது பாரத பிரதமர் பருப்பு வகைகளில் தற்சார்பு இயக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி 2025 வருடம் அக்டோபர் மாதம் 11 இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது பருப்பு வகைகளில் ஆத்ம நிர்பாரதா மிஷன். 2000 நோக்கம் என்ன அப்படின்னா, வரும் 2030-31 உள்நாட்டு பருப்பு உற்பத்தியை சுமார் 350 லட்சம் டன்னாக உயர்த்துறதும், சாகுபடி பரப்பை 310 லட்சம் ஹெக்டேராக விரிவுபடுத்துறதும் தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக சொல்கிறாங்க. 4 துவரை, உளுந்து மற்றும் மசூர் காய்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில 100% கொள்முதல் செய்கிறதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கு. விவசாயிகளுக்கு மொத்தம் 88 லட்சம் இலவச விதை தொகுப்புகளும், 126 லட்சம் குவிண்டால் சான்றளிக்கப்பட்ட விதைகளும் விநியோகிக்கப்படும். உத்தரவாதமான கொள்முதல், தரமான விதை விநியோகம், அது மட்டும் இல்லாமல் மேம்படுத்தப்பட்ட மதிப்பு சங்கிலி ஆதரவு, இதன் மூலமாக சுமார் 2 கோடி விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக பருப்பு வகைகளில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறதும், இறக்குமதி சார்பை குறைக்கிறதும் பருப்பு வகைகளில் தற்சார்பு இந்தியாவுக்கு வழிவகுக்குது அப்படின்றது இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதாவது இந்தியாஸ் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ். இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் கேட்டீங்க. நேரம் காலை 9:35.

நேரம் காலை 9:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. வெயில்லாம் எப்படி இருக்குங்க? பயங்கரமா இருக்கு இல்லையா? டிராஃபிக்ல கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு விடிய காலையிலே வெயில் வந்துடுது. என்னதான் வெயில் அதிகமா இருந்தாலும் நமக்கு இந்த வெயில்ல துணிகளை காய போடுறது அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச விஷயம். பொதுவா காலையில தண்ணி வர நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து துணியை துவைச்சி வேக வேகமாக கொண்டு போய் காயப்படுவாங்க. அந்த வெயிலில் துணியை காய வச்சு மடிக்கிறதுல ஒரு தனி சுகமே இருக்குங்க. பொதுவாக நம்ம துணிகளை ரூம்குள்ளே காய போட்டோம்னா அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு இருக்காது, அதே மாதிரி ஒரு ஸ்மெல்லாம் வரும். வெயிலில் துணிகள் ஏன் வேகமாக உலருது, இதை என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா? ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் போது நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விரைவாக ஆவியாகிடுமா. அதனால தான் வெயிலில் துணிகள் அதிகமாக காய் சீக்கிரமாக காஞ்சிடுது. காற்றோட்டம் இருந்தால் இந்த ஆவியாக்கம் மேலும் வேகமாகி நம்மளுடைய ட்ரெஸ்லாம் சீக்கிரமாக காஞ்சிடும். அதே மாதிரி இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 மணி நேரத்திலே ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிடுங்க. அதனால காலையில் போட்டால் சாயந்தரம் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் சீக்கிரமாக போய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸுடைய ஃப்ரெஷ்னஸும் நல்லாயிருக்கும். என்னதான் வெயில் வெயில் வெயில் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த வெயிலில் பார்க்குற வேலைகளை என்றைக்குமே குறைக்கிறதில்ல. 9:41 இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. அரசு திரைப்படத்துலேருந்து ஷாலினியுடைய குரலில்.

9:47 நம்ம கேட்டுட்ருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததாக இந்த வெயிலில், அடிக்கிற வெயிலில் கரண்ட்டு போயிருச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? ஐஷோ, சொல்லவே வேணாம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், என்ன அப்படின்னா விசிறி. இன்றைக்கி விசிறியை எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத விட, விசிறி ஏன் விசிறி காற்று வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றதான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. விசிறி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய வேர்வையை வேகமாக ஆவியாக உதவும். அதனால் உடல் குளிர்ச்சியாக உணரும். நம்மளுடைய அறையுடைய வெப்பநிலையை பெரிதாக விசிறி குறைக்காமல் இருந்தாலும், நம்ம வீசுகிறப்போ உடனே அந்த காற்று வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, வேர்வை, அது வேகமாக ஆவியாகிறதுனால நம்ம உடல் குளிர்ச்சியாக உணர முடியும். அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கப்போ நிறைய ஞாபகம் இருக்குது, விசிறி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அப்படியே வீசி விடுறது, இந்த மாதிரி நிறையா கெட் டுகெதர்ஸ்ல எல்லாம் விசிறியை வச்சு விளையாடுவோம். இந்த மாதிரி பல நினைவுகளோடு நம்ம அப்படியே பயணம் செய்வோம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில்.

0: என்ன குத்தம் சின்ன முத்தம் உண்டு சின்ன வச்சாலே
1: உடல் முத்தம் உள்ள ரத்தம் ஏறும்
0: அடிவன் இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு

0: அடி வந்து
1: என்ன
0: குத்தம் சின்ன முத்தம் ஒன்று சேர்ந்து வச்சாலே
1: உடல் முத்தம் உள்ள ரத்தம் இருந்து பண்ணு உச்சில
0: அடி வந்து கேப்பு எண்டியம்மா
1: அன்பை 4 inch, 5 inch, 6 inch டேப்பு காட்டிடுமா
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்
3: ஒன்பது 9:53 நம்ம கேட்டு இருக்கோம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இன்றைக்கு முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையுடைய தலைப்பு உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலை. இன்னைக்கு சிறப்பு நேரலையில உங்களுக்கு ஆலோசனை தர நம்ம நிலையத்துக்கு வர இருக்காங்க மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. உங்களுக்கான சந்தேகங்களுக்கு நீங்க விடை தெரிஞ்சுக்கணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 170 0 4 5 2 அப்படின்ற மாதிரி முன்னணி போட வாங்க. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையுடைய தலைப்பு உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையா கேட்க போறீங்க. இன்னைக்கு நேரலையில பங்கேற்கிறாங்க பணநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி. உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. இதுவரைக்கும் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் சின்ன சின்ன தகவல்களும் உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 தாம்பரத்திலிருந்தும் தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ₹880 உயர்ந்து சவரனுக்கு 114,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தி சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தி கார்க், சத்ய தேஜா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னு ஆசையோட ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு வந்து நதிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது. நதி என்ன? மலையிலிருந்து உற்பத்தியாகி நிலத்தில் ஓடி கடலில் கலக்கக்கூடிய ஒரு இயற்கையான நீர் ஓடை. இது குடிக்க தண்ணியாகவும் விவசாயத்திற்கும் மின்சாரத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாகரிக வளர்ச்சியோட முக்கிய பங்கு அப்படின்னா அது நதிகள் தான். ஸோ அப்படிப்பட்ட நதிகள் பற்றி பாடல்களோடும் நதிகள் பற்றின தகவல்களோடும் கேட்டு ரசிக்கலாம் என் விருப்பம் நிகழ்ச்சியில்.

நதியோரம் அப்படின்னு ஆரம்பிச்சது இந்த நாகரீகத்தோட முக்கியமான பங்கு அப்படின்னா அது நதிகளுக்கு உண்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நேரம் 10:08 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு என் விருப்பம்ல நதிகள், பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நதிகள்ல 7 புனித நதி அதாவது சப்த நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கை, யமுனை, சிந்து, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவேரி அப்படின்னு இந்த நதிகள்ல அப்படி லைட்டா என்னென்ன நதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா. பொதுவா இந்து மதத்துல மிக புனிதமான நதியா கருதப்படுவது கங்கை. இதுல நீராண்டனா பாவங்கள் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அடுத்ததா கங்கையோட துணை நதி அப்படின்னு சொல்லக்கூடியது யமுனை நதி. இது கிருஷ்ணனின் திருவிளையாடலோட தொடர்புடையது. பழங்காலத்துல சிந்து சமவெளி நாகரிகம் தலைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நதியா இருந்தது சிந்து நதி. அடுத்ததா சரஸ்வதி நதி. இது பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல போற்றக்கூடிய ஒரு புனித நதியா இருந்தது. ஆனா தற்போது இது பூமிக்கு அடியில மறைந்து விட்டதா நம்பப்படுது. அடுத்து நர்மதை அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய இந்தியாவில் பாயக்கூடிய மிக புனிதமான ஒரு நதியாக இதுவும் இருக்கு. அடுத்ததாக கோதாவரி இந்தியாவில் 2வது பெரிய நதியாகவும் ஆன்மீகத்தில் முக்கியம் வாய்ந்ததாக ஒரு நதியாகவும் இந்த கோதாவரி இருக்கு. சரி காவேரி, நாம தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பொதுவாக நாகரிகத்தோட முக்கிய பங்கு ஒரு

நகரம் நாகரீகம் மாறணும் அப்படின்னா அது பக்கத்தில் நதி இருந்தது அப்படின்னா நாகரீகம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆரம்பிக்கப்பட்டதா? இப்போ வைகை நதி இருக்குது அப்படின்னா மதுரை ஒரு நகரமாக மாறுச்சு, கங்கைனா கங்கை சமவெளி, சிந்து சமவெளி, அப்படியே நைல் நதி, நைலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க மக்கள் அப்படின்னு நிறைய நாகரீகங்கள் தோன்றுவதற்கு முக்கியமாக இருந்தது இந்த நதிகள்.

தினம் 10:14 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப காணங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில நதிகள் பத்தி தான்

செஞ்சிட்ருக்கோம். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்த நதிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் மிக நீளமான நதி, புனிதமான நதி அப்படின்னா கங்கை, அதோட துணை நதி யமுனை. அதே மாதிரி தென்னிந்தியாவில் மிக நீளமான நதி எது அப்படின்னா அது கோதாவரி. சரி, இந்த புனிதமான நதிகளை ஏழாவது நதியாக சொல்லக்கூடிய காவேரி கர்நாடகாவில் தோன்றி தமிழ்நாட்டு வழியாக ஓடி அப்படியே கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஜீவ நதி. ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்கள், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகள் ப்ளஸ் ஆறுகள், இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்கலாம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை 100.9.

நேரம் 10:21. விருப்ப கவனங்கள்ல என் விருப்பம் நிகழ்ச்சியில நதிகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். சரி, நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவோமா? பொதுவாக வந்து இந்தியாவோட நீளமான நதி கங்கை அப்படின்னு சொன்னோம், தென்னிந்தியாவில் நீளமானது கோதாவரி அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீளமான நதி அப்படின்னா காவேரி. இது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நதியாகவும் இது இருக்கு. இது அப்படியே கர்நாடகாவில் உற்பத்தியாகி ஈரோடு திருச்சி வழியாக வங்காள விரிகுடால கலக்குது. இதோட பவானி, நொய்யல், அமராவதி அப்படின்ற துணை நதிகளும் துணை ஆறுகளும் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம தாமிரபரணி. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே உற்பத்தியாகி முழுமையாக இங்கே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொல்லலாம். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தாமிரபரணி. சரி, இந்த ஆறு தொடர்ந்து அப்படியே நம்ம வைகை ஆற்றுக்கு வருவோமா? தேனி மாவட்டத்தில் உற்பத்தியாகி மதுரை மற்றும் ராமநாதபுரம் வழி அப்படியே பாய்ந்து பாக்கு நீரிணைகளில் கலந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆறாக இந்த வைகை ஆறு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஆறுகள் பற்றி, நதிகள் பற்றி பாடலுக்கு பிறகு. நேரம் 10:22. என் விருப்பம்

தினம் 10:27 என் விருப்பம் நிகழ்ச்சியில் நதிகள் பற்றின விஷயங்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இன்னும் ஏகப்பட்ட நதிகள் ஆறுகள் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே சொன்னால் இருபட பாடல்கள் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்கலாம். இது ஒரு நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இற்பட பாடல்கள். இருபட பாடல்களில் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் 2024 வெளியான ரோமியோ மற்றும் வேட்டையின் திரைப்படத்திலிருந்து பாடல்களை. வேட்டையின் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன், அனிருத், தீப்தி சுரேஷ் மற்றும் பலருடைய குரலில் இது முதல் பாடல் காற்றலைகளில்.

ஜோடு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர்

0: ஏழு முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: வேட்டையின் திரைப்படத்துல இருந்து அனிருத் அவங்களுடைய சில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு சீன் ரால்டனுடைய குரலில்.

திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பகல் 10:38. இன்றைக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை கேட்க போறோம். அடுத்த தினமும் புது புது தலைப்புகளோட வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்னைக்கு என்ன தலைப்புல வளம் வர காத்துட்டு இருக்கு அப்படின்னா, உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையா கேட்க போறீங்க. ஆலோசனைகள் வழங்க நம்ம நிலையத்துக்கு வர்றாங்க மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கிற நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 175:30, 171, 0452 என்ற மாதிரியின் முன்னிணைப்போடு. வேட்டையன் திரைப்படத்திலிருந்து இது அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, சித்தார்த் பாசுருடைய குரலில்.

இப்போது

இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2024 வெளியான வேட்டையன் திரைப்படத்திலேருந்து இதுவரைக்கும் பாடல் கேட்டீங்க. இனி தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க ரோமியோ திரைப்படத்திலேருந்து பாடல்களை.

3.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில 2024 வெளியான வேட்டையன் மற்றும் ரோமியோ திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிங்க. நிறைவான பாடலாக ரோமியோ திரைப்படத்திலிருந்து இதோ வந்துட்டே இருக்கு. பரத் தனசேகர் உங்களுடைய குரல்ல.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கவிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையாக கேட்க போறீங்க. நிலையத்தில் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. உங்களுடைய சந்தேகங்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171, 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு காத்திருங்கள். இன்னும் சில நிமிடங்களில் வரவிருக்கிறது கண்ணாடி மாளிகை. அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை

அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமமுக கூறியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான காலிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயது ப்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் முற்பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகை இன்றைக்கு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக களம் காண காத்திருக்கிறது. இன்றைய கண்ணாடி மாளிகை உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலை. நேரலையில் பங்கேற்கின்றார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. ஆலோசனைகளை பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170, 25 30 171, 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய தலைப்பு உலக தற்கொலை தடுப்பு தினம். சொல்வதற்கே கொஞ்சம் கனமான வார்த்தையாக இருந்தாலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு தகவலாக தான் இன்றைக்கி நேயர்களுக்கு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக வரப்போகுது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம் உலகளவில் அனுசரிக்கப்படுது. இந்த செப்டம்பர் 10 எதுக்காக இந்த நாள் இவ்வளவு இம்பார்ட்டண்டாக சொல்லப்படுது? மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தற்கொலை எண்ணம் கொண்டிருப்பவர்களிடம் அன்பாக பேசி மருந்து அல்லது உளவியல் ஆலோசனைகளை வழங்கினால் அவர்களை அந்த தவறான முடிவிலிருந்து நிச்சயம் மீட்டெடுக்க முடியும் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லுது. இது குறித்து மேலும் தகவல்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேடம்.
2: மன அழுத்தம், மனச்சோர்வு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. இது ஒரு மனநல ஆலோசகராக எப்படி பார்க்குறீங்க?
3: ஒரு மன அழுத்தம், மன சோர்வு அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆரம்ப காலகட்ட நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு வேலை பலுவின்மையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் வந்து நமக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மன அழுத்தம் அப்படின்றது தோடும். நாள்பட்ட நாளில் வந்து அந்த மன அழுத்தன்றது மன சோர்வாக வந்து மாறிக்கிட்டு வருது. இதை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயல்கின்ற போது அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகிறது கிடையாது. எப்போ நம்ம இதை வந்து சரி பண்ணலை இல்லை இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலை அப்படின்றப்ப நமக்கு அடுத்த கால கட்டமாக வந்து அது போக ஆரம்பிச்சிடும். எந்த மாதிரி அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அதே

0: மாரி நமக்கு வந்து நிறைய வந்து அந்த எமோஷ்னல் பெயின் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிக்கிறதா ஆரம்பிக்க போகிறப்ப தான் நிறைய ஹோப்லெஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது எந்த விதமான நம்பிக்கையும் இன்மைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஸோ இந்த மன அழுத்தம் மன சோர்வு யாருக்கு இருந்தாலும் சரி, அதை ஆரம்ப காலத்திலே வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம்.
1: இப்போது இந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒருத்தருக்கான ஒரு விஷயமே கிடையாது, இல்லை இந்த வயதினருக்கு இல்லை இந்த வயதினருக்கு அப்படின்னு பிரிச்சே பார்க்கவே முடியாது. ஏன்னா இதில் வந்து குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வரை இந்த சிந்தனை இருக்குது, ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. மன அழுத்தம் ஏற்படுறவங்க எல்லாருமே இந்த சூழ்நிலைக்கு வந்துடுறாங்களா?
0: இல்லை அப்படி கிடையாது, எல்லாருக்கும் மன அழுத்தம் வந்து இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு நமக்கு வந்து, இப்போ டெய்லி லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருமே ஹியூமன் வந்து எல்லாமே வந்து சேஞ்சஸ் தான் நமக்கு வந்து, ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் மனநிலை ஒவ்வொரு மாதிரியாக மாறுபட்டு இருக்கும். மன அழுத்தம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு சூசைடல் தாட்ஸ்க்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, அதான் சொல்கிறேன் சூழ்நிலையை எப்படி கையாளுறாங்க, எப்படி வந்து மாறுபட்ட சிந்தனையோடு அவங்க செயல்படுறாங்க வச்சு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. பட் எல்லாரும் இந்த ஸ்டேஜுக்கு போகிறது கிடையாது.
1: இந்த வார்த்தை வந்து சொல்கிறதுக்கே எல்லாருக்கும் வந்து ஒரு பயமானது தான் இருக்குது, ஆனாலும் வந்து நம்ம நிச்சயமாக அதை பேசி தான் ஆகணும். இந்த தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்றது வந்து எதுக்காக இந்த நாளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
0: இந்த தற்கொலை தடுப்பு தினம் வந்து செப்டம்பர் 10 எல்லா வருஷமும் இதை ஒரு உலக விழிப்புணர்வு நாளாக வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஏன் அப்படின்னா தற்கொலையோட அளவு அதாவது எண்ணிக்கையை குறைப்பதற்கும் அதை பற்றியுள்ள ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கும் தான் நம்ம உலக அளவில் இதை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இதோட ஒரு வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், அதேமாரி இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன், இந்த ரெண்டும் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த உலக தற்கொலை தடுப்பு தினம்ன்றதை ஒன்று வந்து இனிஷியேட் பண்ணி அதாவது ஆரம்பத்தை தொடங்கி இதை வைக்கிறாங்க. 2004 இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகுது. ஸோ எவ்ரி இயர் செப்டம்பர் 10 வந்து இந்த மாதமே செப்டம்பர் மாதமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஒரு மாதமே வந்து நம்ம இந்த ஒரு அனுசரிக்கிற ஒரு விழிப்புணர்வு மாதமாக தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம்.
1: இந்த நாள் மட்டும் முக்கியம் இல்லை,
0: இந்த நாள் மட்டும் முக்கியம் இல்லை, இந்த மாதமே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வந்து அடுத்த மாதம் எப்படி நம்ம ஒரு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவை நம்ம அக்டோபர் மாதம் வந்து விழிப்புணர்வு பண்ணுறோமோ, இந்த ஒரு மாத காலமாகவே நமக்கு வந்து இந்த செப்டம்பர் 10 வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உலக அளவில் குறைக்கிறதுக்கு அதோட எண்ணிக்கையோட அளவை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தினமாக வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் ஒன்று. அதேமாரி ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் இருக்கும், அதேமாதிரி இந்த வருஷம் தீம் என்னன்னு பார்த்தோம்னா தற்கொலை குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுதல். அதாவது அந்த கண்ணோட்டத்தை நம்ம எப்போ மாற்றுறோமோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு விழிப்புணர்வு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐடியாஸ் வந்து நமக்கு அந்த பிரச்சனைலேருந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்ணோட்டத்தை மாற்றணும் அப்படின்றதா இந்த வருஷம் வந்து தீம்.
1: ஓகே, அது நிறைய விஷயங்கள் மேடம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ இணைப்பில் நேயர் காத்திருக்காங்க, அவங்களை சந்திச்சிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம். என் பேர் மணிமாறன், நான் மருகிலிருந்து கூப்பிடுறேன். எனக்கு ஏஜ் 63 ஆகுது.
0: ஓகே.
2: இப்ப இந்த மன அழுத்தத்துக்கும் மைண்டு ஹெட்டாக்குக்கும் லிங்க் இருக்கா மேடம்? அது ஒரு க்வெஸ்சன். மன அழுத்தத்துக்குனால தலைவலி வருமா அப்படின்னு நான் கேக்குறேன், ஒரு கேள்வி. ரெண்டாவது கோபத்தின் உச்சி தான் மன அழுத்தமா மேடம்? ஒரு கோபப்படுறதுனால மன அழுத்தம் கூடும் இல்லையா? கண்டிப்பா கூடும். கோபத்தின் உச்சி அந்த உச்ச அளவு உச்சவிட்ட அளவு தான் மன அழுத்தம் நினைக்கிறேன். மூணாவது வந்து இப்ப நான் வாக்கிங் போறவோ இல்ல சில நேரங்கள்ல இருக்கிறப்ப மல்டிபிள் தாட்ஸ்
0: மகிழ்ச்சி இந்த மாதிரி உணர்ச்சிகள் தான். ஆனால் நம்ம அந்த கோபத்தை வந்து அதிக அளவு நம்ம வந்து அதிக நேரம் வச்சுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கோபம் இப்போ நான் சொல்கிறேனே ஒரு 4 hours 5 hours நீங்கள் அதை கண்டினியூவாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறீங்க கோபமாக இருக்கிறீங்கன்னா ஃபிசிக்கலாக அது வந்து என்ன ஆயிரும்னா தலைவலி உண்டாகிரும். ஸோ நமக்கு அதிரீதியான கோபம் வந்து ஒரு தலைவலியை உண்டாக்குறதுக்கு ஒரு மெயினான காரணம் ஒன்று. அதேமாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப தேவையில்லாத தாட்ஸ்லாம் எங்கென்னமும் ஓடிட்டுருக்கு அப்படின்ற இப்போ பொதுவாக வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், இப்போ நீங்கள் உங்களோட ஏஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கிறீங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் ஒரு 60 இயர்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸியான ஷெட்யூலில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற பட்சத்தில் அது என்னாகும் அப்படின்னா, நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து

0: எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு, அது தேவை இருந்தாலும் சரி தேவை இல்லாத தாட்ஸ்னாலும் சரி அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு மைண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் பொதுவாகவே இந்த கருத்தை நம்ம சொல்லலாம், நமக்குன்னு ஒரு ஹாபீஸ் வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம முன்னாடி சின்ன வயசில் வச்சுருப்போம், ஸ்கூல் டைம்லலாம் ஒரு ஹாபீஸ் வச்சுருப்போம், புக் ரீடிங் பண்ணியிருப்போம், கார்டனிங்லாம் பண்ணியிருப்போம். ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆகும்னா, ஒர்க்கில் வந்து நமக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டு வந்து நம்மளோட செல்ஃபை கூட கவனிக்காத அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பிஸி ஆயிடுவோம். ஸோ ஆஃப்டர் 60 திருப்பி பேக் டு லைஃப்க்கு நம்ம வருவோம். அதாவது ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹாபீஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நமக்கு வந்து மனநலத்துக்கும் வந்து அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு கார்டனிங் பண்ணுறதோ, புக்ஸ் ரீட் பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கு என்ன வருதோ, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரே நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெரைட்டியான நமக்கு வந்து ஹாபீஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களோட மைண்டை செலுத்துறப்ப வந்து என்னாகும் அப்படின்னா, தேவையில்லாத ஓவர் திங்கிங் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது குறைகிறதுக்கு வந்து நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையான தாட்ஸ் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்துக்கிட்டே இருக்கும், அது ஓகே. பட் அன்வான்ட் நமக்கு வந்து ரொம்ப வந்து இது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நாம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாபீஸ்லோ வேறு நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லேருந்து வந்து நமக்கு மனசை செலுத்துகிறப்ப வந்து நம்ம இதிலேருந்து வெளியே வந்து வரலாம்.
1: மனசை வந்து அப்படி திசை மாற்றிக்கங்க அப்படின்னு மேடம் அழகாக எடுத்து சொல்லிட்டே இருக்கிற நேரத்தில் இன்னொரு லைனில் இருந்து வந்துட்டாங்க, அவங்களுடைய கருத்தை என்னன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: உங்கள் பேர் எங்கேன்னு சொல்லுங்க.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழலாக இருக்கட்டும் அல்லது மாணவர் மத்தியில பாத்தீங்கன்னா, ஒரு தேர்வுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அல்லது அந்த தேர்வை வந்து மறுபடியும் எழுதிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த மன விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா தவறான முடிவு எடுக்கிறாங்க. இது வந்து எதனாலம்மா, அவங்க மனசுல வந்து எப்படி என்ன ஆலோசனை கொடுக்கணும் அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாம ஒரு சின்ன சண்டையா இருக்கட்டும் அல்லது ஒரு கடன், அதிகமான கடன் இருக்கு, இந்த கடனை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தினால வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்தாலும் கூட அந்த அந்த உரியவர் வந்து கணவரோ இல்ல மனைவியோ இறந்துட்டாலும் கூட திரும்ப அந்த கடனை வந்து வீட்டுலதான் கேட்க போறாங்க. அதுக்காக அந்த கடனை வந்து விட்டுறது போறது இல்ல. இது வந்து இந்த முடிவுனால வந்து தவறான முடிவு எடுத்து இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு மேடம். இதை பத்தி தங்களுடைய ஆலோசனை என்னன்னு சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்கறேன்.
1: நிச்சயமா, ஏன்னா இது குறித்து பேசுறதுக்குதான் இந்த தினம் வந்திருக்கு, இந்த தற்கொலை தடுப்பு தினம். இது வந்து ஒரு விழிப்புணர்வா தான் இன்னைக்கு மேடம் சொல்ல போறாங்க. மேம் அவர் கேட்டாரு, இது ஒரு முக்கியமான டாபிக் தான், அதாவது அடுத்தடுத்து நம்ம பேச போறோம். இருந்தாலும் அவர் கேள்வியில இருந்தே வேணா நம்ம அதை ஆரம்பிச்சிடலாமே. இப்ப குழந்தைகள், குடும்பங்கள், இது ரெண்டுமே, இவங்க இந்த குடும்பங்கள் பிடியில்தான் குழந்தைகள் இருக்காங்க. இவங்களோட அந்த மாற்றங்கள் வரும்போது அது எவ்வளவு கஷ்டமாக வருது, என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்?
0: அதாவது இப்போ நிறைய நம்ம பார்க்குறது வந்து பொருளாதார பிரச்சனைகள் வந்து நிறைய குடும்பங்களை நாம் வந்து பார்க்குறோம், அது உண்மைதான். இப்போ பொருளாதார பிரச்சனைக்காக நம்ம வந்து ஒரு தப்பான ரீதத்தில் வந்து நம்ம முடிவு எடுக்கிறதும் வந்து அது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்களே அந்த அதுக்கு ஆன்சருமே நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா குழந்தைகிட்ட ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்க தாங்க போகிறாங்க அப்படின்றது உங்களோட ஆன்சரே அது வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பொருளாதார பிரச்சனை அப்படின்றது இதோட நம்ம ஆரம்ப காலமாக என்ன பார்க்கலாம். இப்போ நாங்கள் கவுன்சிலிங் பார்க்குறப்ப சில குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நமக்கு வரவு செலவுன்றது ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. நிறைய குடும்பங்களை நாங்கள் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்கில் பார்க்குறப்ப வந்து வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுன்றது வந்து நிறைய குடும்பங்களை கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஸோ அதை என்ன ஆகுது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கடன்கள் வந்து அதிகமாகுது. அதாவது ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கறது, அந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் வருது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க ரொம்ப அதிகமான கடனில் வந்து தள்ளப்படுறாங்க. அப்போ தான் அவங்களால சமாளிக்க முடியலன்றதுக்காக அவங்க வந்து ஒரு தற்கொலை எண்ணத்துக்கு வந்து அவங்க ஒரு தவறான எண்ணத்துக்கு வந்து அவங்க போகிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அப்படி இருக்குது, என்ன பண்ணனா அவங்க இதை எப்படி அவங்க ஆரம்ப காலத்தில் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க யோசித்தாலே அதுக்குண்டான தீர்வுமே கிடச்சிடும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தவறான முடிவு தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எப்படி வந்து செயல்படுத்தலாம், அதாவது அதை வந்து நம்ம பிரித்து பிரித்து எப்படி வந்து நம்ம அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் யோசித்தாலே வந்து இதிலேருந்து விடுபடலாம். இன்னொன்று, இந்த பிரச்சனை இவங்களோட முடிய போகிறது கிடையாது. மொதல் அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து குழந்தைகிட்ட போகிறப்ப அவங்களுக்கு இன்னும் மன அழுத்தம் வந்து அதிகமாக தான் போகும். அப்போ இவங்களோட பிரச்சனை இவங்களே யோசித்து அதை எப்படி செய்யலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தும் செய்யலாம். அதுக்கு நிறைய நமக்கு வந்து உட்காந்து யோசித்தாலே ஐடியா கிடைக்கும், இல்லை ரெண்டு பேர் ஏர்ன் பண்ணலாம், ஏதோ ஒரு வழிவகை வந்து நம்ம செய்யலாம். அதை செய்கிறப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த பாதிப்பு போகாமல்

0: அவங்க செக்யூராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து முடிவு கிடையாது, நம்ம யோசித்து அதை நம்ம செய்கிறது மூலயமாக வந்து அடுத்த தலைமுறை இந்த கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படும். ஃபஸ்ட்டு அதுதான். அதுமாரி இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, தேர்வு தோல்வின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அந்த தேர்வு தோல்வினால் ஒரு அட்டம்ப்ட் வந்து நிறைய நடக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நமக்கு அரசு ரீதியாகவுமே வந்து நிறைய சலுகைகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு தோல்வினால் நம்ம எழுதுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, நம்ம ஒரு மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், ரீ எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதிடுறோம், எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட மனநிலை என்னன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா 10 குழந்தைகளோட மனநிலையும் வேற மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அது பொதுவாகவே நமக்கு அந்த 10th 12th வரப்போ குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர்குள்ளே போயிடுறாங்க, ஐயோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எனக்கு ரொம்ப, நான் படிக்கிறேன் ஆனால் என்னால் வந்து ஒரு படபடப்பாக இருக்குது, எனக்கு எக்ஸாம்ஸ்க்குள்ளே போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே சூழ்நிலைக்கு போகிறாங்க. இதை சமாளிக்க முடிஞ்சால் அவங்க சமாளிக்கட்டும், இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஏன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரீமாக என்னால் முடியல, எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுகிற இப்போ படம் பண்ணு வந்துடுது, எனக்கு ஸ்வெட் ஆகுது மேம், நான் மறந்து போயிடுறேன் அப்படின்றதெல்லாம் நிறைய நாங்கள் எங்களோட கவுன்சிலிங்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ இது ஸ்டார்டிங் லெவல், அந்த குழந்தை அதுவே மேனேஜ் பண்ணிக்கிறதுனா ஓகே, இல்லை அந்த குழந்தையால் மேனேஜ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனலை தேடி நீங்கள் தாராளமாக போகலாம். பட் இதுவுமே தேர்வுன்றதுமே ஒன் ஆஃப் த நமக்கு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். ஸோ அதுக்கும் அது குழந்தைகள் வந்து ஆனால் அது கவனிக்கிற வேண்டிய பொறுப்பு வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அதிலே அவங்களோட என்ன சொல்கிற சிம்டம்ஸே நமக்கு காட்டி கொடுத்துரும். குழந்தைங்க ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எக்ஸாம் ரிசல்ட் அண்ணிலேருந்தே அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கவனிக்கணும். கவனித்து அவங்களுக்கு என்ன ஒரு ரெமெடி கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். பட் இதிலேருந்து நம்ம அவங்கள மீண்டும் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு எக்ஸாம் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு அடுத்த ஒரு மாதத்துலேயே திருப்பி ஒரு எக்ஸாம்ஸ் வரதான் போகுது, நம்ம எழுதி பாஸ் பண்ண தான் போகிறோம், அடுத்த லெவலுக்கும் நம்ம போக தான் போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பான முறையில் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: கரெக்டாக சொன்னீங்க மேம், அதாவது இது குழந்தைக்கு மட்டுமான ஒரு பொறுப்பு அப்படி தேர்வு, நிச்சயமாக அது அவங்களோட பொறுப்பு தான். ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான விஷயம் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஆனால் நேரம் வரும்போது மட்டும் அவங்கள தனிமைப்படுத்தி காலங்கள் போகும்போது அவங்கள பிடிச்சி ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாக்காமல் இருக்கிறது உண்மையிலே பெற்றோர்கள் கடமை அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு நல்ல நேரம் காலம் வரும், அதுக்காக நம்ம காத்திருப்பதல் ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு நம்ம உலக தற்கொலை தடுப்பு தினத்தில் கண்ணாடி மாளிகையில் ருக்மணி தம் மேடத்தை பேசிகிட்டு இருக்கோம். அவங்க தான் மனநல ஆலோசகர், நிறைய தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன?
1: அம்மாவுக்கு வணக்கங்கம்மா. வெங்கமேர் அம்மாவுக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேம், வணக்கம்.
1: நிறைய நல்ல விஷயங்களை சொல்றீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வணக்கம்.
1: அதாவது சிறு பிள்ளைகளே வளர்க்கப்படும் போதே பல விதமான மனிதர்கள் எல்லாத்தையும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய கொடுக்காதனால இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இப்படி தோன்றிய சந்திக்க முடியாம சிரமப்படுத்துகளா? அல்லது இந்த பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைகளையும் ஹாஸ்டல்ல வந்து விட்டுறாங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலயும் இந்த பிரச்சனைகள்லாம் வருதா? ஏன்னா சின்ன பிள்ளைகள ஒரு 12வது வரைக்குமாவது கைக்குள்ள இருந்தா தான் அதுகளுக்கு நெளிவு சுழிவு, வயசானவங்களோட பேசுறது, பெரியவங்கள்ட்ட எப்படி எப்படி எல்லாம் கஷ்டத்துல இருந்து விடுபட்டாங்கிறத கேக்குறது கிடைக்கும். அதையும் கேட்க விடாம அங்க ஹாஸ்டல்ல சிறு பிள்ளையில இருந்தே வளரப்படும் போது இளைய சமுதாயத்தோடயே வளர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தோல்வியை மனப்பான்மையை சந்திக்கக்கூடிய நிகழ்வு இல்லாம அது எதையுமே தாங்கிக்கிற முடியாம தற்கொலை பண்ற எண்ணம் வருதா அப்படிங்கறதையும் சொல்லணும்.
0: ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது கூட்டு குடும்பங்கள்
1: குடுக்கறாங்க.
0: ஆமா, கூட்டு குடும்பங்கள்லாம் வந்து இருக்கிறது தான் அவசியமா அப்படின்ற மாதிரி கருத்து கேட்டிருக்கீங்க. நிச்சயமா அவங்களுக்கான பதில் கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி மேடம், அது எப்படி மேம், இப்ப வந்து ஒரு குழந்தைங்க வந்து, ஆனா இப்ப எல்லாம் சிங்கிள் சில்ட்ரன் தான் நிறைய இருக்காங்க. அந்த சைல்டு வந்து எப்படி மூவ் பண்றாங்க, அது ஸ்கூல் தான் போறாங்க, அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஹாஸ்டல் போயிடுறாங்க சில பேர் எஜுகேஷனுக்காக, இதெல்லாம் எப்படி மேம் உங்கள் கவுன்சிலிங்கில் பார்க்குறீங்க?
2: ஓகே, இப்போ நமக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய குடும்பங்களில் வந்து கூட்டு குடும்பம் இருந்தது. இப்போ வந்து சப்போஸ் அம்மா அப்பா கவனிக்க முடியல குழந்தைகள் அப்படின்னா, தாத்தா பாட்டி, அத்தை மாமா, பெரியப்பா சித்தப்பா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தைகளை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இந்த குழந்தை என்னமோ செய்யுது, இது பிஹேவியர் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு கவனிப்பு இருக்கும். ஸோ அதன் மூலயமா வந்து அந்த குழந்தைகளை நம்ம மாற்றி கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ நமக்கு சமீப காலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நியூக்ளியர் ஃபேமிலி தான், அதாவது தனி குடும்பமாக தான் இப்போ நம்ம வந்து நிறைய இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் த குடும்பங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒர்க்கிங் ரெண்டு பேருமே, அதாவது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கிங்காக இருக்கிற பட்சத்தில் வந்து குழந்தைகளை வந்து நிறைய கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் நமக்குமே அந்த ஷெட்யூல், பிஸி ஷெட்யூலில் தான் இருக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க குழந்தைங்க ஈவினிங் வந்துட்டாங்க, அவங்க ஒரு டியூஷன் போகிறாங்கன்னா, இவங்க பேரண்ட்ஸ் வந்து 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க. அப்போவுமே வந்து பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கம்யூனிகேஷன் கூட இருக்காது, ஒரு இன்ட்ராக்ஷன் கூட, இன்றைக்கி என்ன நடந்தது அதுன்னு கூட ரொம்ப குறைவாக தான் நம்ம குடும்பங்களை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்காது, பேரண்ட்ஸ்ட்டு வந்து கிடைக்காம போகுது. ஸோ அது ஒரு விதமான காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு என்ன மனநிலை இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூ ஆகிட்டே போகும். அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பான முறையில் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து குழந்தைகளுக்காக நிறைய வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், நிறைய அவங்களுக்காக செய்கிறோம். இதையும் தாண்டி ஒரு நேரம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு குவாலிட்டி டைம் ஒன்று சொல்லுவோம், அதை வந்து கண்டிப்பான முறையில் எவ்வளவு நம்ம பிஸியாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் பிஸியாக இருந்தாலும், அந்த குவாலிட்டி டைம்ன்றது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற பட்சத்தில் அந்த குழந்தைங்க வந்து அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்கிறப்ப இவங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு புரிதல் வரும். ஸோ அப்போ அந்த குழந்தை ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்கா, இல்லை இந்த விஷயத்தை பற்றி இந்த குழந்தைகளுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கா அப்படின்றப்ப ஒரு டிஸ்கஸ் பண்ணுறப்ப நமக்கு அதிலிருந்து வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இதையாவது நம்ம வந்து பண்ணலாம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. ஒன்று இன்னொன்று, நீங்கள் கேட்டிருந்தீங்க ஹாஸ்டல் அப்படின்றது, இப்போ

0: நிறைய இடங்களில் நம்ம நல்ல ஒரு எஜுகேஷனுக்காக நம்ம ஹாஸ்டலில் விட்டது வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி ஆயிடுச்சு, தேவையானதாக ஆகி போயிடுச்சு. அதை நம்ம வந்து அது அதுக்குள்ளே நம்ம வந்து நோ எஸ் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம போக முடியாது. ஆனாலும் ஒரு ஹாஸ்டலுக்கு நம்ம குழந்தைகளை விடுறதுக்கு முன்னாடியுமே நாம் வந்து நான் சொன்னேன் இப்போ நீங்கள் குழந்தைகளை கவனிக்கணுன்னா எந்த வயசுலேருந்து கவனிக்கணும்னு கேட்டால் ஒரு 10, 12, 15 வயசில் நம்ம கவனிக்கிறது கிடையாது. நம்ம எப்போ கவனிக்கணும் அப்படின்னா 3 வயசுலேருந்து நம்ம குழந்தைகளை கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்படி அப்படின்னா அந்த குழந்தையுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணுது, ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி அது பிஹேவ் பண்ணுது, ஏதாவது ஒரு ஃபெயிலியராக இருந்தால் அதை எப்படி அதை வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே கொண்டு வர்றப்ப நம்ம வந்து நிறைய குழந்தைகளோட உடல்நலத்தை பற்றி நிறைய நம்ம வந்து கவனிக்கிறோம். குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடல்நலத்தை கவனிக்கிற அளவுக்கு மனநலத்துக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது. அந்த குழந்தை ஏன் வந்து திடீர்னு அழுகுது அதெல்லாம் நம்ம கவனிக்கிற பட்சத்தில் மனநலம் என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ நம்ம ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெசசரி இருந்தால் நான் சொல்கிறேன் ஹாஸ்டலில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் விடுறனாலன்னு ஒரு காரணம் கிடையாது, பட் குழந்தையோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அதோட அந்த மனநிலை ஆரோக்கியமாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது.
1: கண்டிப்பாக மேம், ஏன்னா இப்போ வாழ்வியல் சூழ்நிலைகள் வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மாறி எல்லா இதுலேயும் வந்து வாழ்றதுக்கும் சமூகம் குழந்தைகளும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு அவங்க போகாத அளவுக்கு நம்ம அவங்க எப்படி தடுக்கிறோம் அப்படின்றதான் இன்றைக்கியோட விழிப்புணர்வு. இது மேம் ஒரு கேள்வி இருக்கு மேம், அதாவது தற்கொலை அப்படிங்கிறது குற்றமா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்க முன்னாடி இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கார், அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
2: அன்பான சகோதரிக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தை நலன்மா.
1: சரி, இந்த நாள் குறித்த உங்களுடைய கருத்து என்னங்கய்யா?
2: என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா அம்மா முத முதல்ல நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் சொன்ன மாதிரி ஒரு திருமணமாகிய சில குடும்ப சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நானே ஒரு தற்கொலை சூழ்நிலைக்கு ஒரு மருந்து குடிச்சு பெரிய பெரிய ஒரு சூழ்நிலை போய் உயிர் புழைச்சி வந்த காரணம் நம்மளுடைய நண்பர்கள்
1: தான்மா,
2: வானொலி நண்பர்கள் தான் என்ன வந்து அந்த இடத்துல வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்து என்ன
1: அடிச்சுட்டாங்க.
2: உனக்கு என்னடா மூலம், நாங்களா இருக்கிறோம் வானொலி நேயர் சொல்லி என் ஊர் நேயர்களும் சொந்தக்கார பசங்களும் வந்து அந்த பெட்ல படுத்திருக்கும் போது என்ன சவுல நல்லா இருக்காங்க
1: நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு காப்பாத்திட்டாங்க.
2: ஆமா, அந்த வானொலி நண்பர் அது ஒரு நன்றி ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை போய் இன்னைக்கு நான் வந்து மாத்திரை சாப்பிடல, மனதை தியானம் பண்ணி ஆன்மீகத்துல போய் ஒருநிலை ஆக்கிட்டேன்.
1: ரொம்ப நல்லது.
2: அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இல்ல குடும்ப சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க, நான் வானொலி இருக்கு.
1: ரொம்ப நல்லதுங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டவர்கள் பேசும்போது தான் அதோட மதிப்பீடே மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் அதுக்கு போயிட்டு திரும்பிட்டேன் அப்படின்றது அவருடைய கருத்து சொன்னார். ரொம்ப ஒரு சூழ்நிலையோட அழகாக பதிவு பண்ணியிருக்காரு மேடம். அவங்களே மறுபடியும் கேட்குறாரு, நான் இது படி என்ன பண்ணுறது, மற்றவங்களுக்கு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க என்ன?
0: சரி, ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு சூசைட்டுக்கு வந்து அட்டன் பண்ணுறோம், பட்டு வெளியே நம்ம வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுறோம் அப்படின்றா. இப்போ அவங்க உங்களுக்கே தெரியும், நீங்கள் பேச உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் அதோட வந்து ஒரு இம்பாக்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட மிகப்பெரிய தீமை என்னன்றது நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம என்ன பண்ணிடணும், அதை எப்படி சொல்கிறனா க்ளோஸ் ஆஃப் த சாப்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட நம்ம முடிச்சுக்கிறணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி அதை பற்றி உள்ள எண்ணங்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நாம் நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். அதாவது மன ரீதியாக நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறணும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக வந்து நான் போகிறேன் அப்படின்றது நல்ல விஷயம். அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணேன், நமக்கு நிறைய வந்து ஹாபீஸ் இருக்கும், நம்ம அந்த இதிலலாம் வந்து மனசை செலுத்துகிறப்ப தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணாது, கண்டிப்பான முறையில் உள்ளே வராது. அப்போ நம்ம ஒரு தடவை அட்டம் பண்ணிட்டாலும் சரி, இனிமேல் வந்து நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு அந்த நேரங்களில் வந்து இன்னும் திரும்பவும் வந்து உங்களுக்கு மன அழுத்தம் அப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட அட்டன் பண்ணிக்கலாம். பட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பெரிய இதுலேருந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா லாஸ்ட்டு அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க, டெத்து அந்த இதில் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது வந்து அதுவே நமக்கு ஒரு பெரிய லெசன் மாதிரி இருக்கும் லைஃப்பில் வந்து இதுமாரி இது பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய நம்மளை தயார்படுத்திக்கிறணும். நமக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாத லைஃப்ன்றது யாருக்குமே கிடையாது இங்கே வந்து. ஸோ டெய்லி டெய்லி லைஃப்லேயே நமக்கு இப்போ நிறைய வருது, பட் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ திருப்பியும் அதோட எண்ணங்களுக்கும் போகாமல் இருக்க நல்லது. அதேமாதிரி இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது எண்ணங்கள் இருந்தாலும் நீங்களே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கைடன்ஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு

0: விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிற பட்சத்தில் நாம் இதை வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்படின்றதான் என்னோட ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் இதை வந்து சொல்லுவேன்.
1: இப்போ நம்ம கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் மேம், அதாவது தற்கொலை குற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு.
0: ஓகே, இப்போ தற்கொலை குற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக வச்சுக்கலாம், நம்ம ஒரு 2019லேருந்து 2024 வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்சிஆர்பின்னு ஒன்று சொல்லுவோம், நேஷ்னல் கிரைம் ரிசர்ச்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அவங்க அதுலேருந்து வந்து ஒரு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2019ல் கிட்டத்தட்ட ஒரு இந்தியா லெவலில் நான் சொல்கிறேன், 139,000 பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா 2024 வந்து 170,000 மேலே போகுது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்னாகுது அப்படின்னா, ஒரு 10,000 மேலே தான் என்னாகுதுன்னா எண்ணிக்கையோட அளவு வந்து கூடுது. இதை நாங்கள் எந்த சைட் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தற்கொலை பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரைம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு அன்வான்ட் விஷயம் நம்ம வந்து பண்ணுறதே க்ரைம் தானே. பொதுவாக நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறோம், நம்ம ஒரு திருடுறது, ஒரு மர்டர் பண்ணுறதெல்லாம் க்ரைம்ன்றது, அது அன்வான்ட் செயல் தானே நமக்கு, நம்மளோட பிஹேவியருக்கு வேண்டாத விஷயம் தானே, நம்ம அதை க்ரைமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு சூசைடும் வந்து நமக்கு அன்வான்ட் பிஹேவியர் தான், அது வந்து நம்ம அதை செய்யணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஆனால் அது ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அது க்ரைம் தான். அதனால தான் அந்த என்சிஆர்பி போர்டிலே வந்து அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து வருஷம் வந்து அதை அங்கே வெளியிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அதை வெளியிடுற மூலமாக தான் ஒரு விழிப்புணர்வு வரணும், வேண்டாம் இந்த செயல்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரே அதுக்காக வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க.
1: வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது, விலைமதிப்பற்றது, இப்படி நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் சடனாக நமக்குன்னு வரும்போது எதையுமே யோசிக்கிறது கிடையாது, கண்ணை மூடிட்டு நம்ம சில செயல்கள் செய்வோம். சில பேர் ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு அதிக கோபம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சில பேர் ஒரு பொருட்களை போட்டு உடச்சி அந்த டிப்ரெஷனை அப்படியே குறைச்சிருவாங்க. இன்னும் சில பேர் அவங்கள வந்து திட்டிடுவாங்க, இந்த மாதிரி குறைச்சிக்கிறாங்க. அதை சில பேர் மனசுலேயே வச்சு அப்படியே கடந்து போகும்போது தான் இது ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகி தனியாக தனக்கான ஒரு பாதையை வந்து வகுத்துக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு தேவையற்ற விஷயம், இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு நாள் சொல்லப்படுது. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: எனக்கு 3.5 வயசுல ஒரு பையன் என்னடா நம்மளுக்கு அன்பார்வை தெரியலையே, நம்ம என்னடா வாழ்க்கையில பண்ண போறோம், இந்த பையனை எப்படிதான் வளர்க்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா எனக்கு அப்படியே என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இருந்து என்னதான் சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரே ஒரு இரிட்டேட்டிங் மேடம்.
1: சரி,
2: அந்த நேரத்தை வந்து என் பையன், அம்மா எனக்கு சாப்பாடு குடுமா, அப்படி பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பாடு குடு அப்படின்னு அவனுக்கு தெரியாது பாவம், அவன் வந்து கேட்பான். எனக்கு சாப்பாடு கிச்சன்ல எங்க இருக்குன்னு கூட தெரியாது மேடம், எடுத்து போடுறதுக்கு இதுதான் சித்தப்பா கேது அப்படின்னு சொன்னா அவர் வேலையா இருக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மேடம். ஒரு நாள்
1: என்ன ஆச்சு
2: அப்படியே, அதுக்கப்புறம் நாங்க மனச வைராகிய பண்ணிட்டு நம்ம நம்ம நம்ம இல்லாம போயிட்டா நம்ம பிள்ளையோட கெதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இருந்து நம்ம பிள்ளைய வாழாக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வச்சுக்கிட்டு.
1: அருமை அருமை.
2: நான் என் பிள்ளைய அப்படியே படிச்சு, என் பிள்ளை ஈசிஇடி போறேன், இன்ஜினியரிங் படிச்சு தனியார் கல்வி தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இப்ப என்ன என் பிள்ளை ராஜாசி மாதிரி பாத்துக்கிறோம்.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா நீங்க, அதாவது 3 நாளா யோசிச்சிருக்காங்க, அந்த விளிம்புக்கு போயிருப்பாங்க போல கிட்டத்தட்ட. அவங்க நம்ம சொல்லல, அவங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரி அது நெருக்கடியா இருந்திருக்காங்க. குழந்தைய பார்த்தோன்னே அந்த அன்பின் காரணமாக மனதை மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு தாய் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். பிள்ளைங்களை கருத்தில் கொள்ளுங்க, ஒருத்தருடைய ஒரு தனிப்பட்ட முடிவு வந்து இல்லையா மேடம், அந்த குடும்பத்தையே பாதிக்குது. நிச்சயமா நீங்க கவுன்சிலர் பண்ணும்போது நிறைய கவுன்சிலிங்ல நிறைய குடும்பங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு. பாருங்களா, அடுத்தடுத்து கேள்விகள் வந்துட்டே இருக்கு, நிறைய நேயர்கள் வந்திருக்காங்க, நேரம் நமக்கு போயிட்டே இருக்கு. இப்போ கவுன்சிலிங் அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்ன் வரும்போது நீங்க என்ன மாதிரி அதை கொண்டு வருவீங்க மேடம்?
0: இப்போ நம்ம கவுன்சிலிங் பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வர ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பேஷண்ட்டை பொறுத்து தான் அந்த வந்து நம்ம வந்து பேட்டர்னாக பிரிப்போம். இப்போ நமக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் மட்டும் போதும், நமக்கு வந்து அந்த டாக் தெரப்பின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி போதும். இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னோட மனநிலையே ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்றப்ப நம்ம அடுத்த கட்டமாக வந்து சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவோம் நம்ம இதில். ஸோ இந்த சைக்கோ தெரப்பி வந்து அது நம்ம ரிட்டன் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதில் நிறைய இருக்குது சைக்கோ தெரப்பியில், ஆர்ட்

0: தெரப்பி அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த பேப்பர்ஸ் நம்ம கொடுக்கறது மூலயமா என்னாகும் அப்படின்னா, அவங்களோட மனநிலை வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தன்னைத்தானே யோசிக்கிறதுக்கு, அதாவது வந்து அவங்களோட மனநிலையை யோசிக்கிறதுக்கு அந்த சைக்கோ தெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி அந்த தாட்ஸ்ன்னு சொல்லல, மெயினான ஒரு விஷயமே வந்து தாட்ஸ் தான் நமக்கு. ஸோ அந்த எண்ணங்களை எப்படி வந்து நம்ம மாற்றிக்கிறது, எண்ணங்களை எப்படி வந்து நம்ம மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் லாஜிக்கல்னு சொல்லுவோம். ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ நம்ம சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனையெல்லாம் நம்ம யோசிப்போம், எல்லாம் செய்வோம், பட் அது வந்து நமக்கு வந்து உதவாது. அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி திங்க் பண்ணணும், எப்படி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், இல்லை எனக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்குள்ளே நான் வந்து எதுவும் என்னையே நான் மாற்றிக்கிறேனமா அப்படின்றதுக்கெல்லாம் தான் வந்து இந்த சைக்கோ தெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் இதை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது.
1: இப்போ மேம் இது வந்து இப்போ நோய் அப்படின்னு தற்கொலை நோயின்னு சொல்லலாமா, இல்லை வந்து சில பேர் வந்து வாண்டடாக எனக்கு இப்படி இருக்கு மாற்றிக்கணும்னு நினச்சி வரவங்க இருக்காங்க, கண்டுபிடிக்கப்படாமல் மற்றவர்கள் கூட்டிகிட்டு வரவங்களும் இருக்காங்க, இது எப்படி நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பீங்க? எடுத்தோடனே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்குமா, இல்லை எப்படி அதை இது பண்ணுவீங்க?
0: இல்லை தற்கொலை அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து கடைசி ஸ்டேஜ்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஸ்டேஜஸ் வந்து பிரிச்சிருவாங்க அவங்க வந்து, இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் தான் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜஸே நம்ம ஒரு நாலு ஸ்டேஜாகவே நம்ம பிரிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, எமோஷனல் பெயினாக இருக்கிறது. ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்னா நான் எதுக்கு வாழணும், எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு நான் வந்து ஒர்த்லெஸ்ஸாக இருக்குன்றது ரெண்டாவது. தேர்டு வந்து பின்வாங்குவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, இல்லை ரொம்ப தூங்குறது, ரொம்ப சாப்பிட்றது, இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது, ஐசோலேஷன் ஆகிக்கிறது, தனிமைப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் வந்து ஆக்ஷன் சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. மனசில் ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க, இதை நம்ம பண்ணே தெரியணும், ஆனால் வெளியே தெரியாது. அவங்க வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துருக்க தான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆக்ஷன். இப்போ நம்மக்கிட்ட நான் என்ன பொதுவாக நாங்கள் கவுன்சிலிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வரணுன்ற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா, அப்போவே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து தாராளமாக நீங்கள் தேடி போயிடலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த யாருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு தலைவலி காய்ச்சல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம, இமீடியட்டாக என்ன பண்ணணும், டாக்டர் வந்து போய் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அது நமக்கு சரியாகணும். அதே மாதிரி தான் மனநலமும், எனக்கு இல்லைங்க நான் வந்து ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அப்போவே நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் அப்போயே போயிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப கால அறிகுறிகளோடு நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். இல்லை இப்போ நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது, பட் இப்போ நிறைய மாறிட்டு வருது. இப்போ நம்மளோட சூழ்நிலைகளாக நிறைய அந்த மனநலம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு வருது. இருந்தாலும் ஆரம்ப கால சிகிச்சைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அவங்க கூட வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குமா மேடம்?
0: அதாவது என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கலை, எனக்கு வந்து நான் இருக்கனால எந்த யூஸும் கிடையாது, நான் போயிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு யாரும் உங்கள் கிட்டே யாரும் பேசுகிறப்ப அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை தப்பாக எடுத்துக்கூடாது, அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட அப்படின்லாம் நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. அதேமாதிரி நிறைய பேர் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்குவாங்க, அந்த கையை அறுத்துக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறப்ப அதுவுமே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்டேஜ் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்குறப்ப அதுலேருந்து வெளியே வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க சொல்லி இவங்களால் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வர முடியலன்னா தாராளமாக நம்ம வந்து ப்ரொஃபஷனல்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்கள. ஒன்று இப்போ இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாகவும் அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறவங்க தான் ஒரு கட்டத்தில் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இழந்து அந்த நான் சொன்னேன் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அவங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்போ அது வந்து வெர்பலாக அதாவது வார்த்தைகளால் அவங்க வந்து வெளியே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான்.
1: இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, காசி மயன் குறித்துறை.
1: சொல்லுங்கய்யா.
2: டாக்டர் அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
2: கிராமத்தில் இருக்கனால விழிப்புணர்வு கம்மி, கவுன்சிலிங்லாம் இல்லை, இருந்தாலும் நிறைய தற்கொலைகள் நடக்குது. எங்கள் பக்கத்தில் பார்க்குறா, எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. அதுக்கு காரணங்கள் மன அழுத்தம் தான், அது சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன இதுதான். அது தடுக்க வேண்டியதுதான், கோலத்தனம் தான், அது பண்ண மாட்டாங்க. அது கிராமத்தில் நிறைய இருக்கு.
1: குறைஞ்சு போனதுனால இப்படி ஆயிடுச்சா மேடம்? இல்ல ஒருத்தர் நெய்பர் கிட்ட பேசுறது, நம்மளுடைய குறைகளை சொல்றதே தாழ்வா நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்கு இப்ப எல்லாருமே

0: வந்துட்டோம், ஒரு செக்யூர் ஆகிட்டோம், தனித்தனியாக இருக்கும் ஆனால் வந்து அதை தனிமைப்படுத்திக்கிறோம் ரொம்ப குடும்பங்கள். இப்போ நம்ம பக்கத்தில் பேசுறது தப்பா இல்லை சில பேர் அதை அட்வான்டேஜை எடுத்துக்கிடுவாங்கன்னு பேசவும் குறைச்சிட்டாங்க.
1: சரி, இப்போ நமக்கு இவங்க சொன்ன மாதிரி கிராமங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நிறைய கிராமங்களே இப்போ வந்து தனி குடும்பம்ன்றது வந்துருச்சு. முதல்லாம் கூட்டு குடும்பம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனிப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ கவனிப்பு இல்லாதனால இப்போ இந்த தனி குடும்பங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு விஷயங்களை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒரு சோர்வாக இருக்கிறதோ இல்லை வேற ஏதோ இல்லை பெரியவங்க சோர்வாக இருக்கிறதோ வந்து யாரும் வந்து கவனிக்கப்படுறது கிடையாது. ஸோ கவனிக்கப்படாத இல்லாதப்போ தான் அது என்ன ஆகுதுன்னா அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்து போகுது. அப்போ குடும்பங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பங்களில் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் வந்து கவனிக்கணும். நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அது குழந்தைகளை கவனிக்கணும். இல்லை பார்ட்னர், இப்போ நம்ம பார்ட்னர் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா இன்னும் நம்மளோட கோ பார்ட்னர் வந்து அதை கவனிக்கணும். ஸோ இந்த கவனிப்புன்ற ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ளே வரப்போ வந்து என்னாகும் அப்படின்னா இதோட அளவு வந்து குறையும். அதேமாதிரி நிறைய இடங்களில் அறியாமைன்னு ஒன்று இருக்குது, அது நிறைய வந்து நம்ம பார்க்குறோம். என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எங்ககிட்டே வரவங்க வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோதான் தெரியும். ஸோ அவங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த கடைசி ஸ்டேஜுக்கு தான் நம்மளை வந்து நம்மக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அறியாமைன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கவனிப்பு அப்படின்னு அது கூட நமக்கு இருந்தால் மட்டும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த விஷயங்கள்லேருந்து வந்து வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இதில் கிராமங்கள்னு கிடையாது, நிறைய நகரங்களே இது நடக்குது. ஸோ பர்டிகுலராக வந்து கிராமத்தில் மட்டும்தான் அப்படின்னு, சிட்டிஸில் நிறைய வந்து இது நடக்க தான் செய்யுது. ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரணன்றது அதுவாக தான் இருக்கும். ஸோ கவனிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ப்ரொஃபஷனலை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. யார் நினச்சிருவாங்க, தப்பாக நினச்சிருவாங்க. இப்போ கிராமங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அதாவது ஒரு குடும்பத்துக்கு தெரிஞ்சால் அந்த ஊருக்கே ஸ்ப்ரெட் ஆயிரும், பரவிடும், அது நல்லா இருக்காது அப்படின்லாம் இப்போ வந்து ரொம்ப கால சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஸோ நம்ம அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த குடும்பத்துக்கே அது வந்து என்ன ஆகும்னா பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ நம்ம அதையெல்லாம் இந்த கிராமப்புற சைடில் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது முக்கியமாக.
0: கண்டிப்பாக மேடம், அதாவது இதுக்கப்புறம் அதுக்கு வந்து தீர்வே இல்லை அப்படின்னு தனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டே சில பேர் இந்த பயணத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை தாண்டி அந்த என்ன இருக்குது அப்படின்றத யோசிக்கிறதுக்கு டைமும் எடுத்துக்கிறது இல்லை. சில பேர் சும்மாவே ஒரு சோர்வாகவே ஒரு சின்ன கவலையை கூட பேசி பேசி பேசி வந்து பெருசாக்கி அதுக்குள்ளே போய் தானாக வந்து விழுந்துப்பாங்க. சில பேர் சடனாக அந்த முடிவு எடுப்பாங்க. பார்ட்னர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம மனைவி கணவன் ஒரு மனம் விட்டு பேசாமல் தனக்கான கஷ்டங்களை கணவன் வந்து கடன் வாங்குறது இதெல்லாம் தனக்கு தானே வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டுக்கிறது. பெண்கள் கூட இப்போ சின்ன சின்ன கடன்களுக்கெல்லாம் கூட சாதாரணமாக இந்த முடிவை எடுத்துடுறாங்க. ஸோ நிச்சயமாக அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் மேடம் ஒரு இது ஆலோசனை சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்க நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
2: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: என் பேர் முத்து கல்யாணி. நான் ஒரு ஆர்வேட்ர மாட்டிருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: சயின்ஸ் ஸ்கூல்ல, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: வயசு 59 ஆகுது. பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்.
0: இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு மேடம் நிச்சயமா அவங்களுடைய நம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டர் எல்லாம் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஆதரவு கொடுக்க நம்மளுடைய மனதில் சரி பக்கத்துல நம்ம சொல்ல முடியல, ஒரு பொதுவானவங்க கிட்ட பேசி நம்மளுடைய அந்த கஷ்டங்களை தீர்க்கலாம் அப்படின்றதுலாம் அந்த ஒரு இது இருக்கு. மேம், இதுக்காக கவர்மெண்ட் இந்த நாட்கள்ல என்ன மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க? நீங்க கவுன்சிலிங்ல என்னென்ன பண்றீங்க இந்த நாளுக்கு பொதுவா?
1: இப்ப நமக்கு இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் டேக்கு வந்து நம்ம நிறைய வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க சைடு இருந்து வந்து காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஏன் இந்த சூசைட் ப்ரிவென்ஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தற்கொலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, இதை வந்து எடுக்கக்கூடாதுன்றதான் எங்களோட ஒரு நோக்கமே. ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷனுக்கு இதை எடுக்கக்கூடாதுன்றக்காக நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீக் கூட ஒரு காலேஜில் நாங்கள் பண்ண போகிறோம். அதேமாதிரி எங்கள் செக்டர்ந்து நாங்கள் போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இதை பற்றியுள்ள ஒரு விழிப்புணர்வு வருஷ வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இதை வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும், இதை பற்றி உள்ள ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து மாறணும், நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் இதோட எண்ணங்கள் மாறணும் அப்படின்றக்காக தான் இந்த ஸ்பெஷல் டேல வந்து நாங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க சைடுல இருந்து.
0: இப்போ வந்து எங்க கிட்ட சொல்ல முடியல, இப்ப சடனா ஒருத்தவங்களுக்கு ஒரு தோற்றமோ ஒரு நினைவோ வருது, அதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க இல்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான எண்கள்லாம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து நிறைய வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிரண் மென்டல் ஹெல்த்

0: ஹெல்ப்லைன் சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி டெலிமனாஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா, அதுக்கு ஒரு நம்பரும், ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 104, இந்த நம்பர் எல்லாமே வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேறு யாருக்கிட்டே என்னால் ஷேர் பண்ண முடியல, ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ சாரி இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி நான் ஒரு தெரியாதவங்கக்கிட்ட இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நான் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா தாராளமாக இது வந்து 24/7. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் ஒன்லி தற்கொலை மட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க எனக்கு அப்படின்னாலுமே நம்ம வந்து தாராளமாக வந்து அந்த நம்பரை வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு நமக்கு வந்து தேவையான கவுன்சிலிங்கை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்களோட சென்டர்லேயும் வந்து ஒரு நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் உதவின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறோம், அதிலுமே ஒரு நம்பர் இருக்குது எங்களுக்கு வந்து, ஸோ அதிலுமே வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து பெரிய விஷயமாகவே யோசிக்க வேண்டாம், நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து கைடன்ஸ் வந்து எடுத்துக்கிறலாம். அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக அது இருக்கும்.
1: ஏன்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப தமிழக அரசின் உதவியன் அப்படின்னு சொல்லிட்டு 104, இது வந்து ஒரு எளிதில் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு எண் தான்.

0: நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து கைடன்ஸ் வந்து எடுத்துக்கிறலாம். அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக அது இருக்கும்.
1: ஏன்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப தமிழக அரசின் உதவி எண் அப்படின்னு சொல்லிட்டு 104, இது வந்து ஒரு எளிதில் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு எண் தான். எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம யாருக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்மளே அந்த சூழ்நிலைக்கு ஆட்பட்டாலும் நிச்சயமாக இந்த நம்பரை கூப்பிட்டு நீங்கள் பேசலாம். உங்களுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் காத்திருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் ஒரு நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு விராட்டி பத்து பாண்டியராஜன், முற்பகல் வணக்கம்மா.
1: வணக்கம். என்ன கேள்வி இருக்கு?
2: வந்திருக்கும் சிறப்பு இருந்ததுமா? வணக்கம்மா.
0: வணக்கம் சார். வணக்கம்.
2: ஆமா, இப்ப இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் படி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா முக்காவாசி, அதாவது 76% வந்து மனதளவுல பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சரியான புரிதல் இல்லை. அதாவது அவங்களா ஒரு ஆங்கிள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பண்ணாத பட்சத்துக்கு மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. கவுன்சிலிங்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு முதியோர் 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்களும் அப்படித்தே இருக்காங்க. இன்னைக்கு சின்ன குழந்தை கூட அப்படி இருக்கு. இதுக்கு காரணம் வந்து இந்த செல்போன் வந்து சின்ன வயசுலயே கொடுக்குறாங்க. அதை வந்து தவிர்த்துட்டா அந்த பிள்ளைகள புகாம கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து வந்து முதியோர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த வயசு வந்தோம்னா மனநலம் பாதிச்சுக்காங்க. அவங்களுடைய தம்புக்கும் அவங்களுடைய துணிச்சலான முடிவுக்கும் தைரியத்துக்கும் என்ன ஒரு புத்துணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க.
1: நிறைய கேள்விகளை கேட்டுட்டார் ஒரே நேரத்தில்.
0: அதாவது இப்போ நம்ம நார்மலாக இப்போ செல்ஃபோன்றது வந்து ரொம்ப வெரி காமன் ஆகிப்போச்சு. இப்போ வந்து எல்லார் கையிலையும் வந்து கேட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றது ஒரு உண்மை. இதில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறீங்க, குழந்தைகளுக்கு யார் கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயமாக நம்ம பார்க்கணும்.
1: கண்டிப்பாக.
0: ஏன்னா எப்படின்னா குழந்தைகள் வந்து எப்பயுமே தானாக வந்து எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மொபைல் இப்போ வந்து நார்மலாகவே இங்கே நான் பார்க்குறேன், நான் பஸ்ஸில் பார்க்குறேன், ஒரு தியேட்டரில் பார்க்குறேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன். அதாவது பேரண்ட்ஸ் இது சொல்லலாமான்னு தெரில எனக்கு, பட் பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து செல்ஃபோனை வந்து குழந்தை கையில் கொடுத்துறாங்க. ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கணும் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் மொபைலில் இல்லாத விஷயமே கிடையாது. எல்லா உலகமே வந்து நம்ம ஒரு சின்ன கைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்மளோட மொபைல் இருக்குது. ஸோ நமக்கு அதை எப்படி வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு எந்த வயசில் கொடுக்கணும் அப்படின்றது முதல் நம்ம தெரியணும். ரொம்ப சின்ன குழந்தை இருக்கலாம், எங்களை கேட்டால் ஒரு 10 வயசு வரைக்குமே குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் வந்து ரொம்ப குறைவு தான். 10 வயசுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது படிப்பு இருக்கு தேவை, இப்போ நிறைய நமக்கு அனுப்புகிறாங்க இல்லையா வாட்ஸ்அப்லேயே அனுப்புனா நமக்கு தேவைன்ற பட்சத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்கணும். அவங்க மொபைல் எடுத்துகிட்டு ஒரு ரூமில் போய் தனியாக உட்காடுறாங்க அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. இது என்னாகும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 1.5 நேரம் 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்குமே இப்போ வந்து குழந்தைகளும் யூஸ் பண்ணுறாங்க. அடலசன்ஸ் அந்த டீனேஜ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். இப்போ நம்ம எப்படி வந்து போதைப் பொருள் சொல்கிறோம், ஸ்மோக்கிங் சொல்கிறோம், ஆல்கஹால் சொல்கிறோம், இப்படி ஒரு அடிக்ஷனோ, இப்போ ஃபோன் அடிக்ஷனும் ஒன் ஆஃப் த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாகவே வந்துருச்சு. ஸோ இதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் நம்ம கொடுக்கறத தவிர்க்கணும். தேவையான நேரங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் கூட தேவையான நேரம் மட்டும் போதுமே, நமக்கு ஒரு விஷயத்துக்கு போகையில் வந்து அதாவது அப்படி அப்படியே போயிடும் விஷயங்கள் நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறப்ப குழந்தைகளோட மனநிலையும் ரொம்ப வந்து மேம்படுத்தப்படும்.
1: அவர் கேட்டார் அதுதான், அதாவது இதை வந்து நாங்கள் எப்படி வந்து குறைச்சிக்கிறது, இதுக்கு என்ன ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஒரு செயல் சார்ந்த விஷயம். அவங்கள வந்து குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பிள்ளைங்களை எப்படி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை எப்படி வச்சுக்கிறது இல்லைதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்க தான் அதை பார்க்காம ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறணும். அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேம் அதுதான் நிச்சயமாக சொன்னாங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமானது. ஏன்னா நிச்சயமாக மேம், நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்கு மருத்துவ உலகம் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கண்கூடாக பார்க்குறோம், இறுதி நேரங்களில் கூட அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போராடுற ஒரு பகுதி இருக்கும்போது, தேவையற்ற சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம வந்து இந்த ஒரு தேவையற்ற சிந்தனைக்கு போகிறது மிக தவறானது அப்படின்றத விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த நாளோட ஒரு முக்கியத்துவம். வேறு என்ன மாதிரியான செயல்கள்லாம் செய்யப்படுது மேடம் இந்த நாள் அன்னைக்கு? கல்லூரி பள்ளிகள் எல்லாம் ஸ்கூல் போகிறது எல்லாம் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. வேறு என்ன மாதிரியான செயல்பாடெல்லாம் பண்ணுவாங்க?
1: பொதுவாக வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டேஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதில் எல்லா ஸ்பெஷல் டேஸ்லேயும் இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே காலேஜஸ்லையுமே வந்து நிறைய ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து இப்போ எல்லா இடங்கள்லையுமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கேட்க முடியாத ஒரு தவிப்பு இருக்கும், நம்ம இதை கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்ற பட்சத்தில் அப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேசல அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஓகே, அப்போ என்னோட க்வெஸ்சன்ஸ்க்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். இன்னமும் தேவைப்பட்டால் தனிப்பட்ட முறையிலையும் அவங்க வந்து தாராளமாக வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ இது மூலயமா பண்ணுற மூலயமா என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமே நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸில் கம்பெனி இப்போ கம்பெனிஸ்லாம் நல்லா வந்துருச்சு. இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலர் எல்லா கம்பெனிலையும் கார்ப்பரேட்லையும் இப்போ இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றக்காக அங்கே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் தான் இவங்க. ஸோ மக்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான்.
0: ஒரு அப்போ வந்து இப்போ நேயர் ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி உதவி எண்கள் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் பர்சனலாக பேசலான்ட்டு. அந்த மாதிரி ஒரு எண் இருந்தால் சொல்லுங்க மேம் உங்களுக்கு.
1: இப்போ எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
0: சொல்லுங்க மேம் சொல்லுங்க,
1: எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து உதவின்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்குறோம், கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த நம்பர் நான் சொல்லிடுறேன் நான், 9843781073. ஸோ இந்த நம்பர் மூலயமா இப்போ எங்களுக்கு எங்கிட்ட எதுவும் பர்சனலாக நீங்கள் பேசணும், இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், இல்லை ஒரு கவுன்சிலிங் வேணும்னா தாராளமாக வந்து இந்த நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம கொண்டு போகலான்றது பார்த்துக்கலாம் நம்ம.
0: இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த கட்டணமும் கிடையாது?
1: இல்லை, கட்டணம் கிடையாது. இந்த ஃபோன் கவுன்சிலிங் வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது.
0: அந்த எண்ணை கூட மறுபடியும் அறிவிச்சிடலாம் மேடம், 9843781073. இந்த எண் தான் வந்து நிறைய வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் இருக்குது, அரசு சார்ந்த இதுவும் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி நிறைய நேம்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம், நம்ம இந்த முடிவு எடுக்கக்கூடியது சரியா, நிறைய பேருக்கு தோணும் வந்து காலையில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் டெய்லி தோன்ற விஷயம் தான் மேடம், என்ன குழம்பு வைக்கிறதுலேருந்து தொடங்கி என்ன சட்னி அரைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு குழப்பம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சுமை அதிகமாகும் போது அதுலேருந்து கொஞ்சம் வெளிவர நினைக்கிறோம். அது வந்து அழகான விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்திக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. வானொலி உங்களுக்கு இதைத்தான் பதிவு பண்ணது, நாங்கள் உங்களுக்கு அந்த சேவை அளிக்கத்தான் பாட்டு நாடகம் இயல்சை எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெளிப்படுத்துறதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து கவனத்தை மாற்றிக்கங்க. மனச்சுமை கோபம் எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த ஒரு இயல்பான விஷயந்தான். அதை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துக்கு நம்ம போகவே வேண்டாமே, ஏன் அந்த மாதிரி நினைக்கணும்? நம்ம அழகான இடங்கள் இருக்க, தேவையற்ற இடங்களை நம்ம ரசிக்கவும் அவசியம் இல்லை, அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி விழிப்புணர்வில் இதைத்தான் நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். மதுரை வானொலி FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9, இதுதான் உங்களுக்கு

0: தெரிவிக்குது. நிறைவாக மேடம், இந்த எண்ணத்தோடு போராடுறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தகவல் என்ன?
1: அதாவது இப்போ நமக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு நம்மளோட சேர்ந்து இருக்கிற ஒரு பயணமாக மாறி போச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமலாம் இருக்க முடியாது. இன்னும் இந்த ஸ்ட்ரெஸ் அதிக அளவில் எனக்கு போகுது, நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆகும். எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆகிறப்ப நாம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் செல்ஃப் அபேர் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணால், ஒரு கவுண்டிங் டெக்னிக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 100 to 1 வர கவுண்டிங் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு, நான் இதுலேருந்து வெறுபடணும்னு நினச்சேன்னா அந்த இடத்த தாண்டி நீங்கள் வந்துடுங்க வெளியே. ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் ஈடுபடுங்க, இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. இது ஏன் அப்படின்னா, இது செஞ்சால் இது சரியாகுமான்னு நீங்கள் கேட்கலாம். இது செஞ்சால் நம்மளோட மனநிலை வந்து மாறும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கிற பட்சத்தில் கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகும்னா, நமக்கு அது பிரேக் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எமோஷனல் இம்பேலன்ஸ் பிரேக் ஆகிட்டு நார்மலுக்கு நம்ம வந்து வர தொடங்குவோம். ஸோ நீங்கள் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது நம்ம அதுக்கப்புறம் வந்து யோசிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறப்ப நம்மளால் யோசிக்கவே முடியாது, யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா, நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற பட்சத்தில் நம்மளால் எந்த முடிவுமே எடுக்க முடியாதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரெஸ்ட்லெஸ்ஸை தாண்டி நம்ம வெளியே வரப்போ நார்மல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நம்ம வந்து யோசித்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். பட் தவறான முடிவுக்கு கொண்டு எக்காரணத்து கொண்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரீம் லெவலாயிரும். ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம், ஒன்று டெத்தும் சொல்லலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
0: நிச்சயமாக இந்த மேடம் சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து பதிவாகிருக்கணும். ஒரு நல்ல பயணத்தை நோக்கி நம்ம போகலாம். ஒரு செடி வளர்க்கணும் கூட அது ஸ்ட்ரெஸ்ஸாக வளர்க்காதீங்க, அது அழகாக வளரணும், அதுலேருந்து பார்த்து ரசிக்கணும், அதில் பூக்கள் பூக்கணும்னு காத்திருங்க. காத்திருக்கிறதா வாழ்க்கையில் ஒரு இயல்பான விஷயம், அழகான விஷயமும் கூட. நன்றி நேர்களே, மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். கீதா.

இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் உலக தற்கொலை தடுப்பு தின சிறப்பு நேரலையில் பங்கேற்று நமக்கு பலவித பயனுள்ள தகவல்கள் வழங்கினார் மனநல ஆலோசகர் எம் ருக்மணி தேவி அவர்கள். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஜி கீதா. நிறைவடைகிறது கண்ணாடி மாளிகை. இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதிய விதை சட்டம் தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில்

தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சினி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: நேரம் 12:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடகர் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல் ஸ்நேகிதி வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நெடூர்வட்டம் அழிமதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைசெல்விங்கம்மா.
0: கலைசெல்வி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் உங்கள் விருப்பம்மா. பாடல் மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராதா, மந்திரத்தை சொல்லிவிடு சீதா, அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி, உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னல பானவர், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஜெயம் படத்துல ரயில், அந்த ரயில் வண்டின்னு ஒரு பாட்டு வருங்களப்பா.
0: என்ன திடீர்னு எப்பவுமே வித்தியாசமா 80s கேப்பீங்க, இன்னைக்கு கொஞ்சம் புதுசா வந்துட்டீங்களே. 90s 2000
1: ஜெயம் ரவி அவங்க பிறந்தனால அதனால அந்த பாட்டு.

0: நேரம் 12:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம். சொல்வது
1: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கல்தூன் படத்துல சிங்கார சித்தான் என்ற பிள்ளைன்னு பாட்டு.
0: கல்தூன் படத்துல இருந்து. சரி, கேட்டுருவோமா?
1: கேட்கலாம். நன்றி.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகள் அவங்களுக்கு பிடித்தமான பாடகு கேட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கங்களுடன் பண்பலை ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
4: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: படம் இன்னிசை மலை, SBS ஜானகி பாடிய அடி நேசிரவு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றிம்மா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 12:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். எல்லாரும் காஜாதம் வந்து பஞ்சவனம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம்.
2: மதிய வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: கடைசியில ஒரு வரி வரும் மேடம், அந்த வரி நல்லா இருக்கும் மேடம்.
2: என்ன வரி வரும்?
3: பொண்ணை விட வானத்தை விட பெண்கள் அதிக, இது
2: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, இந்நிலையத்தில் இருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் சொல்வது
1: யமுனியாபுரம் பிரசன்னா காலனில இருந்து கௌரி குருசாமி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் இருளும் ஒளியும்.

0: கோயில் கொண்டாட வந்தார். பாடலை கேட்கம்மா. நன்றிம்மா.
1: நன்றி, அருமையா பாடினீங்கம்மா. உங்களுக்காக,
0: நன்றி.
1: உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: என்ன பாட்டு?

0: எனக்கு வந்து பொண்ணுக்கு தங்க மனசு படத்துல இருந்து தஞ்சாவூர் சீனகில நான் தாவி வந்து சொன்னீங்கம்மா அந்த படம்.
1: இப்பதான் ஒருத்தவங்க பால் காய்ச்சிட்டு போயிருக்காங்க, புதுமனை புகுவிழா, நீங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, பாடல் கேட்டுருவோமா? நன்றி உங்களுக்கான பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் காயத்ரி, மதுரையில இருந்து பேசுறேன் மேம்.
1: காயத்ரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஆடிவெளி படத்துல இருந்து வண்ண விழியலை, மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகம் வரலாம்.
1: அடுத்த வியாழக்கிழமை அப்படியே ஜெக ஜெகன்னு இருக்கும், அப்படிதானே? கோலாகலமா மதுரையே இருக்கும். அதுக்கு முன்னோட்டமா இந்த பாட்டு உங்களுக்காக கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை சிநேகிதியை நிகழ்ச்சியில பேசி ரசித்த, கேட்டு ரசித்த அத்தனை சிநேகிதிகள் மற்றும் நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கான பாடல்களோட காத்துட்டே இருக்காங்க ஜானகி, வசந்த கானங்கள். அதற்கு முன்பாக தொடர்ந்து கேட்கலாம்

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியா காவிய கானங்களின் தொகுப்பாக காற்றலைகளில் இசைக்க வருகிறது வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்கள், நெஞ்சை விட்டு நீங்காத ராகங்களை கேட்டு ரசிக்கலாம். அதே மாதிரி முகநூல் பக்கத்தில் நிலையத்தின் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்திருக்கும் நேயர்கள் பற்றிய தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தினமும் 1:30 தான் ஃபேஸ்புக்குடைய கமெண்ட்ஸ் வந்து வாசிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு 1:15 உங்களுடைய கமெண்ட்ஸை வாசிக்க நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம். காவிய கானங்களோடு இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜானகி. முதல் பாடலாக எந்த திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா, அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில் புலமை பித்தனின் வரிகளில்.

0: காலத்தாழியாத காவிய கானங்களின் வரிசையில் 1:06 கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளை டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.
1: பேசுவது கிளியா இல்லை

0: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 2 மணிக்கு சிறப்பு நேரலையாக கேட்க போறீங்க. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள், வாழ்க்கை மாறலாம் அப்படின்ற தலைப்பில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி நேரலை கேட்க போறீங்க. நேரலையில் பங்கேற்கிறாங்க பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும், ஆலோசனை பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170, 25 30 171, 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போட. வாங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெறலாம். இன்று பகல் 2 மணிக்கு ஒரு நிமிடம் சிந்தியுங்கள், வாழ்க்கை மாறலாம் சிறப்பு நேரலை. வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கோம். காலத்தில் அழியாத காவிய கானங்களின் வரிசையில் அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது. பொன்னூஞ்சல் திரைப்படத்திலேருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சிக்கு இடையிடையே நம்ம முகநூல் பக்கம் மதுரை பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் தினமும் 3 கேள்விகள் கேட்கப்படுது. அந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிறவங்க, அவங்களுடைய பெயர், ஊர் மற்றும் அவங்க சொன்ன பதில் எல்லாமே வந்து நம்ம வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வந்து தினம் தினம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு 3 கேள்விகள் கேட்டிருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத முதல்ல கேட்டலாமா? நேற்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, அதை இன்னைக்கு நம்ம நிலையத்தின் வானொலி மூலமாக நீங்கள் கேட்டு ரசிப்பீங்க. அந்த வகையில் முதல் கேள்வியாக என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பிங்க் சிட்டி எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி அடுத்த

கேள்வி. தமிழ் சினிமாவில் உங்கள் வாழ்க்கையுடன் ஒன்றிணையும் ஒரு திரைப்படத்தின் பெயரை கூறுங்களேன் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. அடுத்ததாக வந்து, கோபத்தை கையாள நீங்கள் கடைபிடிக்கும் ஒரு யுக்தி அப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வரிசையாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதற்கான விடைகளையும் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத கேட்டலாமா? பதினேழு நிமிஷத்துல வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: முகநூல் பக்கத்தில் நேற்று நம்ம நிலையத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேயர்கள் வரிசையாக பதில் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க அபிராமி.
3: முகநூல் பக்கங்களில் கேட்குற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு நல்ல பயனுள்ள தகவலாகவும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.
2: ஆமா, கண்டிப்பா. நேற்று கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவில் எந்த நகரம் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஜெய்ப்பூர் அப்படின்னு சரியான விடையை நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கேள்விக்கு இந்த விடை, இப்போ ராஜஸ்தான் நகரம் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 1876 இளவரசர் ஆல்பர்ட் எட்வர்ட் இவங்களை வரவேற்கிறதுக்காக அப்போ இருந்த ஜெய்ப்பூர் மகாராஜா வந்து ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் இளம் சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டாங்க. அதனால தான் ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்கள் பெரும்பாலும் இளம் சிவப்பு அல்லது சிவப்பு கலந்த நிறத்தில் இருக்குமா ஜெய்ப்பூரில். அந்த நிறம் வந்து மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு பெற்றதுனால அதுக்கப்புறமும் ஜெய்ப்பூரில் கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே அந்த இளம் சிவப்பு நிறத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். 1877 கட்டிடங்களை இளம் சிவப்பு நிறத்தில் வைத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்களாம். அந்த மாதிரி பழைய ஜெய்ப்பூர் நகரில் வந்து பல கட்டிடங்கள் பாரம்பரிய முறையப்படி பிங்க் நிறத்தில் இருக்கிறதுனால இந்தியாவின் பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: ரொம்ப அழகாக விரிவாக சொல்லிட்டீங்க. அதாவது 1 mark க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கேட்டு 5 mark க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி.
2: அதே மாதிரி இப்போ யார் யாரெல்லாம் நம்ம நேயர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டுலாம். எஸ்கே சூரியகுமார் ஸ்ரீதேவி கைத்தறி நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. சி நல்ல பெருமாள், என்ஆர் உபேந்திரன் சூர்யா கைத்தறி நகர்லேருந்து, பிரமிளா தமிழ் செல்வன் சென்னையிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து, சோ சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து, ஜோதிலக்ஷ்மி தேவனூர்லன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே சிவா சந்தைப்பேட்டையிலேருந்து, வீரசுந்தரி திருமூலஸ்தானத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, முல்லக்காட்டிலேருந்து பாபுவும் ஜெய்ப்பூர் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனந்த நாயகி சூரியநாராயணன் கைத்தறி நகர்லேருந்து, திருநகர்லேருந்து பி எஸ் ஜனார்த்தனன், சென்னையிலேருந்து அன்புராணி ஆர் அன்புராணி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி யமனேஸ்வரத்துலேருந்து என் எம் சுமதி சொல்லியிருக்காங்க.

0: தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அபிராமி?
1: ஆமா, தொடர்ந்து அதை நானும் சொல்லிடுறேன். உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, முத்துசாமி வன்னியப்பன் திருநெல்வேலியிலேருந்து சொல்லியிருக்காங்க, வெங்கடேஷ் பாபு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க கரெக்டான ஆன்சரை, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணி சரவணன் அவனியாபுரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க மகன் வந்து மகன் 10th படிக்கிறாராம், அவருக்கு இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, தினமும் இதை குறிப்பாக எடுத்து வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
0: உண்மையான தகவல், அதாவது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நேயர்கள் சொல்கிறப்ப அதை நம்ம கேட்குறப்போ இன்னுமே சந்தோஷமாக இருக்குது இல்லையா?
1: அதுக்கடுத்து வந்து வீரராகவன் மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, சூரி அப்புறம் விஜயராகவன் யமனேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, குளஞ்சியப்பன் அதுக்கப்புறம் கே சூரிய நாராயணன் இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, எஸ் சுகுமார் ராமேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி ரத்னகுமார் மதுரையிலேருந்து, ஜீவானந்தம் மதுரையிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, குருபரன் இவங்க எல்லாருமே அந்த பிங்க் சிட்டி எது அப்படிங்கிறத சரியான விடையை சொல்லியிருக்கிற நேயர்கள்.
0: இந்த நேயர்கள் எல்லாருக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் காத்துட்டே இருக்கு, காக்கும் கரங்கள் படத்துலேருந்து கேட்டு இணைந்திருப்போம் நம்ம ஆகாஷ்வாணியின் காற்றலைகள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: காலத்தை அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். அதோட இடையிடையே நம்ம முகநூல் பக்கத்துல நாம வெளியிடுற அந்த கேள்விகளுக்கான நேயர்களுடைய பதில்களும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா அபிராமி?
1: ஆமா.
0: அடுத்த கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேற்று கேட்கப்பட்ட கேள்வி, தமிழ் சினிமாவில் உங்கள் வாழ்க்கையுடன் ஒன்றிணையும் ஒரு திரைப்படத்தின் பெயரை கூறுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: ஆமா.
0: அதே மாதிரி நிறைய நேயர்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-22 நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா?
1: ஆமா, எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்படுற திரைப்படம்.
0: கண்டிப்பா இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்து காலையில யோசிச்சு வச்சுட்டேன். தாய் கிழவி படம் இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுல பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஒரு சில தவறுகள் நம்மளும் செஞ்சிருக்கோமோ, இனிமே அதை மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை நம்ம அந்த படத்தை பாக்குறப்போ ஒரு சில நிகழ்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்தது வந்து வந்துச்சு. அதனால அந்த படம் வந்து எனக்கு ஒன்றிணையும் படம். இப்ப அதே கேள்வி
1: நான் நினைச்சேன், எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து சூரியவம்சம் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல வந்து அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங் இருக்கும். அந்த படம் என்னோட லைஃபோட ரொம்ப ஒத்து போகிற ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா. இப்ப நம்ம சொன்ன படம் ரெண்டுமே வந்து நேர்கள் சொல்லல, நிறைய நேர்கள் வேற வேற படங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு
1: கேட்டுருவோமா?
0: ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர்ல இருந்து சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணா, விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஜோதிலட்சுமி தேவனூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, இப்படியும் ஒரு பெண். அந்த படத்தை மட்டும் சொல்லலை, அவங்க அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. பெண்களுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் மற்றும் குடும்ப உறவுகள் சமூகத்தில் ஒரு பெண்ணின் பல பரிமாணங்களை எடுத்துரைக்குது. பன்முக திறமை கொண்ட பெண்களுடைய உன்னதத்தையும் தியாகத்தையும் கதாநாயகி பானுமதி அவர்கள் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. படத்தை இயக்கியவங்களும் அவங்க தான், இசை அமைச்சரும் அவங்க தான், நடிகை பானுமதி. இப்படியும் ஒரு பெண் 1975 வெளியான இந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சென்னையிலேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து, அன்புள்ள அப்பா, இந்த படம் அப்பா மகள் பாச பிணைப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செல்வராஜ் நாமக்கல்லேருந்து தியாகம் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. வீரசுந்தரி திருமூலஸ்தானத்துலேருந்து விதி இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்லேருந்து, அந்த மாதிரி எந்த படமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்ததா உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து, அண்ணன் ஒரு கோவில் அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. என்ஆர் உபேந்திரன் கைத்தறி நகர்லேருந்து, தவமாய் தவம் இருந்து அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. கோ சண்முக சுந்தரம் மதுரையிலேருந்து, அண்ணாமலை படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. பாபு முல்லக்காடுலேருந்து பாண்டவர் பூமி படத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுமதி பாபு புவனகிரியிலேருந்து 6-60 வரை அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாமா?
1: கண்டிப்பாக கேட்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம நேயர்களுடைய மனசில் எவ்வளோ ஆழமாக படங்கள் அதோட சீன் எல்லாமே பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா?
0: ஆமாம்.
1: இப்போது அன்புராணி சென்னையிலேருந்து என்ன படம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாசமலர் பச்சை விளக்கு, அண்ணன் தங்கை பாசம் மட்டும் அதில் எனக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரிய நாராயணன் தெரியல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. நான் அப்படி ஒரு படம் இருக்கோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் படம் அவருக்கு எதுவும் தெரியலையா, அதை தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வன்னை கணேசன் வந்து பொன்னியம்மன் மேடிலேருந்து என்ன படம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை சொல்லியிருக்கிறாங்க. சுகுமார் வடிவேல் அவங்க சொல்லியிருக்காங்க, அனைத்து படங்களிலும் வரும் காமெடி சீன் போன்றதை எனக்கு அது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவானந்தன் மதுரையிலிருந்து புதுக்கவிதை அந்த திரைப்படத்தை சொல்லியிருக்கிறாங்க. அழகர் வந்து இதயம் அப்படின்ற திரைப்படம் சொல்லியிருக்கிறாங்க, முரளி நடித்தது. அதுக்கப்புறம் வந்து வீரராகவன் மாதவரத்திலிருந்து நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்தை சொல்லியிருக்கிறாங்க. அசோக்ராஜ் கனிமொழி பாசமலர் திரைப்படத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வேலாயுதம் திரவியமலர் திருச்சி கருமண்டபம்ல இருந்து தவமாய் தவம் இருந்து படத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல ரிப்பீட்டடா ஒரு 2 படம் வந்து பாசமலரும்

0: தவமாய் தவம் இருந்தும்
1: இன்னும் கொஞ்சம் இங்க இருக்கு. அதாவது யமனேஸ்வரத்துல இருந்து சூரி விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீர்க்க சுமங்கலி படத்தை மட்டும் சொல்லலைங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, 1974 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து அவங்களுடைய மனசில் இருக்குது. சிவராமன் வந்து ஆட்டோகிராஃப் படத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குருபரன் வந்து படிக்காத மேதை அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் அது பிடிக்கும் அப்படின்றனா, சிவாஜி வந்து சொல்லுவார் இல்லையா ஒரு பாட்டு, உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது அப்படின்னு, அதில் உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் எனக்கு தெரியாது, அதனால அந்த படம் எனக்கு வந்து ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவாக வந்து அன்புராணி நேற்றைய நிகழ்ச்சியில் சைனா ரோபோ ஓட்ட சாதனை அந்த தகவல் வந்து இடம்பெற்றது, ஏஐ உடைய பயன்பாடு வந்து நல்லதாக கேட்டதான்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுடைய நிலைய அறிவிப்பாளர் வந்து சைனா ரோபோ ஓட்ட சாதனை பற்றி சொன்னாங்க. அருமையாக இருந்துச்சு, பாடல்களும் இனிமையாக இருந்துச்சு, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம இந்த கேள்வி வந்து தமிழ் சினிமா அதில் வந்து உங்கள் வாழ்க்கையோட ஒன்றிணையும் ஒரு திரைப்படத்தின் பெயர் அப்படின்னோடனே நிறைய நேயர்கள் நிறைய தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய படங்கள். இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியும் அப்படியே பாடலையும் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு செல்லலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRTG.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு மணி 43 நிமிஷத்துல நம்ம பேஸ்புக்ல அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்னன்னா, கோபத்தை கையால நீங்கள் கடைபிடிக்கும் ஓர் யுக்தி என்ன அப்படின்னு நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதை அடுத்தடுத்து நம்ம சொல்ல போறோம் என்னென்ன பதில்கள் அப்படின்றத. கைதர் நகர்ல இருந்து எஸ்கே சூரியகுமார் ஸ்ரீதேவி வந்து, கோபம் வந்தா அமைதியா இருந்துருவேங்க, அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல கோபம் வரும், ஆனா இப்ப கோபம் வர்றப்ப சம்மந்தப்பட்டவங்க கிட்ட என்னுடைய விளக்கத்தை சொல்லி புரிய வைப்பேன். மாறல அப்படின்னா அதுக்காக கோபத்துல எதுவும் தேவையில்லாம பேசிடாத அப்படின்னு நமக்கு நாமே உள்ளுக்குள்ள மனசாட்சிகிட்ட பேசுவோம்ல, அந்த மாதிரி அமைதியா இருந்துருவேன் சொல்லிருக்காங்க. அடுத்ததா கைத்தறி நகர் RS துவாரகன் என்ன சொல்லிருக்காரு.
2: அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு கோபம் வந்தா நான் கையாளும் யுக்தி 2 டம்ளர் தண்ணீரை குடித்து விட்டு மௌனமா இருப்பேன். சூப்பரான பதில். உண்மையிலேயே
1: அதே மாதிரி இலங்கையில இருந்து பேசாலி கிறிஸ்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் தெரியலங்க எனக்கு கோபத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க. கோபம் வர்ற அந்த நொடியில அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா இருந்துருவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நாமக்கல்ல இருந்து செல்வராஜ், மௌனம்
2: அப்படின்னு பதில ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார்.
1: ஆமா. அடுத்ததா
2: அடுத்ததா வந்து உஷா முத்துராமன் என்ன சொல்லிருக்காங்க திருநகர்ல இருந்து அப்படின்னா, ஒரு டம்ளர் ஜில் தண்ணீர் குடித்து மௌனமாகி விடுவேன். எல்லாரும் முழுசா தண்ணி குடிச்சிட்டா மௌனமாயிருவேன், தண்ணி குடிச்சா மௌனமாயிருவேன்.
1: அதே மாதிரி BS ஜனார்த்தனன் வந்து அங்கிருந்து நகர்ந்துருவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநகர்ல இருந்து. தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து, கோபம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல்களை விட்டுட்டு விலகி உடனடியா என்னுடைய போன் எடுத்து தோழிகளுக்கோ வீடுகளுக்கோ வயல்களோ பார்க்க போயிருவேன். ஒன்னு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன், இல்லைன்னா எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் வந்து, நீங்க சொன்ன மாதிரி ஜில் தண்ணி குடிச்சு கோபத்தை அப்படியே அமுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து கைத்தறி நகர்ல இருந்து NR உபேந்திரன் சூர்யா, அமைதி தான்.
2: ஆமா, அமைதியா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து ரவி என்ன சொல்லியிருக்காங்க, SB ரவி வந்து ராமேஸ்வரத்துல இருந்து, என்னை நானே தனிமைப்படுத்துவேன், அமைதியாக எனது ஆத்ம நாயகன் SBB-யின் இனிமையான குரலை கேட்டுக்கொண்டே அமைதியாக.
1: சூப்பர்,
2: வெரி குட்ல. இப்படி பாட்டு கேட்ட அமைதியா போயிடணும்.
1: அதே மாதிரி சோ சண்முக சுந்தரம் மதுரையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10 நிமிஷத்துக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க கோபமா இருந்தா, இயற்கையை ரசிப்பேன், அப்புறம் கோபப்பட்டேன், ஏன்டா கோபப்பட்டோம் அப்படின்னு யோசிச்சோம்னா சிரிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மணிகண்டன் நம்பி சொல்லியிருக்காங்க இல்லையா, அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, NM சுமதி யமனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்துலன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாளும் அதே தான் சொல்லியிருக்காரு, மௌனங்க அப்படின்னு.
2: அடுத்து நிறைய பேர் வந்து மௌனம் அப்படிங்கறதான் பதிலா கொடுத்துருக்காங்க.
1: ஆமா. புவனகிரி சுமதி பாபு வந்து, அந்த இடத்த விட்டு விலகி போயிருவேன், வேற ஒரு சிந்தனைக்கு போயிருவேன், வேற எதையா யோசிப்பேங்க, அப்ப அந்த கோபம் வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்க, மௌனமா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அதுக்கப்புறம் வந்து அனந்த நாயகி சஹானா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுவரை அந்த வள்ளி எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது.
1: அதே மாதிரி சூரிய நாராயணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைலண்டா இருந்துருவேங்க, கோபம் வருங்க ஆனா சைலண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசோக் ராஜ் கனிமொழி வந்து, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கோபம் வரப்ப கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவேங்க, இல்லைன்னா நம்பர்ஸ் 1 to 100 அப்படியே மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா, நல்ல யோசனையா.

0: அந்த கோபத்தை அப்படியே மறந்துடுவோம் நம்ம.
1: அந்த சில் தண்ணி குடிச்சிட்டு அமைதியா இருக்கிறதும் நல்ல யோசனை தான்.
0: அதே மாதிரி வீரராகவன் மாதவரத்துல இருந்து அமைதியா இருந்துருவேங்க, அப்புறம் கோபம் காணாம போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதுக்கடுத்து வந்து குழஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காட்டுமன்னார் கோவிலிருந்து, மூங்கிலில் பிறந்த முழங்கு தீ முதல் அறுக்குமோ, தன்னுள்ளே பிறந்த சினத்தி தன் கிளையெல்லாம் சாய்க்கும், ஆங்கதன் வெண்மை அறியாதமையால் உள்ளடக்கவும் அடங்காது ஓங்கிய கோபத்தினை போல் உட்பகை உலகில் வேறுண்டோ. இந்த பாடலுக்கு ஏற்ப நம்ம கோபத்தை குறைத்து சாந்தத்தை கையாண்டோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி
0: ஒரு பாட்டோட சொல்லிட்டாங்க இல்லையா,
1: அவர் எப்படி கையாளுவாரு அப்படின்றத இந்த பாட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் போல.
0: அதே மாதிரி சிவபாண்டி வந்து பின்னோக்கி நகர முற்படுவேன், அதாவது இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறது. அதே மாதிரி அரியலூர்ல இருந்து வீரதுரை மௌனமா இருக்கிறது, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்னகுமார் கே என் ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,

0: பின்னோக்கி நகர முற்படுவேன், அதாவது இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறது. அதே மாதிரி அரியலூர்லேருந்து வீரதுரை மௌனமாக இருக்கிறது, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்னகுமார், கே.என். ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனதை அடக்கி பேச்சை நிறுத்தி விட்டு முடிந்தால் அந்த இடத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு கௌரவம் பார்க்காம போயிடணுங்க. என்னடா டக்குன்னு எந்திரிச்சு போகிறாங்களே அப்படின்னு யாரும் யோசிப்பாங்கன்றதை நம்ம யோசிக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அதே மாதிரி சுகுமார் வடிவேல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோபம் வந்தால் வாயை மூடிக்கொண்டு இருப்பது தலை சிறந்தது, முடிந்தால் கண்களையும் மூடிக்கொள்வேன், கம்முனு படுத்து தூங்கிடணும்.
0: ஆமாம், அந்த இடத்த விட்டு விலகிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணி சரவணன் அவனியாபுரத்துலேருந்து.
1: அந்தோனிராஜ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சென்னையிலேருந்து அமைதியை கடைபிடிப்பேன், ஒரே வரியில் முடிச்சிட்டாங்க.
0: அதே மாதிரி ஸ்ரீ விஜய ராகவன் அவங்க வந்து, கோபம் வந்து அமைதியாக இருப்பேங்க அதுதான் நல்லது அப்படின்னு யமனேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
1: குருபரன் வந்து, டேக் இட் ஈஸி, நோ ப்ராப்ளம், அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
0: கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்ஸில் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேயர்கள் ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களோட, இந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருங்கள். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 1:53 முகநூல் பக்கத்துல நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது இந்தியாவோட பிங்க் சிட்டி எது, தமிழ் சினிமாவில் உங்க வாழ்க்கையோட ஒன்றிணையும் ஒரு திரைப்படத்தின் பெயர், அதே மாதிரி கோபத்தை கையாள நீங்கள் கடைபிடிக்கும் யுக்தி. ரொம்ப அருமையா நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அபிராமி?
1: இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு திரைப்படம் எடுத்தால் வைக்கும் தலைப்பு, இது ஒரு கேள்வி. அடுத்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்களில் உங்கள் மனதை விட்டு நீங்காத பாடல் எது, இது ஒரு கேள்வி. உலகின் ஆழமான கடல் பகுதி எது,
0: வந்துருச்சு. ஆமா, இப்பவே நேயர்கள் தயாரா இருப்பாங்க இல்லையா? வரிசையா பதில்கள் வந்து இப்பவே வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு நாளைக்கு மதியம் 1 மணி வரைக்கும் டைம் இருக்கு. தாராளமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி பதில்களை சொல்ல சொல்லுங்க. நம்ம வானொலியில 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்க வசந்த காணங்கள் நிகழ்ச்சியில இடையிடையே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களும் உங்க பெயர் ஊரோட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வசந்த காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னதாக இன்னைக்கு 2 மணிக்கு என்ன நிகழ்ச்சி கேட்க போறோம்?
1: இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இன்று உலக தற்கொலை தடுப்பு தினம்.
0: ஆமா,
1: ரொம்ப முக்கியமான தினம். ஏன்னா இந்த காலகட்டம், இந்த சொசைட்டி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த அட்டம்ப்டே இப்படி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா, ரொம்ப டிப்ரெஷன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஒரு 5வது 10வது படிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இப்போ 5வது 10வது படிக்கிற பிள்ளைகளை கேட்டாலே, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் மம்மி, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், இப்படி எல்லாம் பதில் சொல்ற பிள்ளைகளை எல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த காலகட்டம், இந்த சமூக சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப இதாயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம்.
0: அதே மாதிரி கண்ணாடி மாளிகையிலையும் இதே விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டோம். அடுத்ததான் இப்ப 2 மணிக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து
1: கேட்க போறோம். இன்னைக்கு என்ன அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம் அப்படின்னா, 1 நிமிடம் சிந்தியுங்கள், வாழ்க்கை மாறலாம். உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி சிறப்பு நேரலை எல்லா நேயர்களும் பங்கு பெறலாம்.
0: ஆமா, கண்டிப்பா நேயர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170, 25 30 171. 2 எண்களிலும் வரலாம், 0-4-5-2 மதுரை முனைப்போட. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில பேச முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் வாங்க, மத்தியானம் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, பேசலாம். இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி, நிறைவான பாடலை கேட்டு இணைந்துருங்க. உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது ஜானகி மற்றும்
1: அபிராமி. நன்றி நேயர்களே.
0: நன்றி நேயர்களே.

0: அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள், வாழ்க்கை மாறலாம். உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி சிறப்பு நேரலை கேட்கவிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் பி ராஜா சவுந்தரபாண்டியன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரும் பங்குபெற 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற இரு எண்களிலும் வரலாம்.
1: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நாட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும், சில நாட்கள் நம்மை சோர்வடையும் செய்யும். ஆனால் எந்த ஒரு கடினமான தருணமும் நம்மளுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடாது. அந்த கடினமான நேரத்தில் ஒருவருக்கு தேவைப்படுவது மன அமைதி. பல நேரங்களில் அது ஒரு பெரிய தீர்வாக கூட இருக்கலாம். அவர்களிடம் இருந்து கேட்கும் ஒரு மனம், அல்லது புரிந்து கொள்ளும் ஒரு வார்த்தை, அல்லது நீங்கள் தனியாக இல்லை என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது தான் இந்த டே. அதாவது தற்கொலை தடுப்பு தினத்தை குறித்து நம்முடன் பேசவிருப்பவர் வந்து வாழ்க்கையின் மதிப்பு, மனநலத்தின் முக்கியத்துவம் மற்றும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவைகளெல்லாம் குறித்து பேசுகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜ சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் தான். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், இப்போ தற்கொலைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பேப்பரில் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அவங்கவுங்களுக்கு கருத்துக்கள் வேறு வேறு இருக்கும். ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை ரிமோட் கொடுக்கல, சின்ன விஷயம், ஒரு ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன சண்டையாக இருக்கலாம், கிணத்துல குளிச்சுட்டாங்க, இப்படி நம்ம ரொம்ப பத்திரிக்கை செய்தி பார்த்துட்டே இருக்கோம். இந்த தற்கொலை எண்ணத்துக்கான காரணங்கள் என்னவா இருக்கும், அடிப்படை காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா?
2: தற்கொலை நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து டெய்லி நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே தான் இருக்கோம். இதுக்கு பேசிக்காக அப்படி பார்த்தா நம்மளுடைய மன அழுத்தம், மனச்சோர்வு அப்படின்வாங்க, அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ இதுதான் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் வருது பார்த்தா, இப்போ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ், பணம் அதில் சிக்கி தவிக்கிறவங்க, அடுத்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, உறவுகள் சிக்கல் சார்ந்து, மாணவர்களுக்கு படிப்பு, ஜாப் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் வயோதிகம். நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல, வயசானதுக்கப்புறம் அந்த இல்னஸ், உடம்பு சரியில்லாதவர்கள் கூட நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி தனி

0: இப்போ வந்து எம்டினஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து குழந்தைங்கள்லாம் ஃபாரின் போயிடுறாங்க, வீட்டில் யாருமே இல்லை, தங்களோட பிரச்சனையில் ஷேர் பண்ணுறதுக்கு சரியான பர்சன் இல்லை, அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம் வந்து இந்த மாதிரி தவறான முடிவுகள் நிறைய பேர் எடுக்கிறாங்க.
1: அதாவது தனிமை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது கொடுமையான விஷயம்னு சொல்லுவாங்க. முதல் அதாவது ஒருவர் மனநிலையில் இருக்கிறாரு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னா நம்ம எப்படி அவங்கள புரிஞ்சிக்க முடியும்?
0: கண்டிப்பாக, அதாவது யூஸ்வலாக அவர் நம்மகிட்ட நல்லா பேசிகிட்ருப்பார், உதாரணமாக வந்து அவங்ககிட்ட டெய்லி குட் மார்னிங் சொல்லிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே, டிப்ரெஷனுக்குள்ளே, இல்லை தற்கொலை எண்ணங்கள் உள்ளவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய அறிகுறிகளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை நம்ம நோட் பண்ண தவறிடும். உதாரணமாக நம்மகிட்ட டெய்லி பார்த்து காலை வணக்கம் சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்மளை கண்டுக்காமல் போவார். இப்போ ஆஃபீஸில் இருக்கலாம், வந்தோடனே டேபிளில் அவர் டேபிளில் போய் உட்காருவார். அதே மாதிரி வந்து சில வீட்டில் இந்த மாதிரி கேட்பாங்க, நான் இல்லைன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஃபேமிலி நீ பார்த்துக்குவியா. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் கொடுப்பாங்க, புதுசாக பொருள் வாங்கி வைப்பாங்க, தனிமையில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா 100% அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடலாம்.
1: இப்போ சார், இப்போ எல்லார் வீட்லேயும் சொல்லுவாங்களே நான் இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, இது எல்லார் வீட்லேயும் ஒரு காமனாக நடக்கிற விஷயம் தான் நான்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தான் உங்களுக்குலாம் தெரியும், நான் அதெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிங்க அப்படின்னு எல்லார் வீட்லேயும் பரவலாக இந்த வார்த்தைகள் வந்து நான் அடிக்கடி கேட்குற விஷயந்தான். இப்போ எல்லாரும் இப்போ அவங்களாம் சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க வீட்லேயும் நடக்கிறது தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் மன அழுத்தம்னு சொல்கிறீங்களா?
0: இல்லை, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அவங்க ரொம்ப அந்த சோகம் இருக்கும், எப்படின்னா நான் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்வியல் எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு அவங்க இல்லாத அந்த ஒரு இடத்த அவங்க வந்து நம்மகிட்ட சுட்டி காட்டுவாங்க. அப்படின்னா அவங்க அந்த தற்கொலை பண்ணுவதற்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த டிப்ரெஷன் நமக்கு வந்து ஒரு நாளில் பெரும்பாலான நேரமும் ஒருத்தவங்க தனிமையிலே யார்கிட்டையுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக
1: தனிமையிலே இருக்கிறாங்களானாலே உஷாராயிடும். சிலவங்க வந்து மொபைல்லே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து மொபைல் அடிக்ட் மாதிரி, என்ன மொபைல், அவங்க மொபைல் உண்டு அவங்களும் உண்டுன்னு ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. திடீர்னு அவங்களும் சூசைட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்களே.
0: ஆ, கண்டிப்பாக தனிமை, அதுதான் சொல்கிறேன், நம்ம நிறைய இது ஒரு காரணம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மொபைல் சொன்னனால சொல்கிறேன், தங்களோட பிரச்சனைகளை மனிதர்கள்ட்ட ஷேர் பண்ணாமல் இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுறாங்க.
1: அது உண்மைதான்.
0: உதாரணத்துக்கு நிறையா மன அழுத்தத்தை வந்து போடுறாங்க. இப்போ உதாரணம் முகநூலில் நடந்த ஒரு விஷயம், ஒரு நண்பர் வந்து தான் வந்து ரொம்ப கவலையாக இருக்கேன், நான் இறந்து போகிறேன்னு போடுறாங்க. கீழே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள்னு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் தற்கொலை பண்ணி இறந்துறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சீரியஸ்னஸ் புரியுது, ஓகே இவ உண்மையிலேயே மன அழுத்தத்தில் இருந்திருக்கான். இதை தான் நம்ம வந்து நிறைய பேர் நோட் பண்ணுறதுக்கு தவறிடுறோம்.
1: ஆக்சுவலாக அவர் போட்டும்போதே நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு நம்ம ஆராய்ஞ்சு அவர் கூட அதை டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னு குறைகளை கேட்டாலே பாதிய பிரச்சனை ரெட்டிஃபையர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு நேர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம்.
2: ஜெயா தேவி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்கய்யா. வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: மல்லிகை ஆர்வம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். இப்போ நான் கண் கூட டெய்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சம்மந்தப்பட்டவங்களை.
1: சொல்லுங்கய்யா, உங்களுடைய கேள்வி என்னய்யா?
2: அதாவது தற்கொலை பண்றது தனிமை ஒண்ணு காரணம் கிடையாது மேடம்.
1: சரி சொல்லுங்க.
2: தனிமை ஒண்ணு காரணம் கிடையாது, மன உளைச்சல். அவங்க ஒரே சிந்தனை பண்றாங்க, சொன்ன வார்த்தையவே சொல்லிக்கிட்டு அவங்கள காயப்படுத்துறாங்கல்ல. சொந்த பந்தம், ரத்த சம்பந்தமே இல்லாதவங்க அந்த மன உளைச்சல்னால அப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஐயா பதில் சொன்னா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாங்கம்மா, தனிமையும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது அதுல ஒரு அறிகுறிகள் வரும். நிறையா டைம் இந்த மாதிரி மன உளைச்சலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மொதல் சொன்னல ஒரு காரணம், அதாவது உறவுகள் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இப்போ வருது, உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா நாம் மட்டும் தீர்த்து வைக்க முடியாது. நிறையா டைம் இதுக்கான மருத்துவர்கள் இருக்காங்க, மனநல ஆலோசகர்கள், உளவியல் நிபுணர்கள், இந்த மாதிரி இருக்குன்னா அது குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் கூட நம்மளால் தீர்க்க முடியல, ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு, ஒரு ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாருன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட முறையாக கூட்டிகிட்டு போயிருந்தால் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பர்சன் வெளியே வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ அவங்க கேட்ட மாதிரி குடும்பத்தினர் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஒருத்தர் மனநிலை பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அவருக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்கணும். இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணி பேசுகிறதுனால மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார், அதுவும் வந்து ஒரு ரீசன் தானே?
0: ஆமாம், கண்டிப்பாக. நான் அதை தான் சொன்ன மாதிரி இது மாதிரி நிறைய இருக்குது, ஃபினான்சியல், ஃபேமிலி இஷ்யூஸு. இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம இன்றைக்கி கேட்குறதில்ல, ஒருத்தர் வந்து டிப்ரெஷனாக இருந்தாங்கன்னா, ஏன்னா நமக்கே டைம் இல்லை, ஏன்னா ஃபோனில் தான் நம்மளுடைய நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தவரோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாலே இன்றைக்கி நிறைய சூசைடை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம வந்து யார்கிட்டையும் கேட்காதனால தான் மனிதர்கள் போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்

0: ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் தங்களோட மனக்கவலையை பாடலாகவோ இல்லை ஒரு கவிதையாகவோ இல்லை வசனமாகவோ வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்மளோட வேலை, நம்ம கண்டிப்பாக உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் உரையாடல் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
1: கண்டிப்பாக. அதாவது முந்தியெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க பேரண்ட்ஸு, இப்போ வந்து சிங்கிள் ஃபேமிலியாக வர ஆகிட்டாங்க. பேசுவதற்கு ஆள் இல்லை, குழந்தைகளும் ஒரு ஒரு குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க மொபைல்லே போயிடுறாங்க. தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. முருகன் சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்னய்யா?
2: என்ன ஆலோசனை கொடுக்குங்க? எனக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டம் வந்து அதிகம் வருது, எனக்கிட்ட ஏன் இப்படி வருது கஷ்டம், எனக்கிட்ட இப்படி வருது அப்படிங்கிட்டு தற்கொலை இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கேன் சார். மனோலி கேட்டுக்கிறேன்.
1: ஓகே, நன்றி.
0: ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க. முதல்ல எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்னென்னா எல்லா மனிதர்களுக்கும் இங்கே பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. என்னென்னா இங்கே பிரச்சனையோட நிறம் வேறு மாதிரி இருக்கலாம், வடிவம் வேறு மாதிரி இருக்கலாம், அளவு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க நம்மளை திட்டும்போது ஆர் கஷ்டப்படுத்தும் போது நம்மளால் அதை வந்து டைஜஸ்ட் ஏற்றுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா உளவியலில் வந்து அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இப்போ பார்த்தீங்க, ஏன் சில பேர் கஷ்டம் இருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாது தான். கண்டிப்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இதை ஓகே இப்படி நடந்துருச்சு நம்ம ஏற்றுக்கணும், நம்மளை வந்து ரிலேட்டிவ்ஸ் திட்டவே கூடாது, காயப்படுத்தவே கூடாதுன்னு எந்த இதுலேயும் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலும் சண்டை வரதான் செய்யும். அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 80% பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இது அக்செப்டன்ஸ்னோடனே சொன்னோடனே ஈஸியாக வந்துடுறது, பை ப்ராக்டிஸ் தான். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஏற்றுக்கணும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கல, அடம்பிடிப்பாங்க. ஒரு 2-3 தடவை அந்த குழந்தை ஏற்றுக்கணும்ல, வாங்கி தராமல் தள்ளி போடும்போது. அது மாதிரி நாமளும் ஏமாற்றங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: அப்புறம் அது அப்புறமா ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனையாக வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, இதே எனக்கு வந்து தற்கொலைக்கு காரணமாகலாமோ அப்படிங்கிறாரு.
0: இல்லை, அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் சரியாக போகாத போது ஃபஸ்ட்டு விஷயம் கடவுளை எனக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுக்குற அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அதே தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னென்னா நம்ம யாரும் பேசுகிறதில்ல, வெளியே சொல்கிறதில்ல. ஆனால் எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனையோட வடிவம் நிறம் வேறமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து வட்டமாக இருக்கலாம், எனக்கு சதுரமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லாத மனிதன் நீங்கள் யாருமே கிடையாது. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் 60 வருட காலம் வச்சுக்கோம், ஏதோ ஒரு காலகட்டங்களில் மனுஷன் வந்து ஒன்று அவனுக்கு பிரச்சனை இருக்கும், இல்லை அவனோட குழந்தைகளுக்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா அவனோட பேரம்பேதி, ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்காம போகவே மாட்டோம். அப்படி இருந்தால் அது ரொம்ப அபூர்வமான மனிதன் தான்.
1: அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அவர் சொன்ன மாதிரி எனக்கு சொந்தக்காரங்க பேசுறது மட்டும்தான் என்னால் ஏற்றுக்க முடியாது, அடுத்தவங்க சொன்னால் கூட ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் வந்து பரவலாக எல்லாருமே சொல்கிறாங்க. அது ஏன் அந்த தன்மை வருது?
0: இல்லை, அதுதான் வந்து ரேஷ்னல் பிலீஃப், இர்ரேஷ்னல் பிலீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஷ்னல்னால் இர்ரேஷ்னலாக நம்ம யார் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. உதாரணத்துக்கு நான் திட்டே வாங்காத ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மற்ற டீச்சர்ஸ் முன்னாடி திட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படினாலும் நமக்கே தெரியும், சொந்தங்கள்னால் என்றைக்கினாலும் பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சில விஷயங்கள் தவிர்க்கணுமா? தவிர்க்கணும். உதாரணமாக ஃபினான்சியலாக ரெண்டு பேருக்குள்ள, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் விட்டு கொடுத்து போனால் சந்தோஷப்படணும், அப்போ விட்டு கொடுக்க முடியுமா? விட மாட்டோம். ஏன்னா பணம் அங்கே நமக்கு முக்கியம்னு வரும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மளை பேச தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் கையாள்றது ஒரு இண்டிவிஜுவலோட இதை பொறுத்து தான் இருக்குது.
1: பொறுத்து தான். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறீங்களே, பிரச்சனைகள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா?
0: அதுதான். இப்போ என்னென்னா ஆங்கிலத்தில் வந்து 3A அப்படின்னு சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ், அடாப்டபிலிட்டி, அட்ஜஸ்டபிலிட்டி அப்படின்னு. ஒன்று, ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பிரச்சனையை ஏற்றுக்கணும், அதற்கு தகுந்தாப்பில் நான் என்னை மாற்றிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு மாமியாரோட பிரச்சனை, நான் எனக்கு மாமியாரோட பிரச்சனை பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ண முடியாது. ஒன்று என் மாமியார் இப்படி தான் நான் ஏற்றுக்கணும், இல்லை அந்த இதை அவாய்ட்

0: பண்ணணும், மாமியார் வீட்டை விட்டு வெளியே வரணும், இல்லை உள்ள ஓகே இவங்களை வந்து நம்ம மாற்ற முடியாதுன்ற ஒரு இது இருக்கணும். இதை பண்ணாமல் நம்ம டெய்லி அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தாண்டி அவங்க சுற்றி உள்ள எல்லாருக்குமே வரதான் செய்யணும்.
1: இல்லை அந்த மாமியார்கிட்ட போய் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம்ல, அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல.
0: அதுதான் சொல்கிறேன், அது அவங்க அக்செப்ட் பண்ணும்ல.
1: ஓ, அதனால
0: ஸோ அவங்களும் ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. ஸோ இது இந்த பிரச்சனைகளுக்கு நாம தான் சொல்யூஷன். நமக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது. அக்செப்ட் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள்,
1: பிரச்சனையிலேருந்து விடு
0: வெளியே வரலாம். ஆமாம்,
1: அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் மதுரையிலிருந்து மணிமரன் தான் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்னையா?
2: என் கேள்வி என்ன சார், இப்போ அந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வருது சார். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ்னால ஒவ்வொரு பிரச்சனைகள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னா எஜுகேஷன் இஷ்யூ இருக்கு, அந்த அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், படிக்கணும், படி ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துருது, ஒர்க் லோடு. மற்றபடி வேலை செய்கிற இடத்துல ஒர்க் டார்ச்சர் வந்துருது, ஏதோ ஒரு ரூபத்தில் ஒர்க் டார்ச்சர் வந்துடும். அது மாதிரி நாங்களாம் இப்போ ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், 63+ இயர்ஸில் இருக்கோம். எங்களுக்கு வந்து நானும் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கோம், பிள்ளைங்க எல்லாம் வெளியில் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வயோதிக பிரச்சனை, தனிமை பிரச்சனை வந்துடுது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னாங்க ஐயா, இப்போ நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை உலகில் குளோபல்லாக இருக்கட்டும், எந்த கேட்டகரியில் நிறைய இந்த மனநலம் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு வந்துட்டு ஜின்னுன்னு ஒரு இஷ்யூ இருக்குமா? பாரம்பரியம், அது அவங்க பரம்பரை அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துடும் அப்படி ஒரு இது இருக்குமா? இதை எப்படி நம்ம தவிர்க்கலாங்கிறதுக்கு வந்துட்டு சிம்பிளாக இருக்க, இப்போ பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறேன்னா அதை எப்படி நம்ம வேற ஹேபிட்ஸில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்.
0: ஓகே சார், ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுக்கான காரணம் நீங்கள் சொன்னதில் நீங்கள் சொன்ன எல்லாமே வந்துடும், தனிமை. அதே மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 2010 அப்புறம் தான் அதிகமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக யாரும் சொன்னது கிடையாது. அப்படியே சொன்னாலும் ரொம்ப பெரியவங்க தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னு குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போது எங்கே மாறி இருக்கோம் அப்படின்றத நான் சில விஷயங்கள் மேபி நீங்கள் கேட்டதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஆசைப்பட்றேன். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க மறந்த மூணு நாலு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், அவமானம், தர்ம சங்கடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறதே இல்லை. யாராவது திட்டினா என்ன பண்ணுறோம், பாட்டி திட்டினா போய் வந்து சண்டை போட்டுறோம், திட்டாதீங்க அப்படின்றோம், டீச்சர்ஸ் திட்டினா திட்டாதீங்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அடல்ட் அந்த 18 வயசு 20 வயசு வர வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியாமையே வளர்கிறாங்க. உண்மையான சொசைட்டிக்குள்ளே போகும்போது அவங்களால ஃபஸ்ட்டு டைம் 20 வருஷம் குறிச்ச ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவனால் மேனேஜ் பண்ண முடியாது. அதுவும் ஒரு காரணம் நீங்கள் இப்போ சொன்னதுக்கு. செகண்ட் விஷயம், இப்போ நீங்கள் கேட்டிங்க எப்படிலாம் நம்ம வந்து இதை தவிர்க்கலாம் அப்படின்னு, பேசிக்காக மூணு ஊ அப்படின்னு சொல்லுவோம், உணவு, உறக்கம், உடற்பயிற்சி. இன்றைக்கி இந்த மூணையும் நம்ம அதில் பெரும்பாலானோர் சரியாக பயன்படுத்துகிறதே இல்லை. இதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். உதாரணமாக 8 மணி நேரம் தூக்கம் கிடையாது, அதுவும் நான் மேபி அடுத்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ரெகுலர் ஸ்லீப் பேட்டன், இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டன் சொல்லுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டன் தான். அதே மாதிரி உணவு, இன்றைக்கி உட்காந்த இடத்துல பிரியாணி, புரோட்டா, ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றோம், ஒரு ப்ராப்பர் இது கிடையாது. அதே மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் 12 மணிக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள். காலையில் எந்திரிச்சு வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது நீ கிடையாது, ஃபுல்லாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது உட்காந்துக்கிட்டே தான் எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம். இந்த மூணும் இன்றைக்கி சரியில்லாத ஒரு காரணமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு அதிகமான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: சரி, அடுத்த நேர் இருக்காங்க, இதை பற்றி நான் தொடர்ந்து பேசுவேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்க் ஃப்ரூட்டு இப்போ எல்லாருமே கடையில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. முந்தியெல்லாம் சமைச்சு பழைய சோறு சாப்பிட்ட காலங்கள்லாம் இருந்துச்சு, நைட்டு மிஞ்சின சாத்த பழைய சோறாக போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். காலையில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பழைய சோறு, இல்லட்ட கூழோ கஞ்சோ அப்படியான ஒரு காலங்கள் போய் இப்போ வந்து எல்லாமே காலையில் ஃப்ரெட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு மிட் நைட்டில் சாப்பிட்றது அது ஒரு கலாச்சாரமாக ஆயிட்டு, அதனால் தூக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் யாரையே கேட்ட 8 மணிக்கு ஆஃபீஸ்னா, ஐயோ அதான் எனக்கு மார்னிங் டைம் அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னா, நான் தூங்கும் போதே 2 மணி, அதான் எனக்கு மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம்னாங்க. ஸோ இதை மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் வர மாறிட்டு அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஸ்லீப் பேட்டர்ன் மாறுதனால என்னென்ன மன அழுத்தம்லாம் உங்களுக்கு வருது சார்?
0: ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன் மாறு

0: இருக்குன்றதை மேபி நான் ஒரு சில நிமிடம் எடுத்துக்கிறேன். ஒரு காலகட்டங்களில் மேபி நம்ம கரண்ட்டு கண்டுபிடிச்ச காலகட்டங்கள்லேருந்து வைப்போம், ஒரு சமூகமே ஒரே நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊர் ஃபுல்லாகவே 8 மணிக்கு படுத்துட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு. அப்புறம் தூர்தர்ஷன் வருது, தூர்தர்ஷன் லைக் கவர்மெண்ட் டிவி. இந்த வெள்ளியும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டாகும், ஒளியும் ஒளியுமும் படமும் இந்த தடங்களுக்கு வருந்திக்கிறோம் அப்படிலாம் போட்டு அன்றைக்கி மட்டும் மாறிச்சு தூக்கம். தனியார் சேனல் வரும்போது பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக அந்த தூக்கம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு வீட்டில் 9:30 சீரியல் பார்த்துட்டு போடுப்பாங்க, ஒரு வீட்டில் 10 மணி, ஒரு வீட்டில் 1. அடுத்து வந்து நார்மல் ஃபோன் வரும்போது பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. யங் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் மெசேஜ் அனுப்புறது, சேட் பண்ணுறது, மெசேஜஸ். இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரே வீட்டுக்குள்ளே நீங்கள் நைட்டு எழுந்திரிச்சு தண்ணி குடிக்க போனீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இன்றைக்கி தூங்கக்கூடிய நேரம் மாறிட்டே இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன், அதாவது ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் 9 to 6 அப்படின்றத மனிதன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸ் இல்லை. எப்போ உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன் மாற ஆரம்பிக்குது? உதாரணமாக இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு கேம் விளையாண்டு படுக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. 6 மணிக்கு படுத்துட்டு ஈவினிங் எழுந்திரிக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இதை கேட்டுட்ருக்கவங்கள கூட இருக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதுவே உங்களுக்கு வந்து உங்களுடைய கெமிக்கல்ஸ், அதாவது ஹியூமன் இப்படி தான் நேச்சர் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி காக்கா எத்தனை மணிக்கு கூட்டு போச்சு பறவைகள்னால் 6 மணிக்கு, இன்றைக்கும் அதே 6 மணிக்கு. எல்லா விலங்குகளும் இயற்கையோடு ஒத்து வாழ்கின்றன. மனுஷன் ஒருத்தந்தான் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுருக்கான். அதுவே மெயினான காரணம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு. இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு டயபெட்டிக் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், எல்லா மன அழுத்தமும் வரும். நம்ம நினைக்கிறோம் தூக்கத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம், தூக்கம் இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு உருவாக்கும்.
1: இப்போ சொன்ன மாதிரி சார், சமூக வலைதளங்கள் மூலமாக எந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கிற பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: நான் வண்டியூர்லேருந்து சுரேஷானந்த் பேசுகிறேன்.
1: பேசுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன?
2: முந்தி வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் இருக்காது.
1: ஆமா.
2: ஏன்னா தூக்கம் கரெக்டா இருந்துச்சு.
1: கண்டிப்பா சார்.
2: இப்ப வந்து தூக்கம் வந்து இல்லாம போயிருச்சு. ஏன்னா இந்த டிவி பாக்குறேன்னு சொல்லி 12 மணிக்கு படுக்கிறது. அது ட்ரஸ்ட் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன மேடம்? இப்ப வந்து ட்ரஸ்ட் உண்டாகிறது வந்து இதனாலதான் உண்டாகுதுன்னு நான் சொல்றேன், நீங்க எப்படி சொல்லுங்க.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க சார், உண்மையிலே அது ஒரு மெயினான காரணம். நம்ம இப்போ தான் அதை பேசிட்டு
2: இருக்கோம். வந்து முந்தி பள்ளிக்கூடத்துக்கு போனது வந்து 9 மணிக்கு போவாங்க, 9:30 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து எந்திரிக்காத முன்னாடியே வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்திரிச்சு கிளம்புங்கன்னு அவங்களுக்கு தூக்கம் கூட கேட்டிருக்க எந்திரிக்க கூட மாட்டாங்க. அதுக்குள்ளே எழுச்சி பள்ளிக்கூடத்துக்கு 10 கிலோ பைய கொடுத்து அனுப்பிடுவாங்க.
0: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியல் எல்லாத்துலயுமே மாறி இருக்கு சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி படிப்பா இருக்கட்டும், ஸ்கூல் டைமிங்கா இருக்கட்டும், சோ என்னன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா ஸ்கூல்லாம் 7:30 திறக்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து படிக்க முடியாதுல, நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களை எவ்வளோ சீக்கிரம் தூங்க பெட்டுக்கு அனுப்புகிறீங்க, எவ்வளோ தூரம் படுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 10 கிலோ பேக் எல்லாமே இருக்காது, மாற்று கருத்தியில் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த வாழ்வியலுக்குள்ளே தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். பட் அதில் நம்ம எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ண முடியும்? உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஈவினிங் உங்கள் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ரிலாக்ஸ் ஆவீங்க, குழந்தைங்களும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல நேரம் அப்படின்றத இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. வீக்கெண்டில் தான், அதாவது வார இறுதியில் தான் வந்து ஏதோ கொஞ்சம் டைம், அதுலேயும் இன்றைக்கி ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அட்லீஸ்ட் 1 மீல் இன் எ டே வித் யுவர் கிட், அதாவது ஒரு வேளை உணவாவது உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து நீங்கள் சாப்பிடணும். அப்போ சாப்பிடும்போது மேபி அதுதான் இப்போ வந்து ஒரு டைம் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த டேபிள்லேயோ ஒரு நீங்கள் வீட்டில் எப்படி உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, உங்கள் குழந்தைங்கிட்ட கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷம் குவாலிட்டியான டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணாலே உங்கள் குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஏன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. குழந்தை ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து கேலி பண்ணுறது, உருவ கேலி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவே அப்படி ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுருக்கு. ஸோ மேபி அதை நம்ம தொடர்ந்து எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக சார், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இவங்க இவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸும் சில பேரண்ட்ஸ் வந்து மொபைல் கொடுக்குறாங்க பசங்கள்கிட்ட, அவங்க அமைதியாக இருக்கணும்னா மொபைல் பார்த்துக்கோ மொபைல் இருக்கும். அதனால் பசங்களும் சொல்ல முடியல, பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அழாமல் இருக்கிறதுக்காக மொபைல் கொடுக்குறாங்க, அவங்க நிறைய நேரம் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் பசங்களை நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரம்

0: தூங்கணும், நம்மளும் பேரண்ட்ஸும் சீக்கிரம் தூங்கினா தான் அவங்களும் தூங்குவாங்க, நம்ம லேட் பண்ணால் அவங்களும் தூங்க போகிறதில்ல, இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆ, கரெக்டு தான், உண்மை தான் மேம். நம்ம அதை தான் சொல்கிறேன், நம்ம வந்து ரோல் மாடல், குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 12 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் ஒரு அந்த டீனேஜ் தாண்டும் போது நீங்களே யூஸ் பண்ணுறீங்க, நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ்வியல் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களால பின்னாடி ஹேண்டில் பண்ண முடியும்.
0: கண்டிப்பாக சார். அடுத்த நேயர் வேறு இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். உங்கள் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுறீங்களா?
2: என்னையா
0: வீட்டு பிரச்சனை சொல்றீங்க, அதுக்கான தீர்வு
2: மன வருத்தமா இருக்க மாட்டேன். எனக்கு தற்கொலைக்கே முயற்சி பண்ணி
0: எல்லா விஷயத்துக்கும் தற்கொலை தீர்வு இல்லை, அதுக்கு தானே இந்த டேயை கொண்டாடுறது. நம்மளோட மனநிலை மாற்றப்படணும், அந்த எண்ணங்கள் வரக்கூடாது இல்லையா?
2: இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து 5 சப்ரேஷன் நம்மளை வீட்டை விட்டு வெளியே வச்சுட்டாங்க, இவ்வளவு மருத்துவமாய் தற்கொலைக்கே போனேன். அப்புறம் முடிவு எடுத்து வேணா அவங்க வாங்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி ஆடு வளர்த்துக்கிட்டு ஆட்டோட நான் குழந்தை குட்டியோட
0: சரிங்க. நன்றி ஐயா.
2: இந்த மாதிரி மாற்றம் யாருக்கும் வரக்கூடாது மேடம்.
0: கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நன்றி.
2: எனக்கு என்ன, எனக்கு அப்பப்போ ஆறுதல் சொல்ல அம்ம ரேடியோ தான்.
0: கண்டிப்பா, நீங்க ரேடியோ தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்காக பேசுறோம் அப்போ, சரிங்களா?
2: 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட்டு 9 மணி நம்ம ரேடியோ கேட்பேன்.
0: கேளுங்க, விடிய விடிய கேளுங்க. நல்ல நல்ல பாடல்கள், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் அதிகமா இருக்கு, சரிங்களா
2: மேடம்?
0: ஓகே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயா, இப்போ இவங்க சார் சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆளுல, மேபி அதனால கூட அவருக்கு அழுக வருதா அப்படின்னு தெரியல. அவரோட பிரச்சனைகள் தான் இது சொல்லியிருக்கிறாரு, அவரோட வீட்டு பிரச்சனை.
1: உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னது வந்து அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தன்னோட பிரச்சனையை ஏதோ ஒரு மூலியமாக இன்றைக்கி மற்றவங்ககிட்ட சொல்லும்போது இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இப்போ அவர் கேட்டுட்ருக்கலாம், அவருக்கு ஒரு ஆறுதல் தரும். ஸோ இதுதான் சொல்கிறேன், அந்த ஷேரிங் இன்றைக்கி இல்லை. ரெண்டாவது விஷயம், அவர் பேசினவரே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ உங்கள் நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, ஒரு கஷ்டத்தோட விளிம்புக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க. இதை கேட்டு இதே ரேடியோவில் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க இந்த ப்ரோக்ராமை, நம்மளாலையும் வாழ முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷம்தான் ப்ரௌட் படணும், ரொம்ப நான் பெருமை தான் படணுமே தவிர வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது.
0: ஆமாம், கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த எண்ணத்தை மாற்றி அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டியோட சந்தோஷமான ஒரு லைஃபை லீட் பண்ணுறாரு இல்லையா?
1: அதுதான்
0: அடாப்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள். அதனால தான் சொன்னேன் அழக்கூடாது அப்படின்னு சொன்னேன். எப்போவே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்துட்டோம், ஒரு காலத்தில் அழுதோம், இப்போ வந்து நம்மளே முயற்சி பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கோம் இல்லையா? ஆனால் தொடர்ந்து பேசும்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அப்படி எப்படி இருக்குன்னு.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சரி, இப்போ ஒரு மனிதனின் மனநிலை எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணி தற்கொலை அளவுக்கு போகிறது, மன அழுத்தத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. இது மனிதனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் தான் மக்கள் இருக்காங்க, அவங்களும் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இதை எப்படி நம்ம வந்து ஒரு மன அழுத்தம் இல்லாமல் கொண்டு போகலாம்?
3: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. இப்போ சமூக வலைதளத்து மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் சொல்லுவாங்க, நம்ம வம்புழுக்கிற விஷயங்கள், கிரிட்டிசைஸ், கேலி பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தர் அதாவது தகாத வார்த்தைகள் நிறையா, பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகி ட்ரீட்மெண்ட், நானே அப்படி சில பேரை பார்த்துருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதாவது அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் போகிறீங்கன்னா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் 95 பேர் நல்லவங்க இருந்தால் 5 பேர் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வோம், அது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சோசியல் மீடியாவுக்குள்ளேயே வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளம் எப்படி சில தவறான விஷயங்களை வந்து மனிதனுக்குள்ளே புகுத்தி சில நெகட்டிவான விஷயங்களை நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி நிறையா ஒரு காலத்தில் வந்து டிவியில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் போட்டு சிவப்பானவங்க கிடையாது. ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. இல்லை, இன்றைக்கி நிறையா ஆன்லைனில் நீங்கள் வந்து வெள்ளை கருப்பாக இருக்கீங்க, சிவப்பாக இருக்கிறது தான் அழகு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா ஒரு இதுவும் நான் பார்த்த கிளைண்ட்டில் வருது. ஸோ இப்போ மக்களோட தாட் ப்ராசஸ்லாம் என்ன, ஓகே நம்ம இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய கான்ஃபிடன்ட், அதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இன்றைக்கி ஒரு சில பேருக்கு
2: இருக்குது.
3: உருவக்கேலி. அப்போ இல்லை, இப்போ நம்ம நேச்சுராக கருப்பாக இருக்கிறதே தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்துருச்சு. ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாக நிறைய பேரை, மேபி இது நமக்குலாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம், இவங்களுடைய காஸ்ட் ஸ்பெண்டிங் ஃபார் அ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அலோன் நான் பார்த்த கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இதே செலவு பண்ணி அவங்க வீட்டில் இதுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு. இதுக்கு போய் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன், இதுக்கு ஒரு பிகாஸ் நான் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய சமூக ஊடகங்கள் இதை வந்து எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆக்டரை போட்டு இப்படி இருந்த ஆக்டர் இன்றைக்கி இப்படி ஆகிட்டார் அப்படின்னும்போது அவரோட முன்னாடி கலர் வந்து கருப்பாக இருக்கிறதையும் இப்பொழுது சிவப்பாக இருக்கிறதையும் போடும்போது கருப்பு அசிங்கம் அழகு கிடையாதுன்றத ஒரு இன்டைரக்டாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறையா, நான் வந்து சொல்கிறது இது ஒரு உதாரணம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சமூக ஊடகத்தில். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து குறைக்குது. இப்படி செல்ஃப் எஸ்டீம் குறையிறதுனாலே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வருது.
2: சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு இதை இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு நெகட்டிவ் வரும் அப்படிங்கிற மனநிலையில் போட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது?
3: அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் எப்படி நம்ம வந்து திட்டுவோம், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே நெகட்டிவ், அதாவது அவங்க போடுறதே நெகட்டிவாக தான் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், சரி அவங்களுக்கு தேவை 4 பேர் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் அந்த வியூஸ் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மனநிலை தான் நமக்கு வேணும்.
2: அழகு வந்து எத்தனையோ புக்கில் படிச்சிருக்கோம், அழகு வந்து மனதில் தான், நிறத்தில் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அழகு வந்து நம்ம மனது, உடல் ஆரோக்கியம் தான் முக்கியமான அழகு, அது மனதன் ஏற்றுக்கொண்டாலே போதும்,
3: கரெக்ட்,
2: மன அழுத்தத்தை குறைச்சிடலாம். சொல்கிறது பேச ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்
2: ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: ஆனாத்தூர் யோகிராம் காலனிலிருந்து ரவி பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன ஐயா?
4: எனக்கு வந்து வயது 67 ஆச்சு. அதாவது மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மனிதனுக்கு வேணும்.
2: கண்டிப்பா ஐயா.
4: ஏன்னு கேட்டீங்கன்னா மனசை வந்து ஏதோ கஷ்டம் வரையில ரொம்ப விரக்தி அடைஞ்சு ஒரு என்ன பேய் அடிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போய் தனிமையில இருந்துகிட்டு அவதிப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி, இயற்கை எந்த சூழல்ல இருக்கு, இப்ப எப்படி உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற நிலையை சிந்திச்சாலே நம்ம வந்து முடிவுக்கு போக மாட்டோம். இனிமேல் வந்து மரணத்துக்குன்ற ஒரு முடிவு எடுக்க மாட்டோம்.
2: சரிங்கய்யா, உங்களோட கேள்வி என்ன?
4: என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க.

0: என்னன்னா, சமுதாயம் வந்து முந்தி மாதிரி இல்லை. நான் பிறக்கும்போது இருந்த ஒரு இது, இன்னைக்கு எனக்கு 67 வயசு ஆயிடுச்சு, கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் நிம்மதின்றத மனசுல, ஆள் மனசுல பதிய வச்சுக்கணும். யாரா இருந்தாலும் எனக்கெல்லாம் வசதி நிறையா இருக்கு, இருந்தாலும் ஆள் மனசுல வந்து இறைவனுடைய நம்பிக்கையை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன்.
1: நன்றி,
0: என்னுடைய கருத்து.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. இவர் கொஸ்டினை விட ஆன்சர் தான் நம்மளுக்கு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு.
2: கண்டிப்பா அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட்டு, உடல்நலம் நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாக்கிறோமோ மனநலத்தையும் பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
1: நான் எவ்வளோ பணம் இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது வந்து என்னோடய கையில்,
2: இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது.
1: சரி, இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி மன அழுத்தம் வந்து இப்போ ஒருத்தர் இருக்குது அப்படின்னா ஒரு மனநல ஆலோசகரை பார்த்து பேசுகிறதுக்கு தயக்கம் கொள்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: இல்லை, இது வந்து ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இதை வெளியே தெரிஞ்சா நான் மனநலத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறதே அசிங்கம்
1: நினைக்கிறாங்க.
2: ஆனால் இதுதான் இன்னைக்கு அதிகமாக தற்கொலைக்கு, அதாவது ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் ஒருத்தர் சூசைட் பண்ணி இறக்குறார். இப்போ நம்ம பேசிட்டு இந்த ஷோ முடிக்கிறதுக்குள்ளே 20 பேர் இறக்குறாங்க இந்தியாவில். ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனையை நம்ம போய் சொல்கிறதுக்கு தயங்குறோம். கவுன்சிலிங்னா நான் சும்மா பேசுவாங்க அப்படின்றது மட்டுங்க. உங்கள் பிரச்சனையில் பாதி நேரம் பேசினாலே நிறையா ஸ்ட்ரெஸ் குறையும். இங்கே பிரச்சனையே ஆண்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு காரணம், நிறைய ஆண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதில்ல. மேபி உங்களுக்கு சில பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்களை சின்ன வயசுலேருந்தே பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகாதேன்னு சொல்கிறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுடைய எமோஷன்ஸை அவனுக்கு சரியாக ரெகுலேட் பண்ண தெரியறதில்ல. அப்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கரெக்ட் எக்ஸாக்டாக ஆல்கோஹால் வந்து எடுக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் குறையுதுன்ற ஒரு தவறான எண்ணம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னால, பட் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல். அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு 4 தற்கொலையிலையும் மொதல் 3 ஆண்கள் 1 பெண்கள் இருக்காங்க. அதாவது 75% வந்து ஆண்கள், 25% பெண்கள். முன்னாடி 1:2 இருந்தது, இன்றைக்கி இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆண்களுக்கு தங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் எங்கே யார்கிட்ட சொல்லணுன்றது தெரியல. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி மனநல ஆலோசகரை சந்திக்கிறவங்க கூட பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லோரும் உங்கள் இப்போ இந்த கேட்டுட்ருக்க நிறைய பேர் உங்கள் வீட்லையோ பக்கத்துலையோ யாராவது வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, இப்போ நீங்கள் ஒருத்தர் கூட சொன்னார் நேயர் மருமகளாக இருக்கட்டும், யார் ஒரு உதாரணத்துக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனநல ஆலோசகர்ட்டையோ ஒரு சைக்காலஜிஸ்ட் உளவியல் நிபுணர்கிட்டையோ போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பட் அதை நம்ம பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அந்த ஸ்டிக்மா, நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, பைத்தியம்னு சொல்லிவிடுவாங்க. பட் இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி நிறைய உயிர்களை நம்ம இழந்துட்டுருக்கோம்.
1: கண்டிப்பாக, அதாவது பேசுறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மனநல ஆலோசனை பேசுனா இது மாதிரின்னு சொல்லி நம்மளை வந்து முத்திரை குத்திடுவாங்க, இல்லை நம்மளை எங்கேயா சேர்த்து விட்ருவாங்க, அந்த பயம் வேறு இருக்குது. இருந்தாலும் வெளியில் வந்து நம்ம வந்து கெத்தா ஆயிட்டோம், இன்னும் போய் நம்ம போய் இதெல்லாம் பேசவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் அவங்களுக்கு ஆயிடுது இல்லையா. தொடர்ந்து அதாவது இப்போ பெற்றோர்கள் நம்மளுடைய மாணவர் குழந்தைகள்லாம் மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்?
2: இப்போது மாணவர்களோட மன அழுத்தத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற வேண்டியது டீச்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்போ நிறையா நம்ம மதுரை மாவட்டத்தை சுற்றியே ஹாப்பி ஸ்கூலிங் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ் வந்து போயிட்டுருக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டீச்சர்ஸை தாண்டி கவர்மெண்ட் இருந்து கவுன்சிலிங் செல், ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் செல்ன்ற ஒரு விஷயம், அதாவது மனநலம் ஒரு பர்சனுக்கு பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அந்த ஆலோசனை கொடுக்கறது ஸ்கூலுக்குள்ளேயே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நிறையா இடத்துல கவுன்சிலிங் செல்ஸ் இருக்குது காலேஜஸில், ஆனால் எத்தனை இடத்துல ஆக்டிவாக இருக்குன்றது தான் கேள்வி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு டீச்சர், ஏன்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா படிப்பில் ஒரு கவனம் இருக்காது, கிளாஸில் ஆன்சர் பண்ண மாட்டார், பேரண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் டீச்சர்னால அழகாக பிக் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் இப்போ ஸ்கூல்லேருந்து சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட், ஹாப்பி ஸ்கூலிங் அப்படின்னு. ஸோ அப்போ என்னென்னா, அந்த டீச்சர்ஸ் பார்த்து இது பண்ணி ஒருவேளை அவர் இருக்காருன்னா அவர் கூட்டிகிட்டு அந்த ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட்டை நம்ம கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தா ஈஸியாக வந்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம்.
1: கண்டிப்பாக டீச்சர்ஸால் எதாவது பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னீங்க, ஒரு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் நான் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டு வைக்கிறான். அதே மாணவன் வந்து ஒரு தேர்டோ ஒரு ஃபோர்த்து போயிட்டானாலே அவன் மன அழுத்தத்துக்கு தான் ஆளாகிறான், என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியலைன்னு. இந்த மாதிரி மாணவர்கள் வந்து மார்க்கு மட்டும் லைஃப் இல்லை, சமூகத்தோடு சேர்ந்து வாழணுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லையா, அது ஆசிரியர் கொடுக்கணுமா பெற்றோர்களா,
2: இது ரெண்டு பேருமே. பிகாஸ் பேரண்ட்ஸுமே கம்பாரிசன், இப்போ அந்த நீங்கள் சொன்னது செல்ஃப் கம்பாரிசன் அப்படின்றத தாண்டி நம்மளே கம்பேர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் பார், அவன்லாம்

0: படித்து வந்துட்டான், நீ வரல. இப்போ டீச்சர்ஸ் மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்றதை தாண்டி பேரண்ட்ஸ் பண்ணுறதா நிறையா குழந்தைங்களை வந்து பாதிக்கும். அன்னெசரியான பேர்டனை நம்மளே சின்ன வயசுலேயே க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ உதாரணமாக இப்போது நல்ல பொசிஷனில் இருக்கிற நிறையா பேர்கிட்ட போய் நீங்கள் சின்ன வயசில் என்ன ஆகணும்னு கேட்டிருந்தீங்கன்னா யாருமே பெருசாக ஒரு டிசிஷனோ லட்சியமோலாம் இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து டாக்டர் ஆகிருப்பாங்க, எம்எல்ஏ ஆகிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற மாதிரி ஒரு கனவை வந்து பேரண்ட்ஸோட கனவை குழந்தைகிட்ட திணிக்கிறோம். ஸோ இதே வந்து ஒரு அன்னெசரியான ஸ்ட்ரெஸ்ஸை குழந்தைகளுக்கு உருவாக்கும். ஒருவேளை அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு லைஃப் லாங்காக, எல்லா குழந்தைகளும் கிடையாது, பெரும்பாலான குழந்தைகள் வந்து ரொம்பவே சஃபர் ஆவாங்க. ஐயோ, நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே, நம்ம வந்து அப்போ ஃபிட்டு கிடையாது போல் இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும்.
1: நம்மளால் முடியலை, அடுத்தவன மாதிரி வாழ முடியலைன்னு குத்தி காட்டுறவங்களும் இருக்கிறாங்க.
0: கண்டிப்பாக.
1: அதனால் தொடர்ந்து பேசும்ல, அடுத்த ஒரு நேர்வர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பணிகள் அன்பருவா பேசுகிறேம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: என்னுடைய குறை என்னவென்றால், நான் வந்து வெளியிடங்களில் வேலை செய்யும்போது என்னை அறியாமலே ஏதாவது தவறு குற்றம் நடந்துருது. அதை வந்துக்கிட்டு அவங்க பெருசாக நினச்சிக்கிட்டு என்ன இப்படி தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி என் மனசு பாதிக்கும்படியாக வார்த்தையால் நம்மளை இப்போ ரொம்ப நோக்கட் பண்ணிடுறாங்க.
1: சரிங்க.
2: அதனாலே எனக்கு வந்து வெளியிடங்களில் வேலை பார்க்கறதுக்கு மனசு வராமல் நான் தனித்து இருந்து நான் பொழுத ஓட்டுற மாதிரி ஒரு எண்ணம் வருது. நான் இந்த செய்யாமல் காலேஜில் தான் பஸ் கிளீனிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடல் நலம் எனக்கு நல்லா இருந்தால் நான் போய் அங்கே வேலை பார்ப்பேன். உடல்நலம் ஒத்து வராமல் இருந்துச்சுன்னா நான் ஓரம் கட்டி நான் பாட்டுக்கு அந்த தனிமையில் இருந்து நான் இந்த ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது நிகழ்த்தி கேட்டுக்கிட்டு இருப்பேம்மா. என்னுடைய மனநிலைக்கு என்ன எனக்கு
1: கண்டிப்பா.
0: ஸோ இப்போ உங்களை திட்டுறாங்க, கோவம் வருது அப்படின்லாம் நீங்கள் நிறையா சொல்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ அதாவது வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, இப்போ நம்ம நிறைய ப்ராக்டிக்கலான விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், முடிஞ்ச அளவு நம்ம தவறு இல்லாமல் வேலை பார்க்க கற்றுக்கணும். அப்படி ஒருவேளை தவறு வந்து திட்டுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோன்ற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க, அவர் அந்த மேலே இருக்கிற சுப்பீரியராக இருக்கலாம், எது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்று நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல இருந்துடணும், இல்லை அங்கேருந்து வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷனே தவிர, அதை நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே உள்ளே இருக்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தத்தை அதிகமாக்குமே தவிர குறைக்கவே குறைக்காது.
1: சிலவங்க தப்பே பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒத்துக்கத்தன்மை இருக்காது. ஒரு சாரி கேட்கணும், நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா,
0: நிறையா.
1: இதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கு காரணம் தானே.
0: கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிற மாதிரி சி, இதெல்லாம் வந்து ஹியூமனோட கேரக்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் நல்லாவே பண்ணாலும் அவங்கள பாராட்ட மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு விதமான ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸில் இது எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா, திட்டே வாங்காமல் வேலை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன், காக்னேட்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்லுவேன், என்ன குறைபாடுகள். இதெல்லாம் நம்ம உள்ளே வரும்போதே எடுத்து வச்சுட்டு தான் வரணும். ஓகே, நம்ம தப்பு பண்ணால் திட்டு வாங்கணும், ஏன்னா நம்ம சுப்பீரியர் எப்படி இருப்பாங்க, சீனியர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் இதெல்லாம் உள்ளே வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம்.
1: இப்போ ஒரு மனிதன் சமூகத்தில் சந்தோஷமாக, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு டைப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இருந்தாலும் சமூகத்தில் வந்து சந்தோஷமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்க சமூகம் காரணமாக இருக்கணுமா, ஒரு பெற்றோரா இல்லை நண்பர்களா, யாராக இருந்தால் இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம்?
0: ஃபஸ்ட்டு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப், நமக்கு தன்னிறைவு இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மனிதனால் எல்லா நாளும் சந்தோஷமாக வாழ முடியாது, பட் எல்லா நாளும் நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் வந்து நான் டெய்லி ஹாப்பியாக இருக்கேன்னா அப்படி இல்லை, ஆனால் நீ போய் நைட்டு ப்ளசண்ட்டாக நான் ஃபீலாக இருக்கேன், பிகாஸ் எனக்கு என்ன அந்த தண்ணீர். உதாரணமாக என்கிட்ட இன்றைக்கி பைக்கு மட்டும்தான் இருக்குது, கார் இல்லை. ஓகே, சொசைட்டி என்ன சொன்னால் இருக்கட்டும், நான் எனக்கு போதும், நான் கடன் இல்லாமல் ஒரு பைக் வச்சுருக்கேன். இந்த மனநிலை இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. இஎம்ஐயில் வாங்கி, ஏன்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னோடய சொந்தக்காரர்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் உறவினர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கு நான் என்னை வருத்தி கொள்கிறேன், இதுதான் நடக்குது. நம்ம ஹாப்பினஸ், ஆமாம், அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட ஹாப்பினஸ் பக்கத்து வீட்டுக்காரன் கையில் தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், சொந்தக்காரன் கார் வாங்கிட்டான்னா நான் என்னோடய சந்தோஷத்தை இழக்கிறேன். அது ஏன் இழக்கணும், அவங்க கார் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இல்லாத வீட்டிலேருந்து வந்த பொண்ணு எப்படி திடீர்னு இவ்வளோ நகை வந்துச்சு, அந்த பொண்ணு வாங்கினதுக்கு இன்னொரு
1: நான் மன அழுத்தத்துக்கு
0: வாங்குறேன். ஸோ இதுதான் மெயின். அதாவது இன்றைக்கி மனுஷனுக்கு அவனுக்கு இல்லாத நினச்சது கூட கவலை கிடையாது, மற்றவன் எப்படி வளர்றான்றதை பார்த்து பாதி ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு வந்துடுது. ஆமாம், உண்மைதான் அது.
1: அப்போ நம்மளை பார்த்து இல்லை, அடுத்த வீட்டை பார்த்ததே அவன் மன அழுத்தாகிடுது.
0: கண்டிப்பாக, அதுவும் ஒரு பெரிய விஷயம், உண்மையான விஷயமும் கூட.
1: கண்டிப்பாக
0: இந்த கம்பாரிசன் அப்படின்றது படிப்பில் மட்டும் இல்லை, மனுஷன் ஒவ்வொரு விஷயத்துலையும்

0: கம்பாரிசன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
1: கண்டிப்பாக அந்த கம்பாரிசன் இல்லாத லைஃப் நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது இல்லையா. மனுஷன் வந்து அடுத்தவங்களுக்காகவே சொசைட்டியில் இப்போ வந்து பார்க்கும்போது பந்தாவாக இருக்கணும். என்னை பார்க்கும்போது சொசைட்டி வந்து மதிக்கணும். அடுத்தவனுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 80% எல்லோரும் நான் சொல்லலை, ஒரு 80% அந்த மாதிரியான வாழ்க்கை ஸ்டைலில் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனாலேயும் மன அழுத்தம் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த மன அழுத்தத்தெல்லாம் தவிர்த்து நம்ம சமூகத்தோட ஒன்று எப்படிலாம் வாழலாம்?
0: ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்கணும்னு நான் சொன்ன மாதிரி தான் அந்த மூணு உணவு உறக்கம் உடற்பயிற்சியான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ சமூகம் சார்ந்து நம்ம வாழ்கிறது அப்படின்றது உதாரணம் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம வர்றோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நிறைய பேர்த்த வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த சொசைட்டியில் பலவிதமான மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. எல்லோரும் இங்கே ஒரே மாதிரி இல்லை. நம்ம சொல்லுவாங்க எல்லாமே ஒரு யூனிக், ஒவ்வொருத்தரும் இங்கே ஒவ்வொரு மாதிரி. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாத்துட்டையும் நான் ஹீரோவாக இருக்க முடியாது. யாரோட ஒருத்தரோட புக்கிலையாவது நான் வில்லனாக தான் இருப்பேன். நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்னோடய வேலை பார்க்குற இடத்துல மேலேருந்து கீழே இருக்கிற எல்லாத்துலேயும் அப்படி இருக்க முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு சமூகத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அது வேலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே லைக் ஒரு கல்யாணம் ஆகி போகிறீங்கன்னா என் சொந்தக்காரங்களை ஃபுல்லாக நான் திருப்திப்படுத்தணும் முடியாது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எந்த இடத்துல நம்மளை ஏற்றுக்கணும், எந்த இடத்துல சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், எந்த இடத்துல என்னை ஆல்டர் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் கற்றுக்கிட்டாலே நமக்கு நிறையா பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம்.
1: இப்போ நீங்கள் கல்யாணம் சொன்னாலே பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே இப்போ மனநல ஆலோசகர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டுறாங்க. வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் ஃபேஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே இப்போம்லாம் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டுதாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு
0: கண்டிப்பாக ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம் மேரேஜுக்கு முன்னாடி. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். அதாவது வந்து என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2000க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜுக்கு முன்னாடியான பிரேக்கப், அதாவது இப்போல்லாம் நிறையா நம்ம கேட்போம் கல்யாணம் இல்லைங்க என்கேஜ்மெண்ட்டோட கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. இப்போ நிறையா கல்யாணங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே கேன்சல் ஆகிடுது. அதாவது கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிப்பாங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் அங்கே எல்லாம் போவாங்க, பார்த்தா திடீர்னு வந்து மாப்பிள்ளை வேறு இருப்பாங்க. ஸோ சில சமயம் இது ஆரோக்கியமான விஷயம், உண்மையிலே ஒருத்தர் மேலே தப்பு இருக்கலாம் கண்டுபிடிச்சு. ஆனால் நிறைய விஷயங்களில் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கி மேரேஜே கேன்சல் ஆகிது. அதுக்கு தான் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், வாட் இஸ் லைஃபோட ரியாலிட்டி, நமக்கு என்ன என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன என்னோடய பார்ட்னர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன செஷன்ஸ், ஒரு 3-4 செஷன் பண்ணாலே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இது இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சில மெட்ரோஸ்லாம் வந்துட்டுருக்கு, இன்னும் நம்ம ஊரில் அந்தளவுக்கு பெருசாக இது வந்து
1: வரலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகளை சின்ன வயசுலேருந்தே இதுதான் பிரச்சனை இப்படிலாம் வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டாலே சமூகத்தில் இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் கஷ்டம் இது இது இது மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னாலே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முதல் படின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக நீங்கள் அதை தான் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேல்யூஸ் எல்லாமே சொல்லித்தரீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள். சரி, இப்போ என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடல். நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து பிரச்சனை இருக்குது, இவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, நான் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் புலம்புகிறேன், என்னால் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய தெரிலனா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், ஓகே இப்படி தான் இருக்கணும். இதே இது இன்னொரு அப்பா வந்து பிரச்சனை, நான் அதனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் குடிக்க போகிறேன்ட்டு போனார்னா பார்த்துட்ருக்க குழந்தைக்கு என்ன தெரியும், ஓகே ஸ்ட்ரெஸ் வந்தால் குடிக்கணும் போல் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சொசைட்டிலேயுமே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து சினிமாவை குறை சொல்லணுன்றதில்ல, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை, ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே சண்டை, அவங்க அடுத்து காமிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஒரு பார் தான், ஒரு சாங் இதை பண்ணுறாங்க. ஸோ மனுஷனோட பிரெயின் எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கும், ஓகே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நெக்ஸ்ட்டு அங்கே போகிறது வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் போல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் தோணும். இப்போ நீங்கள் நல்லா ஆல்கஹால் குடிக்கிற நிறைய பேர்கிட்ட 100 பேர் எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா 99 பேர் சொல்லக்கூடிய விஷயம், நான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இது ஒரு ரீசன் வந்து சொல்லி குடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரச்சனைகளை நம்ம அதை தான் தீர்த்து கொடுக்கணுமே தவிர அங்கே போய் குடிக்கிறேன்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆக போகிறது இல்லை.
0: எக்ஸாக்டாக, அதாவது வந்து பிரச்சனையே வந்து ஆணுக்கு வந்து ஷேரிங் கிடையாது. இப்போ வந்து நம்ம போய் யார்கிட்டையும் நம்மளோட பிரச்சனையை சொன்னால் அசிங்கம், என்னடா இதை ஹேண்டில் பண்ண தெரியாது அவனுக்கு. அப்போ எல்லா ஆண்களும் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து எத்தனை பேர் உதவின்னு போய் கேட்குறோம், இன்றைக்கி உதவி கேட்குறதா அசிங்கம் நினைக்கிறாங்க, பண உதவி கேட்குறோம், இதெல்லாம் கேட்குறோம், பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு எவ்வளோ கேட்குறோம். இப்போ உதாரணமாக கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி கிடையாது. இப்போ உதாரணமாக காலையில் நான் சொல்கிறது இந்த கிரைண்டர் மிக்ஸிலாம் வர முடியாது, ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக போனாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ

0: பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் செல்ஃப் கவுன்சிலிங் சொல்லலாம். போய் தன்னோடய பிரச்சனையெல்லாம் சாமிகிட்டையும் நம்மளும் அந்த அவங்கள மாதிரியே பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணிட்டு திரும்பி அதே இதுக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையே அன்னைக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்ச மக்கள் இன்னைக்கு
1: ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு, அதனால் ஒர்க் லோடும் கம்மி ஆயிடுச்சு.
0: ஸோ சில ஸ்ட்ரெஸ்ஸை இப்போ நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து விட்ட பார்த்து எனக்கு அழுத்தம் வருதுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்கிறாங்க. வணக்கம்.
2: மேம் வணக்கம். மேம்
1: வணக்கம், சொல்லுங்க மேம்.
2: எங்கள் அண்ணாவுக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. எங்கள் அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் மனசு கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குன்னு சொல்லி தான் தண்ணி அடிக்கிறான். அதுக்கு என்ன மேம், எப்படி எங்கள் அண்ணனை சரி பண்ண முடியும்?
0: கண்டிப்பாக நீங்கள் சரி சரி பண்ணலாம் மேம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நேயர்கள் கேட்டுட்ருக்குது, ஒரு மனிதனுக்கு அவனோட வாழ்க்கையில் மூன்று பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது

0: இப்போ நீங்கள் சரி சரி பண்ணலாம் மேம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நேயர்கள் கேட்டுட்ருக்குது, ஒரு மனிதனுக்கு அவனோட வாழ்க்கையில் மூன்று பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சோசியல், பர்சனல், ஆக்குபேஷனல் அப்படின்னு, அதாவது இந்த மூணு டொமைன் சொல்லுவாங்க. அதாவது சோசியல்னால் சமூகம் சார்ந்து நான் எப்படி இருக்கேன், பர்சனல்னால் நான் என்னை எப்படி பார்த்துக்கிறேன், ஆக்குபேஷனல்னால் என்னோடய வேலை. இந்த மூணும் ஒருத்தனுக்கு இயங்கிட்டே இருக்குது அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. பட் இந்த குடி எப்போ ஜாஸ்தி ஆகுதோ, ஆர் எந்த கேம், மொபைல் அடிக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்குமோ, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி நிறையா குடிச்சிட்டே இருக்காருன்னா, ஃபஸ்ட்டு பர்சனல், சரியாக சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். சோசியல், மற்றவங்ககிட்ட பேசாமல் தண்ணியாக இருக்கிறது, இல்லை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது, அடிக்கடி வேலைக்கு போகும்போதே குடிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. நல்லது இப்போ நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, குடிப்பழக்கத்துக்கெல்லாம் டாக்டர் இருக்காங்கனாலே தெரியாது, யாரை பார்க்கணும்னு தெரியாது. ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர்களை தான் நீங்கள் பார்க்கணும். ஜென்ரல் ஃபிஷன் உங்கள் ஊரில் இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஃபிஷனை தாராளமாக பார்க்கலாம். பட் உங்களால் சரிப்படுத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக உள்நோயை இன்பேஷண்ட்டாகவோ அவுட் பேஷண்ட்டாகவோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% இதிலேருந்து வெளியே வரலாம். அதையும் தாண்டி சில பேர் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னே இன்றைக்கி மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. கண்டிப்பாக மறுவாழ்வு மையங்களை போட்டு ப்ராப்பராக ஒரு நல்ல மறுவாழ்வு மையம் போட்டாங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு, அதாவது கொடுத்துட்டு 6 மாதம்லேருந்து 1 வருஷம் இருந்துட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும், ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம்
1: சார். அதே மாதிரி இதுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்குது, ஆனால் அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும். இப்போ நேயர்களுக்கு நீங்கள் இந்த டே இதனால் மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்ல போகிறீங்க?
0: ஸோ நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்காது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து ஈசிஜி மாதிரி, நீங்கள் நம்ம ஈசிஜி எடுத்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் மேலேயும் கீழேயும் இருக்கும். மனுஷனோட லைஃப் அதுதான். எப்போ அந்த ஈசிஜியில் எதுவும் இருக்காது அப்படின்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம், அது மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் எப்போ இருக்காதுன்னா இறந்ததுக்கப்புறம் தான் இருக்காது. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம கூடயே ட்ராவல் ஆகும். ஒரு மனுஷனை வாழ்க்கையில் மேலே கொண்டு போகக்கூடிய முதல் உந்துதலே ஸ்ட்ரெஸ் தான். நம்ம புரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம ஏற்கனவே இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் பேசினோம்ல, ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப், வயோதிகம், நிறைய காரணங்களால் வரக்கூடிய. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஹையர் அஃபீஷியல் நான் வந்து புதுசாக வந்து ப்ரொமோட் ஆகிறேன், கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னும் என்ன நாலேஜ் அதுக்கு தேவை, எப்படி என்னோடய டீமை ஹேண்டில் பண்ணுன்றதை கற்றுக்கணும். மேரேஜ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம், அதுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், இன்றைக்கி உலகமே வந்து மேரேஜ்க்குள்ளே நிறைய பிரச்சனை வருது. பக்கத்து வீட்டில் என்ன இருக்குது, ஒரு 10 மேரேஜ் லைஃப் எடுத்து ஓகே இதெல்லாம் பிரச்சனை வருது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கிட்டாலே ஈஸியாக பண்ணலாம். பட் நம்ம அதை பண்ண மாட்டோம், நம்மளும் அதே தவறை தான் திரும்ப திரும்ப பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம பெஸ்ட்டாக கொண்டு போகிறோன்றது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை.
1: வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம் என்னன்னு சொல்லணும், மரணத்துக்கு பின்னால்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா டைம் குறைவாக இருப்பதனால் நேரத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நேரம் குறைவாக இருப்பதனால தான் இப்போ மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த டே அதுக்காக தான் கொண்டாடுறோம். அதாவது தற்கொலை என்பது ஒரு தீர்வு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், சவால்களும் வரலாம். சில நேரங்களில் எல்லாமே நமக்கு எதிராக இருப்பது போலவும் தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு தருணத்திற்காக வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியதில்லை. பேசுங்கள், உங்கள் மனதில் இருப்பதை பகிர்ந்தும் கொள்ளுங்கள், அல்லது கேளுங்கள், உங்கள் சுற்றி இருந்தவர்களின் மனநிலை எப்படி இருப்பது என்று கவனித்து கேட்டாலே குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது மனநிலை நிபுணர்களின் உதவியை கூட நாடி உங்களுடைய பிரச்சனைகளை இங்கு தீர்த்து கொள்ளலாம். அல்லது ஒரு வார்த்தை, ஒரு உரையாடல், உங்கள் ஒரு நம்பிக்கை, உங்கள் உயிரை கூட, உங்கள் பக்கத்து வீடாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், உங்கள் உயிரையும் காப்பாற்றலாம். இந்த டே உங்களுக்கானது டே, அதாவது வாழ்க்கையை மாற்றி நமக்கான நாளாக அமைப்போம் என்று கூறி இதுவரை மனநல ஆலோசனகர் பலவிதமான தகவல்களை தந்த பி ராஜ சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு நம் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி, சந்தோஷம் மேம். தேங்க்யூ.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் கேட்டு இணைந்திருந்தது ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் வாழ்க்கை மாறலாம். உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி சிறப்பு நேரலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நேயர்களுக்கு நல் அறிவுரை வழங்கினார் பி ராஜ சவுந்தரபாண்டியன் அவர்கள். உடன் உரையாடி

0: நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜே ஜெயா அவர்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது 2:55 மணிக்கான வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சுத்தமல்லி அணை அரியலூரில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 16 தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவீடு வேறுபாடு. இன்று முதல் வரும் 14 தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி

0: குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்காந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சுத்தமல்லி அணை அரியலூரில் 3 சென்டிமீட்டரும், 2 சென்டிமீட்டர் புதுச்சேரியிலும் மற்றும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும் தலா மழை பதிவாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவிக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவனி லெஹரா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: हरी घास खिलाओ तो मैं दूध दूं।
1: कमली और सोमारू चले घास लेने।

0: अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अब आपकी मित्र विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग।
2: இதுவரை கேட்டீர்கள் NCERT விளம்பரதாரன் நிகழ்ச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் பகல் 3:33 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மெல்ல பெறும் பாட்டு. அமைதியான மதிய வேளையில் மனதை வருடும் இனிய பாடல்கள் காற்றலைகளில் இசைக்க காத்திருக்கிறது. கேட்டிணைந்திருங்கள் நேர்களே. முதல் பாடல் வருகிறது நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவுடைய இசையில மனோ சித்ராவின் குரலில்.

கூட்டம் ஆத்தே இது வாத்து கூட்டம் பார்த்தா இவாழு மட்டும் போட்டா ஒரு ஆட்டம் வாட்டம் சொல்லுறத கேள் நீ வேற உறவு

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில்

0: என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது மனதை வருடும் இனிய பாடல்களின் தொகுப்பாக மெல்ல வரும் பாட்டு. இதை தொடர்ந்து இன்று மாலை 4:02 ஆட்டக்களம் வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். அதை தொடர்ந்து பண்பலையின் ஆட்டக்களத்தில் உற்சாகமான விளையாட்டோட காத்துட்ருக்காங்க நேயர்களை. நீங்களும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் பங்கு பெற என்ன செய்யணும்? ஃபோன் எடுங்க. 2530-170 அறிமுக நேயர்களும் மற்ற அனைத்து நேயர்களும் எல்லாம் 2530-171-052 என்ற மதுரை முன்னணி போடுவாங்க. உற்சாகமாக விளையாடுங்க, அருமையான பாடல்களை கேட்டு இணைந்துருங்க ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: இனிமையான பாடல்களின் வரிசையில் வரும் அடுத்த பாடல் தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து. தேவாவுடைய இசையில் சுஜாதாவுடைய குரலில் RV உதயகுமாரின் வரிகளில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்னிசை ராகங்களை இசை சாரலாய் காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் மனுநீதி திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில கலைக்குமாரின் வரிகளில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை.
5: அமைதியான மதிய வேளையில் இனிமையான பாடல்களை காற்றலைகளில்

இசைச்சென்றது மெல்ல வரும் பாட்டு. நிறைவான பாடலாக சீவள பெரியபாண்டிய படத்திலிருந்து சித்ராவுடைய குரலில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. போடித்திரையின் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: மதுரையின் எப்படி இப்படி ஸ்பீடா சொல்றோம்? அதே மாதிரி
6: இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: உங்களுக்கு வணக்கம் கூறி கொள்வது நிகழ்ச்சியில் அபிராமி மற்றும்
7: விக்னேஷ் அர்ஜுனன்.
1: சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம்? இவ்வளவு லென்த்தியா பேசுதுகளே, என்ன கேம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல?
7: ஆமா, கண்டிப்பா. அதாவது வழக்கமா ஒவ்வொரு நாளும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில புது புது தலைப்பை ஒட்டி ஆட்டக்களத்துல அப்படியே நேயர்கள் களமிறங்கி காளைகளை போல விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே அபிராமி?
1: அப்படித்தான்.
7: இன்னைக்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டுல ஒரு புது அறிமுகமா சேர்த்து சொல்லு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடுறோம்.
1: சேர்த்து சொல்லு. என்ன சேர்த்து சொல்லணும்?
7: அதாவது உங்களுக்கு கேள்விகளாக 6 வார்த்தைகள் கொடுக்கப்படும். இந்த 6 வார்த்தைகளை 3 குழுவா நீங்க பிரிச்சுக்கணும். அதாவது 6 வார்த்தைகளை 1+1 நீங்க எடுத்து சேர்த்து சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது அப்பா, பக்தி, சுவை, கடவுள், அம்மா, உணவு அப்படின்னு 6 தமிழ் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 6 தமிழ் வார்த்தையில ஏதாவது ஒரு 3 வார்த்தை எடுத்து அந்த மூணு வார்த்தைக்கு சரியான சேர்க்கையுள்ள மற்றொரு வார்த்தையை அதில் நீங்கள் சேர்த்து சொல்லணும். அதுதான் இன்னைக்கான வார்த்தை விளையாட்டில் சேர்த்து.

0: சொல்லு.
1: அதாவது இது வந்து எப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த போர்த்துக அப்படின்னு
0: கண்டிப்பா எக்ஸாக்டா அந்த மாதிரி. ஆமா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா அப்பா, பக்தி, சுவை, கடவுள், அம்மா, உணவு அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அம்மா, அப்பா, கடவுள், பக்தி, உணவு, சுவை அப்படின்னு அவங்கள ஒரு குடும்பமா அந்த வார்த்தைகளை சேர்க்கணும்.
2: அது மீச வச்சு மறுவு வச்சு தரைக்கு டவுன் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு பாருங்க.
0: நேயர்கள் தயாரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். நம்மோட இணைய காத்திருக்கும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்.
0: மணிமாறன், இன்னைக்கு ஆட்டக்களத்துல முதலாவதான நேயர், கேள்வி கேட்டுலாமா? படிப்பு, நீர், ஆசான், வெற்றி, அருவி, சந்தோஷம்.
3: திருப்பி
0: சொல்றேன், இரண்டு முறை மட்டும்தான் இது நிறைவான முறை. படிப்பு, நீர், ஆசான், வெற்றி, அருவி, சந்தோஷம். கொஞ்சம் மூளைக்கு நம்ம வேலை கொடுக்கணும்.
3: படிப்பு, ஆசான்,
0: மிகச்சரி,
3: அருவி, நீர், அருவி.
0: அப்புறம்
3: ரெண்டு வார்த்தை என்ன?
0: ரெண்டு வார்த்தை என்ன இருக்கு?
3: ரெண்டு வார்த்தை இருக்கு, ஆனா மனசுக்குள்ள
0: அந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்துருங்க, அவ்வளவுதானே? முதல் நேயரே ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டியை துவக்கி வச்சிருக்காங்க. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம், ஏன் இந்த மௌனம்?
4: மாலை வணக்கம். ஜெயந்திபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறீங்க.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? அந்த ஆறு வார்த்தைகள், விசிறி, தூக்கம், காற்று, முகம், நிம்மதி, அழகு. திருப்பி ஒரு முறை, இதுதான் நிறைவான முறை. விசிறி, தூக்கம், காற்று, முகம், அழகு.
4: விசிறி, தூக்கம்,
1: விசிறி, தூக்கமா?
0: சரி, ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
4: காற்று, அழகு, முகம்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வருக வணக்கம். ரொம்ப எளிமையா நம்ம சொல்லலாம், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான்.
0: நீங்க இந்த ஆறு வார்த்தைகளை எப்படி நீங்க பொறுத்தினாலும் அதுக்கான இணை உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் நம்ம எழுதி இருக்கிறோம் இங்க.
1: வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம். மாலை
5: வணக்கம்.
1: எழுத்து, மருந்து, கசப்பு, வார்த்தை, இனிப்பு. எங்க அப்படி பொருத்தி சொல்லுங்க பாப்போம். இதுவே வேகமா? சரி, பழம், எழுத்து, மருந்து, கசப்பு, வார்த்தை, இனிப்பு.
0: எழுதி வச்சிட்டாங்க, கரெக்டா அப்ப பொருத்திடுவாங்க பாருங்க.
5: பழம், எழுத்து, பழம், மருந்து, கசப்பு, எழுத்து, எழுத்து, இனிப்பா?
0: அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி போட்டுருங்க. இல்ல
5: பழம்,
1: பழம், வார்த்தை, வார்த்தை,
5: பழம்,
1: திராட்சை, அதாவது வார்த்தை.
0: மொத்தம் நீங்க அந்த உங்களுக்கு கொடுத்த அந்த ஆறு வார்த்தையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் ரொம்ப எளிமையா கிடைக்கும். நீங்க எப்படி மாத்தி போட்டாலும் அது கிடைக்கும், ஆனா சரியா பொருந்தணும்.
5: பழம் இனிப்பு,
0: மிகச்சரி,
5: எழுத்து வார்த்தை, மருந்து கசப்பு.
6: இருவிழிகளில் எளிதிய மடல், மெல்ல மொழி வரும் அழகன் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல
1: இந்த பாட்டு அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு.

0: என்ன ஒரு வெற்றி, உங்களுக்கு சந்தோஷம். நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா. காசிமான் குடி,
0: தொடர்ந்து பேசுங்க காசிமான் ஐயா. இன்னைக்கு ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில் விளையாடலாமா?
1: விளையாடலாம் சார்.
0: ஏற்கனவே நீங்க பேசியிருந்தீங்கல்ல இன்னைக்கு.
1: ஆமாம்.
0: மற்ற நேயருக்கு வழிவிடலாமா?
1: நன்றி.
0: புது நேயர்களும் நமக்கு உறவுகள் தானே, அவங்களுக்கு வழிவிட்டுலாம். சரியா? உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? மொத்தம் ஆறு வார்த்தைகள், மூன்று குழுவாக பிரியணும், சரியா பொருத்தணும், அதுதான். சரிங்களா? கேட்டுக்கோங்க. ஆறு வார்த்தை. தோல், அவசரம்,
1: தோல்.
0: நீங்க திருப்பி சொல்லக்கூடாது, வார்த்தைகளை கவனமா கேட்டுக்கணும். சரிங்களா? தோல், அவசரம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? மறுபடியும் சொல்றேன். தோல், அவசரம், தோல்வி, அழகு, சோகம், வேகம்.
1: நிறுத்தி
0: சொல்றேன். தோல், அடுத்து சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: அவசரம்,
1: அவசரம்,
0: தோல்வி,
1: தோல்வி.
2: என்னடா அது, புது ட்ரெண்டா இருக்கு.
0: ட்ரெண்ட் புதுசுதான். அழகு,
1: அழகு,
0: சோகம்,
1: சோகம்,
0: வேகம்,
1: சோகம், வேகம்.
0: பொருத்தி சொல்லுங்க பாக்கலாம். மூன்று இணைகளாக இருக்கணும் அந்த வார்த்தைகள்.
1: தோல், அவசரம், தோல், அழகு.
0: சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த இணை
1: தோல்வி.
0: சரி சரி, தோல்வி அடைஞ்சாலே சோகம் தானே. அடுத்து
1: வேகம், அவசரம்.
0: மிக சரியா சொல்லி இருக்கீங்க, மிக்க நன்றி.
1: சரி,
3: அருமையா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இப்ப தொடர்ந்து நம்ம நேயர்களுக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்க ரெடியா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் மாலை 4:17 ஆகாஷ்வாணி நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: 8-300-37-57
3: நேரம் மாலை 4:18 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அதிரடியாக இன்றைக்கி நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டில் சேர்த்து சொல்லு, அதாவது உங்களுக்கு 6 வார்த்தைகள் கொடுக்கப்படும். அது தமிழ் வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை எண்களாக கூட இருக்கலாம். இந்த எண்களையோ தமிழ் வார்த்தைகளையோ 6 உங்களுக்கு கேள்விகளாக கேட்கப்படும். இந்த 6 எழுத்துக்கள் இல்லை இந்த எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் 3 தொகுப்பாக பிரிக்கணும். இந்த 3 தொகுப்பையும் இணையான சொற்களை சேர்த்து அதை ஒரு வடிவமாக கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டில் சேர்த்து சொல்லு. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வந்து அமைதியாக மௌனம் காப்பது யாரு? வருக, வணக்கம்,
3: தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்.
5: வணக்கங்கள்.
3: மறுபடியும் உங்களோட பேர் சொல்லுங்க, எங்களுக்கு கேட்கல.
5: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சார் அந்தோனி, அபிராமி சார் இருக்கு, அன்பு சகோதரருக்கு இனிய மாலை
3: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
3: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: இருபாலோடும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த அதற்காக இந்த தருணங்கள்ல நன்றியும் வாழ்த்துக்களும்.
3: நன்றி. நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
4: சரி, இப்ப கேள்வி கேட்டுருவோமா?
5: ஆமா சகோதரி, கொஞ்சம் 6 வார்த்தையை கொஞ்சம் நிறுத்தி கேளுங்க.
4: 6 வார்த்தையை நிறுத்தி நிதானமா, இப்ப ரொம்ப ஈஸியா
3: பிரேக் விட்டு கேட்கணும். ஸ்பீட் பிரேக்ல வண்டி போற மாதிரி கேட்கணும்னு சொல்றாங்க.
4: சரி, கேட்டுருவோம்.
6: என்ன கடையில யாரும்
4: நல்லபடியா முயற்சி பண்ணுங்க. விளையாட்டு
5: இருங்க. விளையாட்டு
4: ஹிட்டு
5: சீதா
4: ஹிட்டு ஹிட்டு
3: ஹிட்டு ஹிட்டு
5: ஹிட்டுங்களா?
3: ஹிட்டு ஹிட்டு ஃபேமஸ் ஃபேமஸ் சொல்லுவோம்ல,
5: ஹிட்டு ஹிட்டு.

0: அந்த ஹிட் தான்.
1: இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. காற்றலை, ஆட்டக்களம், கடிதம், புதுப்பாட்டு.
2: மூன்று
0: குடும்பங்களாக அந்த வார்த்தையை பிரிங்க பார்க்கலாம்.
3: அது காற்றாலை ஆட்டக்களம் தானே? காற்றாலை,
1: காற்றாலை ஆட்டக்களம் சொல்லலாம்.
0: அடுத்து
3: கிட்டு வந்து புதுப்பாட்டு.
1: சரி
0: சரி,
3: விளையாட்டு
1: கடிதத்துல விளையாடுவோம்.
3: அதான் கிட்டு
0: கடிதத்துல விளையாடுவோம். நேயர்கள் நம்ம அவ்வளவுதான்.
3: காற்றாலை கடிதம் சொல்லாமா? கடிதம், ஆட்டக்களம், கடிதம், புதுப்பாட்டு சொல்றீங்க.
0: வெற்றி பெற்றுச்சு. அது மூலமா நீங்களும் வெற்றி
1: பெற்றீங்க.
0: வணக்கம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் 4:21 துளிகள் ஆகுது. வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் எங்கன்னு பேசுறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோத்து
0: வந்து அழகர். அழகர் எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: பண்பலையில எல்லாரும் நலமா இருக்கும். உங்களுக்கான 6 வார்த்தைகள்
4: சொல்லுங்க.
0: நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. மருந்து, காதல், அன்பு, மருத்துவர், வெறுப்பு, அவமானம்.
4: என்ன பாப்பா,
1: ஒரு இணைய நீங்களே சொல்லிட்டீங்க.
0: திருப்பி சொல்றேன், ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க. மருந்து, காதல், அன்பு, மருத்துவர், வெறுப்பு, அவமானம். நன்றிங்கய்யா, நீங்க அழைத்தமைக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த முறை வர்றப்ப கண்டிப்பா நீங்களே முயற்சி பண்ணுங்க. நேரம் சரியாக 4:22 துளிகள் ஆகுது. நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க?
1: யார் இங்க இருந்து?
5: மதுரை தெற்கு
1: வாசல்ல இருந்து.
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: மாலா. மாலா.
1: மாலா. மாலா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? விளையாட தயாரா இருக்கீங்களா?
5: கேட்டு இருக்கிறேன்
1: சார். சரி, உங்களுக்கான கேள்விய இப்போ கேட்டலாமா?
5: கேட்கலாம் சார்.
1: சரி. பாடல், மகிழ்ச்சி, பண்பலை, நேயர், வானொலி, விருப்பம்.
5: வானொலி, விருப்பம்.
1: பாடல்,
5: பாடல், மகிழ்ச்சி,
1: மகிழ்ச்சி, பண்பலை, நேயர், வானொலி, விருப்பம்.
5: பண்பலை,
0: வானொலி. பின்னொரு கடைசியான ஒரு வார்த்தை
5: நேயர்
0: அல்ல. அந்த 4 வார்த்தைகள்ல தான் இருக்கிறீங்க. 6வது அந்த 5, அடுத்த 6வது வார்த்தை, 3வது இணையா வரல. மீதம் இருக்கிற 2 சேர்த்தாலே ஒரு இணை வந்துடும்.
5: பாடல், பாடல், மகிழ்ச்சி.
0: சரி.
5: பந்தலை, வானொலி, பந்தலை.
0: சரி.
5: நேயர், விருப்பம்.
0: அவ்வளவுதான்.
1: முடிஞ்சது.
0: ரொம்ப அழகா விளையாண்டீங்க. முயற்சி பெற்றாலும் ஆஹா, நேரம் 4:24 ஆகுது. தொடர்ந்து ஆட்டக்களம் விளையாடலாம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள் நேயர்களே.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது 2வது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவு.

0: பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRP Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: நேரமாலை 4:25, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம வசந்தனுக்கு ஒழுங்கும் ஆட்டக்களும் கேட்டுட்டு இருக்கிறோம் நேர்களே. இப்போ ஆட்டக்களத்துல இன்னைக்கு ஒரு புதுவிதமான விளையாட்டு, அதாவது சொல்ல வந்து அழகா பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் வார்த்தைகளை நம்ம கத்துக்கிற மாதிரியான விளையாட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்ப வந்திருக்கிற நேயர் யாரு, அவங்க ஆன்சரை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவோம்.
2: வணக்கம் ஆட்டக்களம்.
3: கொஞ்சம் பறவை கூட்டம், ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆடும் பெண்ணும் நாட்டம்.
2: நீங்கள் பேசுவது எங்களுக்கு சந்தோஷத்தின் கூட்டம், சொல்லுங்க.
3: இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ்.
2: வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம்
1: ராமராஜ்.
2: உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா, வார்த்தைகள் கொடுக்கலாமா?
3: மேடம்,
2: வானம், இரவு, பசி, நிலவு, இருள், உணவு. மறுபடியும் திருப்பி சொல்றேன், வானம், இரவு, பசி, நிலவு, இருள், உணவு.
3: ரெண்டு வார்த்தையெல்லாம் ஒன்னா பொருத்தணுங்களா?
2: ஆமா, எது சரியா சேருதோ ரெண்டு ரெண்டு வார்த்தையா பொருத்தி மூணு குழுவா நீங்க கொடுக்கணும்.
3: நிலவு, வானம்.
2: சரி, மிகச்சரி. அடுத்து எந்த வார்த்தை எடுக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தையை நம்ம தேடலாம் மீதி இருக்கக்கூடிய நான்கு வார்த்தைகள்ல. பசி சொல்லுங்க. பசி, பசி. என்ன வார்த்தை சேர்ந்து வரும் அதுல? அதுதான் நீங்க முதல் நேயர்களுக்கு இது மூலமா சொல்லக்கூடியது அதுதான். தொடர்ந்து ஆறு வார்த்தைகள் நாங்க கொடுக்கறப்ப இரண்டு முறைகள் உங்களுக்கு சொல்றோம். அதை நீங்க கவனமா நீங்க மனதுக்குள்ள நீங்க இம்ப்ரிண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கான அதற்கான பதில்கள் மூன்று குழுக்களாக வரும். நல்ல முயற்சிங்கய்யா. தொடர்ந்து ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணைந்திருங்கள். இதே மாதிரியான விளையாட்டு மற்றும் ஒரு நாள்ல வர்றப்ப நீங்க வெற்றியாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரம் 4:27 ஆகுது. நம்முடைய இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: எல்லா நல்ல உணவுகளுக்கும் வணக்கம்.
2: எல்லாரும் பண்பலே நலமா இருக்கிறோம். உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா? அதாவது ஆறு வார்த்தைகள் சொல்லலாமா?
4: சொல்லுங்க சார்.
2: காலை, கனவு, விளையாட்டு, இரவு, மாலை, சூரியன்.
4: காலை, மாலை, இரவு.
2: மறுபடியும் சொல்றேன், ஆறு வார்த்தைகளை மூன்று குழுக்களாக பிரிக்கணும். அதுல ஒவ்வொரு குழுவிலையும் ரெண்டு வார்த்தைகள் சரியா பொருத்தி இருக்கணும். இன்னைக்கான விளையாட்டே வந்து வார்த்தை விளையாட்டு, சரியா சொல்லுங்கிறது தான். சரியா? காலை, கனவு, விளையாட்டு, இரவு, மாலை, சூரியன்.
4: மாலை விளையாட்டு.
2: சரி,
4: இரவு கனவு
2: வந்துருச்சு. அடுத்து
4: காலை விளையாட்டு,
2: மாலை
1: மாலைக்கு விளையாட்டு சொல்லிட்டீங்க,
4: இரவு கனவு.
2: நாலு வார்த்தைகள் சொல்லிட்டீங்க, மீதம் இருக்கிற இரண்டு வார்த்தைகள் ஒரு பேரா தான் இருக்கும்.
4: காலை,
2: சரி, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணீங்க. நேரம் சரியாக 4:29 21 மணித்துளிகள் ஆகுது.
5: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி
1: மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி.

0: நேரம் 4:33 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் அதிரடியாக வார்த்தை விளையாட்டாக சேர்த்து சொல்லு விளையாட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், மதுரை
0: வெங்கடேஷ் சார், எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கான கேள்விகள் கேட்டுலாமா? ஆறு வார்த்தைகள், ஆறு வார்த்தைகள் தெளிவா கேட்டுக்கோங்க. பொங்கல் ஞாபகமாவே இருக்கீங்களே. தூறல், வெற்றி, இனிமை, முயற்சி, புத்துணர்ச்சி, சுற்றுலா. பின்னாடி ஒரு குழுவான நபர்களே இருக்கிறீங்க. பேனாவை தேடுறீங்க, பேப்பரை தேடுறீங்க, எங்களுக்கு ஆன்சர் மட்டும் போதும்.
2: ஒண்ணு பண்றேன், கொஞ்சம் பஜ்ஜியும் கெட்டி சட்னியும் பார்சல் பண்ணி தர்றேன்.

0: கண்டிப்பா கண்டிப்பா நிறைவான முறையா உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கிறேன். அந்த ஆறு வார்த்தைகள் தூறல், வெற்றி, இனிமை, முயற்சி, புத்துணர்ச்சி, சுற்றுலா.
1: சுற்றுலா புத்துணர்ச்சி
0: கொடுத்துருச்சு. அடுத்து
1: வெற்றி, வெற்றி மகிழ்ச்சி, வெற்றி மகிழ்ச்சி.
0: அம்மா உங்களுக்கு நன்றிமா பின்னாடி இருந்து சொல்றதுக்கு. அடுத்து
1: அடுத்து வந்து தூறல் வந்து புத்துணர்ச்சி.
0: தூறல் ஏற்கனவே புத்துணர்ச்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மீதம் இருக்கிற ரெண்டு வார்த்தைகளை மட்டும் நினைச்சிருங்களேன். முயற்சி வெற்றி சொல்லிட்டீங்க, சுற்றுலா புத்துணர்ச்சி சொல்லிட்டீங்க, மீதம் இருக்கிற வார்த்தை ரெண்டே ரெண்டு தானே. நீங்க எழுதி இருக்கீங்க அந்த பேப்பர்ல பாருங்க.
1: தூறல் ஒண்ணு மகிழ்ச்சியா, தூறல் ஒண்ணு மகிழ்ச்சி தான், இன்னொன்னு லாஸ்ட் வார்த்தை.
0: அந்த ரெண்டு வார்த்தைய உங்களுக்கு நானே சொல்றேன்.
2: தூறல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்?
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, இரண்டு குழுக்களை மட்டும் கண்டுபிடிச்சீங்க, மீண்டாவது மீதம் இருக்கிறத சேர்த்தாலே உங்களுக்கு வந்திருக்கும். குழுவான முயற்சி தான். நம்மோட இணைய காத்திருக்க கூடிய அந்த நேயர் வணக்கம்.
2: வருக வணக்கம்.
3: இதுவரைக்கும் மாலை வணக்கம் சார், நான் காரைக்குள்ல இருந்து சாமிநாதன்.
0: வணக்கம் வணக்கம்.
2: நீங்க கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கமா.
2: சரி, உங்களுக்கான கேள்வி. சித்திரை 148, ஜிகர்தண்டா.
3: ஆ மேரே மேரே, முதல்ல என்ன சொன்னீங்கமா?
2: சித்திரை,
3: சித்திரை 148
2: ஜிகர்தண்டா 124 மதுரை சொல்லிட்டேன்ல, திருக்கல்யாணம்.
0: பால் பாயிண்ட் பேனாவா இருந்தா சீக்கிரம் எழுதிரலாம்.
4: என்ன மாமன கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க?
3: சித்திரை, சித்திரை ஜிகர்தண்டா,
2: மதுரை
3: ஜிகர்தண்டா, 148 நம்பர் இன்னொன்னு வந்து ஞாபகத்துல இல்லமா.
0: சரி ஓகே, அடுத்து
3: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
2: இரண்டு முறை நான் சொல்லிட்டேனே. 124
3: ஒரு முறை தான் சொன்னீங்க, ஒரு முறை தான் சொன்னீங்க.
2: அப்படியா?
0: இல்ல, நீங்க இப்ப இரண்டு இணையமே நீங்க சரியா சொல்லிட்டீங்க, மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை சொல்லுங்க, அதுவே ஒரு இணையா மாறிடும். அப்படிங்களா?
2: சித்திரை 148 மதுரை 124 திருக்கல்யாணம் ஜிகர்தண்டா.
0: நிறமாலை 4:37 ஆகுது. நம்மோட இணைய காத்திருக்க கூடிய அந்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
0: என்ன இவ்வளவு அதிரடியா வர்றீங்க? உங்க பேர் என்ன?
5: மதுரையில இருந்து
0: பாடல், உழைப்பு, போக்குவரத்து, வெற்றி, சாலை, ராகம். மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க, சொல்லுங்க.
5: ராகம் பாடல்,
0: சரி,
5: சாலை போக்குவரத்து, உழைப்பு, வெற்றி.
0: ஆஹா, அருமை. மூன்றுமே ஒரே முயற்சியில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து
4: எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு.
2: நாங்க மட்டும் மலேசியா காரங்களா?
0: எங்க கிட்ட வெற்றியும் இருக்கு.
4: பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் கூட பாக்கலீங்க.
2: சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் வருக வணக்கம். வணக்கம். நினைப்புல வந்துட்டீங்க,
0: தொடர்ந்து பேசுங்க. உங்களோட ஒளி அளவு ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
6: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சந்திரசேகர் காட்பாடியில இருந்து சொல்லுங்க.
6: ஆமா, வேலூர் மாவட்டம் கட்டடையில இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க? இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கிறோம்.
6: மகிழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
6: சொல்லுங்க.
2: புத்தகம், ஆரோக்கியம்,
0: அடுத்து
2: உணர்வு.
6: என்னது
0: உணர்வு? சென்சேஷன்.
2: ஆசிரியர், உடற்பயிற்சி.

0: பேச்சு உறவு.
1: நாங்க எழுதிக்கிறோம்.
2: கடைசி வார்த்தை என்ன சொன்னீங்க?
1: மறுபடியும் உறவு. மறுபடியும் ஒரு வார்த்தைகளை சொல்லிடலாம் அவங்களுக்காக. ஆறு வார்த்தைகள்
0: இப்ப மறுபடியும் உங்களுக்காக
2: சொல்றேன். உதவ,
0: உறவு, உறவு, ரிலேஷன்ஷிப்.
3: நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலங்க.
1: சரியா, ஆறு வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: ஆமா ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: சொல்லிருங்க.
2: ஆரோக்கியம், தொடர் பயிற்சி,
0: சூப்பர்,
2: புத்தகம், ஆசிரியர், உறவு, உறவு, உணர்வு.
0: அருமை அருமை அருமை.
1: ரொம்ப நன்றி சந்திரசேகர் சார். தொடர்ந்து நம்மோட இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுல சேர்த்து சொல்லு அப்படிங்கிற பகுதியில இணைஞ்சிருக்கீங்க. உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: ஆமா, சேர்த்து சொல்லதான் வந்திருக்கேன். ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன், கேட்டலாமா உங்களுக்கான வார்த்தைகள்? திரைப்படம், செயற்கைக்கோள், உணவு, நடிப்பு, வானம், ஆரோக்கியம். மறுபடியும் சொல்றேன் அந்த ஆறு வார்த்தைகளை. திரைப்படம், செயற்கைக்கோள், உணவு, நடிப்பு, வானம், ஆரோக்கியம். முயற்சி பண்ணுங்க, மூன்று இணைகளாக பிரிங்க பிரிக்க பார்க்கலாம்.
4: ஆரோக்கியம், ஆரோக்கியம்
1: இரண்டு முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா? சரியா, நேயர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நேரம் 4:41 ஆகுது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆட்டக்களம் தொடரும். நேயர்களே,
5: GRT ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், 80 feet road, old Golcha complex, அண்ணா நகர், மதுரை.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
8: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
11: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
10: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
11: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: நான் ஓபனிங் கொடுத்துருவா. நேரம் 4:45 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டில் சேர்த்து சொல்லு அப்படிங்கிற பகுதி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து?
1: மதுரை பாலத்திலிருந்து உக்கிரபாய்.
0: ஆ சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தைகள் கேட்டுடலாமா?
1: சொல்லுங்க.
0: வணக்கம்
2: ஜானகி மேடத்துக்கு, வணக்கத்தை சொல்லிடுவோம்.
0: சரி,
2: நாங்க சொல்ல போறது அபிராமி.
0: அறிவியல்,
2: கடல், படகு, ஆராய்ச்சி, மணல், பாய்மரம்.
1: இல்ல, ஆராய்ச்சி என்ன சொன்னீங்க?
2: பாய்மரம், பாய்மர கப்பல் சொல்லுவோம்ல.
0: சரி, உங்களுக்கான 6 வார்த்தைகளை மறுபடியும் சொல்லிடலாமா? கவனமா கேட்டுக்கோங்க.
2: அறிவியல், கடல், படகு, ஆராய்ச்சி, மணல், பாய்மரம்.
1: மணல்.
2: ஆமா, மணல்.
1: மணல்
0: சொல்லுங்க.
1: கடல், பாய்மரம்.
0: சரி,
2: நிப்பாட்டுறாங்க.
0: நேரம் 4:47 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நேயர், வணக்கம்.
2: வருக வணக்கம். யார், எங்கிருந்து?
0: கொஞ்சம் சத்தமா பேசலாமா? சக்திவேல், மதுரை. இப்ப எங்களுக்கு கேக்குது. உங்களுக்கான 6 வார்த்தைகள் சொல்லலாமா? இனிப்பு, வாகனம், அன்பு, நகர்வு, சுவை, நட்பு. இனிப்பு, வாகனம், அன்பு, நகர்வு, சுவை, நட்பு. அதாவது நட்போட சேர்ந்து அன்பா ஒரு வாகனத்துல ஏறி போனா நாங்க போய் ஸ்வீட் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு கோர்வையா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க முடிச்சிட்டீங்க. சரியான வார்த்தைகள் 6 வார்த்தைகளுமே சொல்லிட்டீங்க. 3 இணைகளை. ரொம்ப நன்றி.
3: பந்தியில எல்லாம் காலி ஆயிரும். ஒரே ஒரு சுவிட்டா ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டு எல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும். பாத்துக்க.
2: சரி, இப்ப நாங்க வந்தோன்னு எங்களுக்கு கொடுத்துடணும்.
0: நேரம் 4:48:32 ஆட்டக்களம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார், இங்க
4: இருந்து? மதுரை வித்யா பேசுறேன்.
2: வித்யா, கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க.
2: கேட்க நான் தயாராக இருக்கிறேன். புத்தகம், அறிவு, வெற்றி. முதல் 3 வார்த்தை சொல்லிட்டேன். மாணவர்கள், ஆசிரியர், முயற்சி.
4: மாணவர்கள், ஆசிரியர்கள், முயற்சியா?
2: ஆமா.
4: சரி,
2: இப்ப இத 6 3 இணையா சேர்த்து சொல்லுங்க.
0: திருப்பி அந்த 6 வார்த்தைகள் சொல்லிடலாமா? கேளுங்க.
2: புத்தகம், இல்ல எல்லாமே வந்து சிங்குலர் ப்ளூரல் கேட்கல.
4: சரி சரி, புரியுது புரியுது. புத்தகம்,
2: மாணவர்கள், அறிவு,
4: அறிவு,
2: வெற்றி,
4: வெற்றி,
2: ஆசிரியர்,
4: ஆசிரியர்,
2: முயற்சி,
4: முயற்சி.
0: எப்படி பார்த்தீங்க?
4: வெற்றி, முயற்சி.
2: சூப்பர்.
4: ஆசிரியர்கள், அறிவு, புத்தகம், அறிவு.
0: சரி.

0: புத்தகம் மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்கள்
1: அருமை அருமை அருமையாக
2: பிறந்தாலும் தங்கச்சி சொல்லு
3: நன்றி. நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் சார்.
3: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
4: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
3: எல்லாம் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கோங்க.
3: உங்களுக்கான ஆறு வார்த்தைகள்
4: சொல்லுங்க.
3: பொருளாதாரம், கதவு, புளிப்பு, நாணயம், ஆரஞ்சு, திறவுகோல். மறுபடியும் உங்களுக்கான ஆறு வார்த்தைகளை பொறுமையா நிதானமாவே நான் சொல்றேன். பொருளாதாரம், கதவு, புளிப்பு, நாணயம், ஆரஞ்சு, திறவுகோல்.
4: ஆரஞ்சு, புளிப்பு,
3: சரி.
4: கதவு, திறவுகோல்,
3: சரி.
4: பொருளாதாரம், புளிப்பு.

0: பொருளாதாரம், கதவு, புளிப்பு, நாணயம், ஆரஞ்சு, திறவுகோல்.
1: ஆரஞ்சு, புளிப்பு,
0: சரி,
1: கதவு, திறவுகோல்,
0: சரி,
1: பொருளாதாரம், புளிப்பு.
2: பொருளாதாரம்,
0: ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை நீங்க விட்டு.
2: பொருளாதாரம் புளிக்குமா?
0: புளிப்புன்னு
1: புளிப்பு, ஆரஞ்சு.
0: ஆமா, ஒரு இணை.
1: கதவு, திறவுகோல்,
0: இரண்டாவது இணை மிகச்சரியானது. மூன்றாவது
3: பொருளாதாரம்
0: அப்படிங்கிறதுக்கு பொருளாதாரம் வரலாம். சரியான முயற்சி தான் என்று அப்படி தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில். ஆட்டக்களம் நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். தொடர்ந்து சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுல சேர்த்து சொல்லு விளையாட காத்திருக்கிறோம்.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் மாலை 4:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பரபரப்பா சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்கிற ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாண்டு இருக்கோம்?
0: இன்னைக்கு ஆட்டக்களத்துல வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில சேர்த்து சொல்லு.
2: இப்போ சேர்த்து சொல்ல வந்திருக்கிறது யார்? வருக, வணக்கம்.
0: வணக்கம். தொடர்புலதான் இருக்கீங்க, பேசுங்க. நேரம் 4:52 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு பெறக்கூடிய வேளையில நம்மோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேயர், வருக, வணக்கம்.
2: கோணாப்பட்டு.
0: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? உங்களுக்கான வார்த்தைகள் 6 வார்த்தைகள் சொல்றேமா, அதை 3 இணைகளாக நீங்க பிரிக்கணும். முதல் வார்த்தை சுடு, சாதனை, பொருள், தீ, பெட்டி, வெற்றி. கண்டிப்பா நீங்க சொல்லியேதான் ஆகணுங்கிற மாதிரி கேக்குறீங்க, நான் சொல்லிடுறேன். சுடு, சாதனை, பொருள், தீ, பெட்டி, வெற்றி. பொருத்தி சொல்லுங்க பாக்கலாம். 6 வார்த்தைகள், நான் 12 வார்த்தைகளா கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
3: எங்க கொண்டாந்து விட்டாங்க வாரியா நம்மள?
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. மற்றும் ஒரு தடவை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய இணையர், வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம், முளக்காடு பாபு.
0: எஸ்பி பாபு.
2: உங்களுக்கான வார்த்தை ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பென்சில், ஸ்லேடு, சாக் பீஸ். முதல் 3 வார்த்தை.
5: நோட்டு.
2: ஆமா, பென்சில், ஸ்லேடு, சாக் பீஸ், நோட்டு, குச்சி, போர்டு.
0: எப்படி சேர்ப்பீங்க அந்த
5: 3? குச்சி, போர்டு.
2: ஆமா,
5: சரி. பென்சில், பிளேடு. ஓகே.
2: பென்சில்,
5: பிளேடோ?
2: பிளேடு இல்ல, ஸ்லேடு.
5: ஆ, ஸ்லேடு, ஸ்லேடு. ஓகே.
0: எல்லாமே ஒரு வகுப்பறைக்குள்ள அடங்கின வார்த்தை.
5: ஆ, வகுப்பறைக்குள்ள தான் சார்.
0: சொல்லுங்க.
5: நான் சொல்றேன் பாருங்க. பென்சில், ஸ்லேடு, சாக்கிஸ், போர்டு.
0: அடுத்து சாக் பீஸ். ஓகே, போர்டு தான். பென்சில் எப்படி ஸ்லேடு?
2: பென்சில்,
5: பென்சில் பிளேடுல வரா சார். ஓகே ஓகே ஓகே.
0: சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க.
5: குச்சி, நோட்டு சார்.
2: குச்சி, ஸ்லேடு,
0: சரி,
2: பென்சில், நோட்டு. நானே கேட்டு நானே பதில் சொல்லிட்டேன். நன்றி, நன்றி.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க.
3: டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆளை கிட்ட தெரிஞ்சீங்க.
0: தொடர்ந்து இணையலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது

0: இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் மாலை 4:56 நிமிடம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல ஒரு வந்து சொற்களை எப்படி பொருத்தி நம்ம விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம விளையாண்டோம். நிறைய நேயர்கள், கிட்டத்தட்ட 20 நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க, நல்ல முயற்சியும் செஞ்சாங்க. சரி, இந்த சொல் விளையாட்டு பத்தி
2: பொதுவா இந்த வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னா வார்த்தை தான். சரியான வார்த்தையில சரியான நபருக்கு சரியான நேரத்தில் நம்ம பேசணும் அப்படின்னம்னாலே நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். அதை பற்றின ஒரு சின்ன முயற்சி தான் தொடர்ந்து இனி வரக்கூடிய இந்த மாதிரியான சேர்த்து சொல்லு இந்த ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாக, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக போச்ச ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு சேர்த்து சொல்லு அப்படிங்கிற பகுதி தான்.
1: ஆமா இல்லையா, அந்த அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த கவுண்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கு வந்து ஜானகி அவர்களுக்கு நன்றியும் சொல்லிடுவோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி மற்றும்
2: விக்னேஷ் அர்ஜுனன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தாவேக அரசு ஆட்சி நிர்வாகத்தையும் சினிமா படப்பிடிப்பு போல் நடத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனை களைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொரியாவில் இன்று தொடங்கிய உலக பாரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆவணி லெக்காரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03.

காற்றோடு உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளை இனி நாம் கேட்டு மகிழலாம். மாலை தென்றல். முயற்சி என்றைக்குமே நமக்கு நிச்சயம் வெற்றியை தான் தரும். ஆனால் நாம் செய்யக்கூடிய முயற்சியோட அளவையும் அதோட தீவிரத்தையும் பொறுத்து தான் நம்ம கைகளில் வெற்றிகள் வந்து சேர காத்திருக்கிறது. நேயர்களே, மாலை தின்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ரசிக்கும் விதமான இடைக்கால திரைப்பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். மாலை தின்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகியோட குரல்களில். இதோ பாடல் வருது.

மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் எஸ் ஜானகியோட குரல்ல இன்று நீ நாளை வா, நாளை நான் என்ற திரைப்படத்திற்காக. இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருகிறது.

காற்றோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளை மாலை தன்றல் நிகழ்ச்சியில் வாயிலாக ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாலை தன்றல் நிகழ்ச்சி நமக்காக தரக்கூடிய அடுத்த பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் KS சித்ராவோட குரல்கள்ல.

நேரம் மாலை 5:20 ஆகுது. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியோட தனி குரல் இல்லை.

நேரம் மாலை 5:25 ஆகுது. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இடைக்கால பாடல்களின் இடைவிடாத வரிசையாக வருகிறது பாடல். பிரியங்கா திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை தென்றல். இனி தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஜென்சியோட குரல்களில் ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: நோ நோ நோ நோ

மலைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியது.

ராஜா ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். நிறமாலை 5:40 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது. எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, பி. சுசீலா ஆகியோரோட குரல்கள்.

நேரம் மாலை 5:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாலை திண்டல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோரோட குரல்கள்ல.

தொடர்ந்து மாலை தன்று நிகழ்ச்சியில் இடைவிடாமல் இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

மாலை தண்டல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் சிங்கார வேளன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுவது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

0: தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகள்.
1: வாசிப்பவர் ரங்கநாதன். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதோடு கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடுகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை

0: முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு மணி 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை மணி 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு மணி 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நாம் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவரங்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tnprivatejobs.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, கல்வி சான்றிதழ்களின் நகல்கள், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு, அதாவது நாளை காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறும், இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் துணை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருப்பது இனிய பக்தி மனம் கமழும் விளக்கேற்றும் வேளை. விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் நாம் கேட்டு இணைந்திருக்கவிருக்கிறோம் இறை பாடல்கள்.

ஷாஸ்திரகுஷ்டபூர்வாஸ்யநஸ்யந்த்யாமயராசயஃ அஷ்டாக்ஷரேண மந்த்ரேண ஸ்தோத்ரேண கவசேன ச பிருந்தாவனே சந்நிஹிதம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் மாலை 6:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பக்தி மனம் கமழும் விளக்கேற்றும் வேளை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது விளக்கேற்றும் வேளை.

0: நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:30 அந்தி பூக்கள் கேட்கவிருக்கிறோம் இனிய பாடல்களோடு. 7:00 பாட்டு எது ஹிட்டு கேட்கலாம் நேயர்களே. 7:30 நாம் கேட்கவிருப்பது துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது அரையிறுதி போட்டியில் நேர்முக வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. மற்ற நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து 7:30 பாட்டு இது ஹிட்டு மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் திரை இசையாக கேட்கவிருக்கிறோம். 8:30 உழவர் உலகம் கேட்கலாம் நேர்களே. காளான் வளர்ப்பு குறித்து கடச்சனேந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கவிருக்கிறோம். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா. அதனை தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு கேட்கலாம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியும் நேரமும் நாளைய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து முன்னிரவு 11:05 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் கேட்கவிருக்கிறோம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே. இவையாவும் இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. மாலை நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நாம் கேட்கவிருக்கிறோம் அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிசை கானங்களால் இதயம் நிறைக்க வருகிறது அந்தி பூக்கள். முதலாவதாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் தூள் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது. இனிமையான இசையோடு அந்திப்பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் குரல் கொடுக்க குழுவினர் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் இதோ காற்றலைகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

புதுமையான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

நேரம் மாலை 6:42 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்திப்பூக்கள். இனிய கீதங்களாக வளம்பந்து கொண்டிருக்கும் அந்திப்பூக்கள்ல அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் வசீகரா திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருக்கிறாங்க பாடல். இதோ காற்றாலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்தி பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் மனசெல்லாம் திரைப்படத்திற்காக. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சாதனா சர்கம் குரல் கொடுக்க, இளையராஜா இசையமைப்பில் பாடல். இதோ காட்சிகளில்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.

0: கட்டலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கிறது இனிமையான கீதங்கள் இசைக்கும் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிறைவான பாடலாக சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கவிருக்கிறோம். தேவாவுடைய இசையமைப்பில் நம்ம கேட்கிற பாடலை பாடியிருக்கிறாங்க பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம். இனிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். இனி நாம் கேட்கலாம் பாட்டு, இது ஹிட்டு.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் புது திரைப்பட பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். இனி வரும் முதல் பாடலாக பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து இதோ

கேட்ட அந்த பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்திற்காக பென்னி தயாள் ரோஹித் சிட்டப்பா பாடியது. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் விளம்பர காத்திருக்கக்கூடிய அடுத்த பாடல் ஃபாக்ஷன் மற்றும் சுபலாஷினி ஆகியோரோட குரல்களில் பரிமளா அண்ட் கோ திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருகிறது.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நேரம் இரவு 7:11 ஆகுது. தொடர்ந்து நம்ம பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இனி வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் சரஸ்வதி திரைப்படத்திற்காக எஸ் தமன், தீரஜ் மற்றும் சுனிதா ஆகியோரோட குரல்களில் இதோ பாடல் வருகிறது.

நேரம் 7:15. தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி வாயிலாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி வரக்கூடிய அடுத்த பாடல் ஹைசன்பர்கோட இசையில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் DC திரைப்படத்திற்காக.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் இதயம் முரளி திரைப்படத்திற்காக எஸ் தமன், மனோஜ்னா, விவேக் ஆகியோரோட குரல்களில் இதோ பாடல் வருகிறது.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம்.
0: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் இரவு 7:29. எமது தரைவழி ஒளிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையிலான நிகழ்வின் இந்தி மற்றும் ஆங்கில மொழியிலான வர்ணனையை டெல்லி அஞ்சலாக ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எமது வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசிக்கலாம். அஞ்சலுக்காக காத்திருப்போம்.

நேரம் 7:31, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தொடர்ந்து மொபைல் ஆப்பின் வழியாக பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி கேட்கலாம். பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஜய் பாடியது. இப்பாடலுக்கான இசை அனிருத் ரவிச்சந்தர்.

கேட்ட பாடல் நூறுசாமி திரைப்படத்திற்காக அனுராக் குல்கர்ணி மற்றும் தாரிணி கரிகரன் அவர்களோட குரல்களுக்கு இசையமைத்திருந்தார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பான பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் அவங்களோட இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்தர், நடிஷா தாமஸ் மற்றும் எல்ஃபே கோயர் அவர்கள் பாடிய பாடல் இதோ வருகிறது காற்றில்.

பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் சிறை திரைப்படத்திற்காக எழுத்து மற்றும் இசையமைப்பு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களோட சத்யபிரகாஷ் ஆனந்தி ஜோஷி ஆகியோர் பாடிய பாடல்.

நேரம் இரவு 7:47 ஆகுது. உங்களை காற்றோடு இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்பட பாடலுக்கான இசையோடு குரலாக சீன் ரோல்டன்.

பாட்டு எதுகிட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பைசன் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில அறிவு மற்றும் வேடன் பாடிய பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் 3BHK திரைப்படத்திற்காக அம்ரித் ராம்நாத் இசை மற்றும் குரலோடு பால்டப்பா பாடியது.

நான் போறேன் ஸ்கூட்டர்ல. யார் ரூட் மாறாது ரூல்ஸ் மாறறோம். மார்தி ஆல்டோ டு பென்ஸ் காறறோம். வெச்ச மார்க்கோட்ட ஜெயிக்க போறோம். மழை புயல் வெயில் பலி உழைக்கிற குணம் அடைமொழி கடவுள வந்தாலும் வழி நான் வெடிக்கிற வெடி சர வெடி. மழை புயல் வெயில் பலி உழைக்கிற குணம் அடைமொழி.

பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திராயன் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தெற்கு துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா 7-1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டுக்குள் சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27 தொடங்க உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் திருமதி கனிதா சம்பத்தும் தாராபுரத்தில் திருமதி கே பானுமதியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு

0: முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சான்ஸ்கர் சர்ஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊ ஜே யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சான்ஸ்கர் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷா ராணி, பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரனும் தெற்கு மண்டல அணி 336 ரனும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இரவு 7:05. நேயர்களே, நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் திரைசை பாடல்களாக. சரி, இன்றைக்கி நம்ம திரைசை பாடல்களில் என்ன கேட்க போகிறோம்? ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமில். அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது எல்லாமே ஹீரோயின் ஓரியன்ட் சாங்ஸ். அப்படி தான் நம்ம கேட்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் சாங் நம்ம கேட்டு வந்துடலாமா? கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் கேட்கலாம்.

நியூசான் யார் செயலியில் கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள் திரை இசை பாடல்களாக. அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இந்த திரை இசை பாடல்கள் அப்படின்னா ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ், இதுதான் ஸ்பெஷல். சரி, இந்த பாட்டு இல்லைனா எப்படி? சாதனா சர்கமோட வாய்ஸில் சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கோம், கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

தான்சானியார் செயலியில் நம்ம கேட்டுட்ருக்கிறது பட்டாம்பூச்சிகள் திரை இசை பாடல்களோட. திரை இசை பாடலில் அடுத்து இசைக்க வரும் பாடல் டும் டும் டும் திரைப்படத்திற்காக. ஹரணியோட வாய்ஸில் பாடல் இதோ காற்றாலைகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆசானியார் செயலியில் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பட்டாம்பூச்சிகள் திரை செயல் அப்படின்னா, கதாநாயகிகள் அறிமுக பாடல் அதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக கேட்டுட்ருக்குறோம். இந்த பாட்டை கதாநாயகிகளோட அறிமுக பாடலில் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு பாட்டு தான் பாம்பே படத்துலேருந்து.

0: நியூசானியர் செயலியில் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் திரையிசை. நேரம் இரவு 8:30.
1: மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பு குறித்து கடச்சனேந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா.
1: காளான் வளர்ப்பு குறித்து கடச்சனேந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களை தாங்க நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதாவது காளான் வளர்ப்பு அப்படின்றது இப்போ நிறையா வந்து பிரபல்யமாயிட்டே வந்துட்டே இருக்கிற ஒரு சிறு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மகளிர் வந்து இப்போ காளான் வளர்ப்பை வந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிறு தொழில் பண்ணுறதுக்காக மகளிரும் சரி இளைஞர்களும் சரி கற்றுட்டு நிறைய சிறு தொழில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த காளான் வளர்ப்பில். இப்போ காளான் வளர்ப்பு குறித்து நமக்கு என்னென்ன தகவல்களை தர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமாரி மேடத்தை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம். என்னோட பேர் கிருஷ்ணகுமாரி. நான் வந்து பிஎஸ்சி நுண்ணுயிரியல் படிச்சிருக்கிறேன். பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எட் என்னோட படிப்பு குவாலிஃபிகேஷன். அது இல்லாமல் இந்த காளான் வளர்ப்பில் வந்து கிட்டத்தட்ட 19 வருடங்களாக இந்த காளான் வளர்ப்பில் காளான் பயிற்சி அப்புறம் பண்ணை அமைத்தல் இந்த மாதிரி செயல்களில் 19 வருடங்களாக எனக்கு அனுபவம் உள்ளது. இன்றைய தேதிக்கு உணவுப் பொருள் சம்பந்தமான எந்த தொழில் செஞ்சாலும் யாருமே தோற்று போக மாட்டோம். ஏன்னா உணவுப் பொருள்களோட தேவை வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அது மாதிரி விதவிதமான உணவுப் பொருள்களை சாப்பிட்ணுங்கிற மக்களோட தேடலும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தொழிலை சூஸ் பண்ணி செயல்படுத்தும் போது உணவுப் பொருள் சார்ந்த தொழிலுக்கு என்றைக்குமே வந்து முன்னேற்றம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. தோல்விகளும் கம்மி.

0: தான் இருக்கும் உணவுப் பொருள் சார்ந்த தொழிலில் நம்ம செய்யும் பொழுது.
1: இப்போ நீங்கள் காளான் வளர்ப்பு அப்படின்றது நீங்கள் படித்த அந்த படிப்புலேருந்து எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வந்து இதுக்கான பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டீங்களா?
0: இல்லை, காளான் வளர்ப்பு வந்து என்னோட படிப்புலேருந்து தான் நான் முதல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட வாழ்க்கை சூழ்நிலை என்னை அந்த கட்டாயத்துக்கு தள்ளிச்சு ஒரு தொழில் நம்ம செய்யணும், அதுவும் எந்த தொழிலாக செய்யணும்னா நம்ம படித்ததுலேருந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு சரியாக வருமானு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் படித்ததுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சில தேவைகளுக்காண்டி நான் பயிற்சியும் தனிப்பட்டு மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் நான் பயிற்சியும் எடுத்திருக்கேன். ஏன்னா அது அந்த தேவை ஏற்பட்டது, அதனால் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நான் சுயமாகவே நம்ம படித்ததை வச்சு எங்கள் நுண்ணுயிரியல் பாடத்தில் வர்ற படிப்பை வச்சு தான் நான் காலானே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றது எல்லாமே, இதுதான் எங்களுக்கு அடிப்படை.
1: அதாவது பயிற்சி வகுப்புக்கும் நீங்கள்
0: போயிருக்கேன்.
1: எத்தனை நாள் பயிற்சி வகுப்பு நீங்கள் வந்து?
0: நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒரே ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. அதுவும் எதுக்காகனா, இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னா நம்மள்கிட்ட காசு இல்லாமல் இப்போ லோன் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த இதில் நம்ம பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம தொழிலுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிக்கு அந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுங்கிறதுக்காண்டி நம்ம போகணும்.
1: இப்போ காளான் வளர்ப்புன்னு எடுத்துட்டோம்னா மேடம், எத்தனை வகையான காளான் இருக்கு?
0: இப்போது காளான் வளர்ப்பு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடிபிள் அதாவது உணவுக்காக நம்ம பயன்படுத்துகிற காளான் வந்து நான்கு வகை காளான் யூஸ் பண்ணுறோம். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது பட்டன் மஷ்ரூம்னு சொல்லுவோம், அகாரிக்கஸ் பைஸ்போரஸ். அந்த வகை தான் வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம கடைகளில் பார்க்குறது வாங்கிறது எல்லாமே அதிகப்படி தான். ஆனால் நம்ம கிராமங்களில் களத்து மேட்டில் பார்த்து எடுத்து பறித்து நம்ம சுவைச்ச காளான் அப்படின்னா சிப்பி காளான், பால் காளான், வக்கப்பறி காளான்னு சொல்லுவோம். இந்த மூணு வகை காளான் தான் நம்ம அந்த காலத்து மக்கள் பார்த்து சுவைத்து மகிழ்ந்த காளான்னா இந்த மூணு வகை காளான். இந்த மூணு வகை காளானை தான் நாங்கள் வளர்ப்புக்கு இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ அழிஞ்சு வர ஸ்பீஷிஸ், ஸோ அதை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இந்த மூணு வகை காளான் தயார்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் எப்படி? இப்போ நீங்கள் சிப்பி காளான்னா அதுக்கு எப்படி பண்ணணும், அது மாதிரி இப்போ பட்டன் காளானா எப்படி பண்ணணும், மொட்டு காளான்னா எப்படி பண்ணணும்?
0: இப்போது இருக்கிற டெக்னாலஜியில் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்ய போகிறது ஒரு கம்போஸ்டாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாசு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அறையில் தான் செய்ய போகிறோம். நம்ம அந்த அறையை இந்த மூணு வகைக்கான காளானுக்குரியதாக எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன அறை இருந்துச்சுன்னா போதும். குறைஞ்சபட்சம் 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்கிற ஒரு அறை இருந்துச்சுன்னா இதை தான் கமர்ஷியல் நம்ம சைஸ்ன்னு சொல்லுவோம். வியாபாரத்திற்கான ஒரு அளவுனா 20x10. இந்த கமர்ஷியல் அளவில் தாராளமாக ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டியதற்கான வருமானம் நம்ம கண்டிப்பாக கிடச்சிரும்.
1: பட்டன் காளானுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி நம்ம விதை எடுக்கிறீங்க? எங்கே விதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா?
0: இப்போ நம்ம பட்டன் காளான் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது. நம்ம பண்ணுறது ஃபுல்லாக சிப்பி காளான், பால் காளான், வக்கப்பறி காளான். இந்த வக்கப்பறி காளானுமே வந்து நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு காளானோட வியாபார தகுதி எங்கே இருக்குன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், அதோட அது எவ்வளோ நேரம். ஏன்னா இது அழுகக்கூடிய பொருட்கள், காளான்லாம் காய்கறினாலே அழுகக்கூடிய பொருட்கள். ஸோ அதோட ஷெல்ஃப் லைஃப்பு பொறுத்து தான் நம்ம ஒரு காளானே சூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா பால் காளானுக்கு தான் நாங்கள் பிரதானமாக முதலீடு கொடுப்போம். ஏன்னா பால் காளானுக்கு வந்து அதோட அழியக்கூடிய டைம்ங்கிறது 2 நாள். சாதாரணமாக நம்ம வெளியில் வச்சுட்டாலே 2 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காளானை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து சிப்பி காளான். சிப்பி காளான் ஒரு நாள்லேயே நம்மளுக்கு கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கன்சம்ஷன் டைமிங் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் நாங்கள் காளானை சூஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தா நாங்கள் முக்கியமாக ப்ரொமோட் பண்ணுறது பால் காளான். ரெண்டாவது காரணம் என்னென்னா அந்த பால் காளானில் இருக்கிற சத்து. இருக்கிற காளான் வகைகள்லேயே பால் காளானில் தான் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அந்த கால்சியம் சத்து அபவ் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஆண்களோ பெண்களோ யாருனாலும் கண்டினியூஸாக எடுக்கிறாங்க, ஒரு மருந்து மாதிரி ஒரு 40 நாள் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கால்சியம் டெஃபிஷியன்சியவே குறைக்கிறது பால் காளான்.
1: அந்த பால் காளானுக்கான வித்து எங்கே வாங்குறீங்க?
0: எங்கள்கிட்டே கிடைக்கிது. நாங்கள் வித்து நாங்களே உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா இப்போது எல்லா இடத்துலையும் என்னோட படிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிரதானமாக யூஸ் ஆகுது. ஏன்னா டிஷ்யூ கல்ச்சர் எங்களுக்கு வந்து நுண்ணுயிரியில் அது ஒரு பகுதியே இருக்குது. ஸோ நாங்கள் அது மூலியமாக அந்த வித்து எடுக்கிறதுல எல்லாமே நாங்களே லேப் வச்சிருக்கோம், எல்லாமே நாங்களே பண்றோம்.
1: இப்ப வித்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்க மூலப்பொருளை எதை மேடம் பயன்படுத்துறீங்க?
0: சோளம் தான் பண்ணுவோம். நாங்க வித்து எடுக்கிறதுக்கு மூலப்பொருள் சோளம். ஃபஸ்ட்டு திசு வளர்ப்புக்கு டெக்னிக்கே வேறு, அது லேபில் பண்ணிவிட்டு அந்த திசுலேருந்து நம்ம வித்து எடுக்கிறது வந்து சோளத்துலேருந்து, வெள்ளச்சோளம் காக்காச்சோளம்னு சொல்லுவோம், அந்த சோளத்துலேருந்து தான் நம்ம வித்தே தயார் பண்ணுவோம்.
1: அப்போ நெல்லுலேருந்து நீங்கள்
0: நெல்லுலேருந்து தயார் பண்ணலாம். ஆனால் என்னென்னா நெல்லில்

விலை கம்பேர் பண்ணும்போது சோளம் விலை அதிகம், நெல் விலை கம்மி தான். பட் ஆனால் ஒரு சின்ன இது என்னன்னா, நெல்லில் வந்து நமக்கு அந்த விதையோட அழகு வந்து அவ்வளோ அழகாக தெரியாது. அதாவது நெல்லில் முளைச்சிருக்கிறதே தெரியாது, விதை இது பண்ணுறது தெரியாது. அதனால பொதுவாகவே கஸ்டமர் வந்து நெல்லில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அது விதை வளர்ந்துருக்கிறதே தெரியலன்னு.

0: காளான் வளர்ப்பு குறித்து கடச்சனேந்தல் எஸ் கிருஷ்ணகுமாரி அவர்களோடு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, நிகழ்ச்சி இதோ தொடர்கிறது.
1: முன்னாடி வந்து வயல்வெளிகள்ல வந்து எப்படி ஐப்பசி கார்த்திகள்ல தான் நமக்கு வந்து காளான் கிடைக்கும்.
2: அதாவது காளான் வந்து பூக்கும் போது அதுக்கு அடியில பஞ்சு மாதிரி ஒரு பொருள் பறக்கும், அதுதான் விதை. காளானோட விதை நம்ம கண்ணுக்கு தெரியாது, பஞ்சு மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் காத்துல பரவி எந்தெந்த இடங்கள்லாம் அது போய் பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துலையும் ஏற்கனவே மக்கி போன பொருட்கள், காளான்னாலே மக்கிய பொருட்களில் வளரக்கூடியது தான். உடனே ஃப்ரெஷ்ஷாக எதுலேயும் பச்சை இருக்கிற இடங்கள்ல வளராது. எங்கெல்லாம் மக்கி போன குப்பை, மக்கி போன வைக்கோல், அதுவும் அதுக்கு தேவையான செல்லுலோஸ் எங்கெல்லாம் இருக்குதோ சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த விதை. அந்த சந்தர்ப்பம் அந்த நிலத்துல போய் மக்கி போன பொருட்கள்ல அது ஒரு டார்மண்ட் பீரியட்னு சொல்லுவோம், உறக்க நிலையில இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த உறக்க நிலையை யார் எழுப்பி விடுறதுனா சிறு துளி மழை நீர் மின்னலோட அந்த வெளிச்சம், இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த உறக்க நிலையில இருக்கிற காளான ரெடியா இருக்கும். பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் அந்த அங்கே இருக்கும், நம்ம எங்கே போய் பறந்து விழுவதோ அந்த இடத்துல இருக்கும். அந்த இரண்டு இதுவும் சேரவுமே, நீரும் வெளிச்சமும் சேரவுமே, அதுக்கான சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சவுடனே உடனே அது பூ பூக்க ஆரம்பிச்சிடும். காளான் விதையிலிருந்து பூ வர்றதுக்கு ஒரு நாள் போதும்.
1: ஸோ அந்த காளான் வந்து எடுத்து பழகினவங்களுக்கு தான் தெரியும் அது நல்ல காளானா விசக்காளானா அப்படின்னு சொல்லி.
2: பார்க்கும்போது கலர் நிறம் வந்து நல்ல காளானுக்கு பொதுவாகவே வெள்ளை நிறம் தான் ஜாஸ்தி. நல்ல காளான்கள்லாம் வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் அதிகபட்சமாக. அதில் ஒரு சில மேல்நாட்டில் இருக்கிற காளான்கள் வேணால் நிறம் மாறி இருக்கும், ஆனால் நம்ம இதில் வந்து நல்ல காளான் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த காளானுக்குரிய மனம்னு ஒன்று இருக்குது, அது வந்து தொடர்ந்து காளான்லேயே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மனம் வந்து வித்தியாசப்படுத்த தெரியும், புதுசாக ஒரு ஆளுக்கு வித்தியாசப்படுத்த தெரியாது. காளானுக்குன்னே ஒரு நறுமணம் இருக்குது, அது காளான் பூக்கும் போது அந்த நறுமணம் சூப்பராக இருக்கும், நல்ல அருமையாக இருக்கும். அது வந்து பெண்மணிகள் ஈஸியாக காளான் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஆண்களை விட, நல்ல காளான் கெட்ட காளான்னு அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த பெண்மணிகளும் இருக்காங்க கிராமங்களில், இப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு காளானை பறிச்சுட்டு நீங்கள் அதுக்கு அடியில் காளானை கவுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இதழ்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அதிகமாக இருக்கணும், அப்படிப்பட்ட காளான் தான் நல்ல காளான். பொதுவாக நம்ம கண் பார்வைக்கு அந்த மாதிரி காளானை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு நிறைய அரசு மானியங்கள், அதாவது பெண்கள் பேரில் 30% மானியம், அப்புறம் பிரதம மந்திரி திட்டம் இருக்குது, நபார்டில் திட்டங்கள் இருக்குது, நிறைய அக்ரிகல்ச்சர் திட்டம் இருக்குது, அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் துறையில் நிறைய திட்டங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் நம்ம போய் கேட்டு எது எதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
1: விற்பனை அப்படின்னு பார்க்குறத விட முதல்ல வந்து அதுக்கான ஒரு இந்த பெட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆமாம், கண்டிப்பாக.
1: அதில் எப்படி நீங்கள் கவரில் பெட்டு போடுறீங்களா இல்லை எப்படி நீங்கள்?
2: நம்ம வந்து கவரில் பெட்டு போடுறோம். அது போக சிலர், அதாவது இப்போ நம்ம இங்கே நம்மளோட இடத்துல வந்து நாங்கள் வந்து மொதல் வந்து உற்பத்தியை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போது எங்களுக்கு வந்து ட்ரைனிங்கு கன்சல்டேஷனு ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது இதுக்கே நமக்கு நேரம் பத்தாதனால உற்பத்தியை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம். நாங்கள் வந்து இருக்கிறது வந்து அங்கே மாடல் ஃபார்ம் தான். ஸோ இப்போ எங்கள் மாடல் ஃபார்மில் வந்து நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடாத அளவுக்கு எவ்வளோலாம் ட்ரையல்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். இப்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இந்த பெயிண்ட் வாலி, பிளாஸ்டிக் வாலி இருக்கு இல்லையா, அந்த வாலி, அப்புறம் சின்ன சின்னதாக நம்ம பிஸ்கட்ஸ் வரும் நல்ல கண்ணாடி மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் ரீயூஸ் பண்ணலாம் தாராளமாக. அதாவது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நம்மளால

0: சிப்பி காளான் வளர்த்திட முடியாது, பால் காளான் பட்டன் காளான் தாராளமாக வளர்க்கலாம். நாங்கள் பால் காளான் பட்டன் காளான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வளர்த்து, நம்ம இப்போ பிளாஸ்டிக் கவர்னால் அது ஒரு நமக்கு சுற்றுப்புறத்தை மாசுபடும், அதை எராடிகேட் பண்ணணும், நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால ரீயூஸ் பண்ணுற மாதிரி இப்போ கண்டெய்னர்ஸ் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சக்ஸஸும் ஆயிடுச்சு. இப்போது எங்களோட ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும், என்கிட்ட பயிற்சி எடுத்து காளான் பண்ணை செய்கிற ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜியை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள்
1: இப்போ அந்த டெக்னாலஜி எப்படி மேம்?
0: இப்போ அதாவது கண்டெய்னர்னால் இப்போ பெயிண்ட் வாளி எடுத்துக்குவோம், அந்த வாளியில் கிட்டத்தட்ட ஒரு 12 to 20 ஹோல்ஸ் போட்டுருவோம் வாளியில். அது ஏன்னா ப்ரீத்திங் ஹோல்னு நாங்கள் சொல்லுவோம். நார்மலாக ஹோல்ஸ் போட்டு நம்ம கடைகளில் நார்மலாக பிளாஸ்டர் வைக்கும் இல்லையா, நமக்கு இதுக்கு போடுவோம்ல, அதில் வந்து மைக்ரோ போர்ஸ் இருக்கும் அந்த பிளாஸ்டரில், அந்த ஹோல்ஸில் ஃபுல்லாக ஒட்டிடுவோம். ஏன்னா காளானும் நம்மளை மாதிரி சுவாசிக்கும், ஸோ அந்த சுவாசத்துக்கு தேவையான காற்று தேவைங்கிறதுனால அந்த இதை ஒட்டிட்டு, எப்பயும் போல் படுக்கை எப்படி தயாரிப்போமோ, 3 inch வைக்கோல், 1/2 inch விதை, 3 inch வைக்கோல், 1/2 inch விதை பண்ணிட்டு மேலே வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் மூடி போட்டுட்டு அதுலேயும் மேலேயும் ஹோல்ஸ் போட்டு காட்டன், அதாவது பருத்தி காட்டன் கிடையாது, இலவம் கொஞ்சம் காட்டனாக அந்த ஹோல்ஸில் நாங்கள் ப்ளக்கு, காட்டன் ப்ளக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம் காத்தோட்டத்துக்கு.
1: வைக்கோல் மட்டும்தான் பயன்படுத்தி
0: இல்லை, இப்போ வந்து மேடம் மரத்தூள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ரப்பர் ட்ரீ உட்டோட மரத்தூள் அது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன ஒரு இந்த மரத்தூளில் என்ன இருந்தாலும், இப்போ மரத்தூளுங்கிறது அதில் இருக்கிற சத்து வந்து லிக்னின், வைக்கோலில் இருக்கிற சத்து செல்லுலோஸ். நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணணும்னா காளான் இந்த செல்லுலோஸ், ஏன்னா அதை தான் ஈஸியாக காளானால் உடைச்சி அதோட சத்துக்களை எடுத்துக்க முடியும். அதனால் மரத்தூள் வந்து ஆப்ஷன் எடுத்துக்கலாம், பட் ஆனால் மெயினாக நமக்கு வைக்கோல் தான் எப்பயுமே சிறந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்னா வைக்கோல் தான், முதல் தரமான சப்ஸ்ட்ரேட்டம். குடியிருக்கிற பகுதிக்கும் நம்ம செய்கிற காளான் தொழிலுக்கும் இடையில 100 அடியாவது உங்களுக்கு தொலைவு இருக்கணும், 100 அடி வித்தியாசம் இருக்கணும், தள்ளி இருக்கணும் வீட்டை விட்டு. ஏன் அப்படின்னா, அதாவது காளான் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு, வீட்டுக்கு மிக அருகாமையிலும் வளர்க்கக்கூடாது ரெண்டாவது விஷயம். ஏன் அப்படின்னா, காளான் பூக்கும்போது அதுக்கு அடியில் நான் இப்போ சொன்ன மாதிரி, முதல் சொன்ன மாதிரி அந்த விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, மற்ற பயிர்களில் இருக்கிற மாதிரி விதை வந்து கண்ணுக்கு தெரியாது காளான் விதை, அது எப்படின்னா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் பூஞ்சான்னு நம்ம சொல்கிறோம். அந்த பஞ்சு வந்து என்ன செய்யும்னா காற்றுல பறக்கும், காளான் மொட்டு விரியிற அன்னைக்கு அந்த பஞ்சோட அதிகபட்சமாக அந்த காற்றுல அந்த பஞ்சு இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இது ஒத்துக்கும்னா ஒத்துக்க அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ஆஸ்துமா பிரச்சனை அப்புறம் சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த காளான் பஞ்சுக்குள்ளேயே அவங்க அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும். அதனால தான் குழந்தைகள் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது காளான் தொழிலில், அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயோ வீட்டு பக்கத்துலேயோ ரொம்ப அருகாமையிலேயோ வீட்டுக்கு மாடியிலேயோ காளான் தொழில் நிச்சயமாக பண்ணவே கூடாது.
1: நீங்கள் என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்க?
0: காளான் வளர்ப்பு பயிற்சி, விதை பயிற்சி, அப்புறம் வேல்யூ ஆடட், காளான்லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம், உணவுப் பொருள் வேறு வேறு அடுத்தது நிலை, அதே மாதிரி காளான் வேஸ்ட் அந்த பெட்டை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உரம் தயாரிக்கிறோம், அதுலேருந்து அந்த உரத்துலேருந்து நம்ம திரும்ப காளானுக்கே அதை யூஸ் பண்ணுறோம், ஜீரோ வேஸ்ட்டில் இந்த காளானை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம கொடுக்குறோம்.
1: அப்போ நிறைய வந்து பயிற்சி வகுப்புகளும் நீங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறீங்க.
0: பயிற்சி வகுப்பு காளான் பண்ணை அமைச்சு கொடுக்குறோம், கன்சல்டேஷன் கொடுக்குறோம், எல்லா A to Z காளானுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். நிறைய சுயஉதவிக்குழு தான் ட்ரைனிங் வராங்க, அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு டிஃபரென்ஷியலி ஏபிள்டு இந்த ரெண்டு பீப்புள் ஸ்பெஷல் பீப்புளுக்கும் ஃப்ரீயாக எப்பயுமே ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம்.
1: நிகழ்ச்சியில் வந்து காளான் எப்படி வளர்க்கணும், எந்த சூழ்நிலையில் வளர்க்கணும், எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி விரிவாக எடுத்து சொன்னாங்க. நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நாம் கிருஷ்ணகுமாரி மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி மேம்.
0: நன்றி. நன்றி.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து கடச்சனேந்தல் S. கிருஷ்ணகுமாரி அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவலில் மல்லிகை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்வோம். மல்லிகை ஒரு முக்கியமான வணிக மலர்பயிராகும். மிகச்சிறிய நிலப்பரப்பில் சாகுபடி செய்தால் கூட நல்ல வருமானம் பெற முடியும். மல்லிகை செடிகள் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் நன்றாக வளரக்கூடியது. செம்மண் மற்றும் மணற்பாங்கான செம்மண் நிலங்கள் இதற்கு ஏற்றவை. நடவு செய்வதற்கு முன்பு மண் பரிசோதனை செய்து மண்ணின் தன்மைக்கு ஏற்ப தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவது நல்லது.

மல்லிகை சாகுபடியில் ரகங்களை தேர்ந்தெடுப்பதை பொறுத்தவரையில் குண்டுமல்லி, முல்லை, ஜாதிமல்லி போன்றவை மிக முக்கியமானவை. விவசாயிகள் தங்கள் பகுதியின் தட்பவெப்ப நிலை, மண் தன்மை, சந்தை தேவை மற்றும் பூக்களின் விலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்தந்த ரகத்தை தேர்வு செய்து பயிரிட வேண்டும். தரமான, நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாத நடவுப் பொருட்களை நம்பகமான நாற்றங்காலில் இருந்து வாங்கி நடவு செய்வது நல்லது. நிலம் தயாரிப்பை பொறுத்தவரையில் நிலத்தை நன்றாக உழுது களைகளை அகற்றி மண்ணை நன்கு பண்படுத்த வேண்டும். தொழு உரம் அல்லது நன்கு மக்கிய இயற்கை உரங்களை சேர்ப்பது மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நல்ல மகசூலையும் பெற முடியும். நடவு இடைவெளியை பொறுத்தவரையில் அந்தந்த மல்லிகையின் ரகம் மற்றும் சாகுபடியை பொறுத்து அமைகிறது. பொதுவாக செடிகள் நன்கு வளர்ந்து காற்றோட்டம் கிடைக்கும் வகையில் போதுமான இடைவெளி இருக்க வேண்டும். நீர் மேலாண்மை பொறுத்தவரையில் மல்லிகை செடிகளுக்கு முறையான நீர்ப்பாசனம் மிகவும் அவசியம். நடவு செய்த ஆரம்ப காலத்தில் தேவையான அளவு மட்டுமே நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் பருவநிலை

செடிகள் நன்கு வளர்ந்து காற்றோட்டம் கிடைக்கும் வகையில் போதுமான இடைவெளி இருக்க வேண்டும். நீர் மேலாண்மை பொறுத்தவரையில் மல்லிகை செடிகளுக்கு முறையான நீர்ப்பாசனம் மிகவும் அவசியம். நடவு செய்த ஆரம்ப காலத்தில் தேவையான அளவு மட்டுமே நீர்ப்பாய்ச்ச வேண்டும். பின்னர் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் பருவநிலையை பொறுத்து நீர்ப்பாசனத்தை குறைத்து கொள்ளலாம். சொட்டு நீர்ப்பாசனம் பயன்படுத்துவதன் மூலமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம். இதன் மூலமாக செடிகளுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் சீராக வழங்க முடியும். அதே நேரத்தில் அதிக நீர் தேங்கியிருப்பதை தவிர்க்க வேண்டும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் மல்லிகையில் தொடர்ந்து பூக்கள் கிடைக்க சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை மிக அவசியமானது. தொழு உரம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். இரசாயன உரங்களை பயன்படுத்தும் பொழுது மண் பரிசோதனை மற்றும் வேளாண்மைத்துறை அலுவலர்களின் பரிந்துரைகளின்படி அளவோடு அதனை பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமான உரம் நல்ல மகசூலை தரும் என்பது தவறான கருத்து. செடிக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்தை சரியான நேரத்தில் வழங்குவதே மிக முக்கியம். மல்லிகை சாகுபடியில் கவாத்து செய்தல் மிகவும் முக்கியமான பராமரிப்பு முறையாகும். பழைய, காய்ந்த மற்றும் தேவையற்ற கிளைகளை அகற்றி செடியின் வளர்ச்சியை சீரமைக்க வேண்டும். சரியான முறையில் கவாத்து செய்வதன் மூலமாக புதிய கிளைகள் உருவாகி பூ மொட்டுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இது உதவுகிறது. கவாத்து செய்யும் காலம் மற்றும் முறையை அந்தந்த ரகத்திற்கேற்ப வேளாண்மைத்துறை அலுவலர்களின் ஆலோசனையோடு மேற்கொள்வது சிறந்தது. மல்லிகை செடிகளில் மொட்டுப்புழு, இலைப்பேன், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் போன்றவை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. செடிகளை தொடர்ந்து கண்காணித்து ஆரம்ப நிலையிலேயே பாதிப்பை கண்டறிய வேண்டும். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றுதல் மற்றும் வயலை சுத்தமாக வைத்திருத்தல் போன்ற ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நல்ல பலனை தரும். தேவைப்பட்டால் வேளாண்மைத்துறை அதிகாரிகளின் பரிந்துரையின்படி தாவர பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம். மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவிலும் பாதுகாப்பு இடைவெளியையும் கடைபிடித்து பயன்படுத்துவது மல்லிகைப்பூ சாகுபடியில் மிக முக்கியமானது. அறுவடையை பொறுத்தவரையில் மல்லிகையில் பூ மொட்டுக்கள் முழுமையாக விரிவதற்கு முன்பே சரியான நிலையில் அறுவடை செய்யப்பட வேண்டும். பொதுவாக அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் அறுவடை செய்வது பூக்களின் தரத்தை பாதுகாக்க உதவும். பூக்களை அறுவடை செய்யும் பொழுது செடிகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் கவனமாகவும் பறிக்க வேண்டும். அறுவடை செய்த பூக்களை நேரடியாக வெயிலில் வைக்காமல் நிழலான மற்றும் குளிர்ச்சியான இடத்தில் வைத்து பாதுகாப்பது நல்லது. மல்லிகை பூவின் விலை தினசரி சந்தை நிலவரத்திற்கேற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். விழா காலங்கள், திருமண காலங்கள் மற்றும் முக்கிய பண்டிகை நாட்களில் தேவை மிகவும் அதிகமாக இருக்கும். விவசாயிகள் உள்ளூர் பூச்சந்தைகள், கூட்டுறவு அமைப்புகள், வியாபாரிகள் மற்றும் நேரடி விற்பனை போன்ற பல்வேறு சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக வருமானத்தை பெற முடியும். மேலும் பூக்களை தரம் பிரித்து சுத்தமாகவும் முறையாகவும் பிரித்து விற்பனை செய்வது நல்ல விலையை பெற ஏதுவாக அமையும். மல்லிகை வெறும் மனம் தரும் மலர் மட்டுமல்ல, சரியான சாகுபடி முறைகளை பின்பற்றினால் விவசாய குடும்பத்திற்கு தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான தோட்டக்கலை பயிராகவும் அமைகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடியில் மழை பெய்தால் 60 நாளில் பயிர். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிகழ்ச்சியில் நிறைவாக விடைபெறும் முன், நெல்லில் இலைச்சுருட்டு புழு தாக்குதல் தென்பட்டால் தழைச்சத்து, யூரியா, அம்மோனியம் சல்பேட் போன்ற உரங்களை அதிக அளவில் இடுவதை தவிர்க்க வேண்டும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:00.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் உங்களோட விமர்சன கடிதங்கள், விருப்ப பாடல்கள் தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். இன்றைய நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்கள், விருப்ப கடிதங்கள், ஏராளமான கடிதங்கள் என்னோட கைவசம் இருக்கின்றன. இன்றைக்கு நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்மளோட விமர்சன கடிதம் எழுதியிருக்கிறாங்க மதுரை முனிச்சாலையைச் சேர்ந்த கமலாகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று காலையில் புதிய காலை நிகழ்ச்சி அவர் கேட்டதாகவும், அதை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அவர்கள் அருமையாக இந்த நிகழ்ச்சியை 8:8 மனுஷனோட வாழ்க்கையை பிரிச்சுக்கோ என்ற பாடலோட மிக அருமையாக தொகுத்து வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதே நாள் முற்பகல் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வளம் வந்ததை அந்த 8x8 இலக்கு என்ற தலைப்பில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அவரவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை, நடக்க இருக்கும் நிகழ்வுகளை 8x8 இலக்கங்களான இலக்கங்களாக பிரித்து மிகச் சிறப்பாகவும் நகைச்சுவையாகவும் சொல்லி மகிழ்ந்தனர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. வண்டி எண், வீட்டு எண், பிறந்த நாள், ஏசி என அண்ட் அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே 8x8 நமக்கு பிரித்து சொன்னது கலகலப்பாக இருந்தது. அன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. தேனி காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள். காற்றில் விடியும் கடிதமலர்கள் பகுதிக்கு நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிகளோட விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அத்தோடு கூட உங்களது விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் தனித்தனி மடல்களாக மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும். உங்களது கடிதங்களுக்காக காத்திருக்கிறது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலாவதாக விருப்ப பாடலாக ஒழிக்க காத்திருக்கிறது கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வின் ஆகியோரோட விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கு பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடல் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கிறாங்க. இதோ உங்களுக்கான அந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

நேரம் இரவு 9:08 ஆகுது. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த விமர்சன கடிதம் காற்றில் விரியும் கடிதமலர்களில் மதுரையைச் சேர்ந்த சந்தப்பேட்டை ஓகே சிவா அவர்கள் தான் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஒரு விமர்சன கடிதம். அதாவது ஆகஸ்ட் 8 அன்று வசந்த காணங்கள் நிகழ்ச்சி அவர் கேட்டதாகவும், நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது, இதில் நாகேஷ், ஜெமினி, பாலையா, ராமச்சந்திரன், எம்ஜிஆர் என பல நடிகர்கள் நடித்த படங்களில் இருந்து பாடல்களை வழங்கியது சிறப்பு என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு நன்றி என்று அழகாக

ஆக இந்த கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறார். நன்றி நேயரே. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் விருப்ப பாடல் தவள காத்திருக்கிறது யாருடையது அப்படின்னா, ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அமான் ஹம்ஷா அவங்களோட விருப்ப பாடல் தான். இவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஒவ்வொரு பாடலிலும் அப்படிங்கிற பாடல் என்னவளே திரைப்படத்திலிருந்து. இந்த கடிதத்தை பாதியாக பிரித்தவர் எழுதியிருக்கிறார். உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி என்று எழுதுவதோடு மட்டுமல்லாமல் நிலையத்தில் அனைவரும் நலமா என்று கேட்டிருக்கிறார். அனைவரும் நலம் நேயரே, நீங்கள் கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் இரவு 9:15. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எமது ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் வரக்கூடிய விருப்ப பாடல் தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த எல்வி மணி அவர்களோட விருப்ப பாடல்தான். பாலா திரைப்படத்திலிருந்து என் கண்ணை அப்படிங்கிற பாடல். இதோ நேரே உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசியுங்கள்.

காற்றோடு உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் வர காத்திருக்கக்கூடிய விருப்ப பாடல் திருச்சி கருமண்டபத்தைச் சேர்ந்த வி வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா ஆகியோரோட குழுவாக சேர்ந்து ஒரே ஒரு பாடலை கேட்டிருக்கிறாங்க. நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து ரோஜாவை தாளாட்டும் தென்றல். இதோ இந்த நேயர்களுக்காக பாடல் காற்றில் தவழ காத்திருக்கிறது.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த விருப்ப பாடல். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவரோடு இணைந்து மம்சாபுரத்தைச் சேர்ந்த மீனா அவங்களும் இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.

தொடர்ந்து இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விமர்சன கடிதங்கள் விருப்ப பாடல்கள் வளம் வந்த விதமாக இருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடைந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கடிதங்களை எழுதி அனுப்பலாம். உங்களது விமர்சன கடிதங்களையும் உங்களது விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு விருப்ப பாடல்களையும் விமர்சன கடிதங்களையும் தனித்தனி மடல்களாக எழுதி அனுப்ப வேண்டும் நேயர்களே. அடுத்ததாக விருப்ப பாடல் நிறைவேறக்கூடிய நேரம் இது. தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி சக்தி மணிகண்டன், மேனகா, சரிகாஸ்ரீ ஆகியோரோட விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க. பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்கின்ற பாடல்.

நேரமிரவு 9:36 ஆகுது. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பான காற்றில் விரியும் கடிதமலர்கள். இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல் தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்களோட விருப்ப பாடல் தான். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் மதுரையில் பிறந்த மீன்கொடியை அப்படிங்கிற பாடல், பூவாத்தலையா திரைப்படத்திலிருந்து. இப்பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், பாடலாசிரியர் வாழி என குறிப்புகளையும் எழுதியிருக்கிறார். இதோ இந்த நேயருக்காக பாடல் காற்றில் வளம்பெற காத்திருக்கிறது.

நேரம் இரவு 9:40, காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் அணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை தொடர்ந்து மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய கடிதங்கள் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் என்னோட கடிதம் என்னோட விருப்ப பாடல் வரலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து தினமும் 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான பாடல்களும் நீங்கள் எழுதி அனுப்பிய விமர்சன கடிதங்களும் நிச்சயம் ஒரு நாள் வளம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த விருப்ப பாடல் மதுரை எஸ் எஸ் காலனி ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி திருமங்கலம் பூமாரி பாலகிருஷ்ணன் ஆகியோரோட விருப்ப பாடல் தான் கேட்டு எழுதியிருக்காங்க. சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்தில் பொட்டு வைத்து முகமோ அப்படிங்கிற பாடல். நேயர்களோட பாடல்கள் மிக தெரிவாக நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இரவை ரசிக்கும் விதமான பாடல்களில் இதோ அடுத்து வரக்கூடிய விருப்ப பாடல்.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி தரவிருக்கக்கூடிய அடுத்த விருப்ப பாடல் வெள்ளிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள் அவர்களுடைய விருப்ப பாடல்தான். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா அவர்கள் அப்படிங்கிற குறிப்பையும் அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார். இதோ இந்த நேயரோட விருப்ப பாடல்.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் இணைஞ்சிருக்கிறீங்க நேயர்களே. அடுத்த விருப்ப பாடல் ராமேஸ்வரம் தாரிக் அப்துல் அஜீஸ் அவர்களோட விருப்ப பாடல் தான் கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கான குறிப்பையும் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல் அப்படின்னு அழகான வண்ண எழுத்துக்கள் அதில் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இதோ இந்த நேயருக்கான பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் அவங்களோட விருப்ப பாடல் தான் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்ந்த கலை அப்படிங்கிற பாடல். நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனதினை குளிரச் செய்யும் இரவு நேர தென்றல் காற்றாய், காற்றலைகளில் இன்னிசை மெட்டுக்களால் தாளாட்டிட வருகிறது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை துளிகளுடன் இன்னிசை மெட்டுக்களுமாய் கேட்டு ரசிக்கலாம் பட்டு சிறகு. உங்களுடன் நிகழ்ச்சியில் ஆர்ஜே டயனா. வணக்கம் நேர்களே.

தென்றல் காற்றில் நிலவு இழைப்பாரும் நிலவின் அழகில் கவிதைகள் வழிந்தோடுகிறது பட்டுச் சிறகில்.

பிறை மலர்ந்த இரவு நேரம், ஈரம் தோய்ந்த தென்றல் காற்றுடன் இன்னிசை மெட்டுக்கழுமாய் வளம் வருகிறது பட்டு சிறகு.

இரவுகள் நம்மை உறங்க வைத்தாலும் சில நினைவுகள் நம்மை உறங்க வைப்பதில்லை. அந்த நினைவுகளை ரசித்திடுவோம் இன்னிசை மெட்டுக்களோடு, மெல்லிசை ராகங்களோடு.

இரவென்னும் கவிதையில் நிலவும் நட்சத்திரங்களும் தேன்சுவை சந்தங்கள் பாடிட காற்றலைகளில் மெல்லிசை மெட்டுக்களை இசைத்து கொண்டிருக்கிறது பட்டுச் சிறகு.

உறங்கும் நம் விழிகளுக்குள் உறங்காது விழித்திருக்கும் நினைவுகள் பல கவிதைகளை சொல்லிச் செல்கிறது பட்டுச் சிறகு.

கேட்கிறது நிலவு, இரவு என்னும் கவிதை துளிகளை. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. பட்டுச் சிறகு.

நேரம் கரைந்து செல்ல காலம் குறைந்து கொண்டே சென்றாலும் நினைவுகள் கூடிக்கொண்டே செல்கிறது. இனிமையான இரவுச் சோலையில் கவிதை துளிகளுடன் இன்னிசை மெட்டுக்கழுமாய் கேட்டு ரசிக்கிறீர்கள் பட்டுச் சிறகு.

தொடுவானம் புன்னகைக்கிறது. இரவென்னும் இசையுலகத்தில் மௌனமென்னும் தாலாட்டால் நம்மை தூங்க வைத்திட நினைவு சோலையில் சிறு இன்னிசை மெட்டுக்களை கேட்டு ரசிப்போம். பட்டு சிறையில்

இரவென்பது ஒரு அழகிய பரிசு. அந்த அழகிய பரிசை திறந்து பார்க்க உங்கள் இமைகளை சிறிது மூடியே ஆக வேண்டும். நினைவுச் சோலையில்

0: இரவு வானை ரசித்திட வானில் விரிந்த நட்சத்திரங்கள் போல மனமெங்கும் சொல்லிச் செல்லும் பசுமையான நினைவுகளை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த பட்டுச் சிறகு நிறைவு பெற்றது. நேயர்களே, சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா, நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனிதே நிறைவுக்கு வருகிறது மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் பண்பலை வரிசையில் பட்டுச்சிறகு. நன்றி நேயர்களே, நாம் இணைந்திருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக. ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

இன்றைக்கு ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன், சேவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் ஆகியோர் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், நாளை காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, பகுதி 63 இடம்பெறும். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை குரம்பேட்டை நவசக்தி துர்க்கையம்மன் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கிச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, நாளை காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் வழங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இரவா புகழ் பாரதி சிறப்புரை வழங்குவர் சித்த மருத்துவர் சுந்தர மீனால் அவர்கள். தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 இருபட பாடல்கள், அரண்மனை 4, அயலான் போன்ற படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். மறுபகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. உடன் ஆர்பி பரிமலாதேவி, ஜி வைலட் மேரி மற்றும் கிளாரா ஆகியோர் நேரலை நிகழ்ச்சியாக இடம்பெறும். தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:12 தேனீ வளர்ப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் டாக்டர் டிஆர் பீம்சிம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமினா அவர்கள். தொடர்ந்து பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெமாங்கு பாடல்கள் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, நாளை மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 கேட்கலாம் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கீற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், நாளை மாலை 6:30 அந்திப்பூக்கள், நாளை இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 7:30 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நாளை நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையான 2வது அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் ஆட்ட நேர இறுதி வரை. தொடர்ந்து எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயல் வெளியாக 7:30 நியூஸ் ஆன் ஏர் செயலில் வெளியாக பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், நாளை இரவு 8:30 இலக்கிய உலா. நாளைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கலிங்கத்து பரணியில் கற்பனை வளம் பேரூரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ சிந்தியா தேவி அவர்கள். நாளை இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் சுமையா, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும் இவையாவும் நியூஸ் ஆன் ஏர் செயல் வெளியாக இடம்பெறும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:44 வரை சென்னை விவிபாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நாம் இணைந்திருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வெளியாக மதுரை பண்பலையின் நிகழ்ச்சிகள்.

நேர்களே, நாம் இணைந்திருக்கின்றோம். மதுரை எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக இப்போது தொடர்கிறது நிகழ்ச்சியும் நேரமும். நான்கு 45 மங்கள இசையுடன் நாளொரு குரல் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் மதுரை பண்பலையின் நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 செய்தி சுருக்கம், நாளை காலை 6:02 புதிய காலை, தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 இந்த நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:30

இதை நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை எஃப்எம் தரும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் இப்பொழுது வலம் வருகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பறக்கும் பாவை, இந்த படத்திலிருந்து பாடல் ஒன்று இரவு நேரத்தில் இசையாக தொடர்ந்து இணைந்திருக்கலாம். கே எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில்

நியூசனர் செயல் வழியாக மதுரை பண்பலையின் தேனும் பாலும் நிகழ்ச்சி தொடரும் பாடல் ரிக்ஷாக்காரன் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா தொடர்ந்து பாடியது. இணைந்திருக்கலாம் இசையோடு என்றும் நீங்கள்.

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

மழை தரும் முகிலென குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல்.

நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக நாம் இணைந்திருக்கின்றோம். மதுரை பண்பலையின் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து பாடல் வர இருக்கின்றது. பாடலோடு இணைந்திருக்கலாம். பாடலுக்கு குரல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை பண்பலையின் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு நேரத்தில் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல் குமரி கோட்டம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இனி தொடரும் பாடல் நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மீண்டும் குரல் தர இணைந்திருக்கலாம் தொடர்ந்து.

நியூசானார் செயல் வழியாக மதுரை பண்பலையின் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வந்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. இனி தொடரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களை, தொடர்ந்து

நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை பண்பலை தரும் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு நேரத்தில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதய வீணை என்ற படத்திலிருந்து பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேர்கள் இதுவரை கேட்டது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்ற இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையான முதலாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டி 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இதுவரை கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இரவு வணக்கத்துடன் 11:43 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ தருகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலானது பூக்காரி என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில்.

11:10 15 இந்த இனிய இரவு பொழுதில் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் தருகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது வருகிறது பொன்னூஞ்சல் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில்.

நேரம் முன்னிரவு 11:55:55 கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும் நிகழ்ச்சி. இனி எங்கள் தங்கம் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது பாடலோடு இணைந்திருக்கலாம்.

பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தமிழ்வது கண்டு ஒரு கோ

மதுரை பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கின்றோம் தேனும் பாலும். 11:55:24. இந்த இனிய இரவு நேரத்தில் இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவாக தரக்கூடிய பாடலானது கண்ணன் என் காதலன் என்ற படத்திலிருந்து பாடல். டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் இனிய குரலில் பாடல் வளம் வருகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

103.3 மதுரை பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நாளை இரவு 11:45 கேட்கலாம். நிகழ்ச்சி தந்த பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. நேயர்களே, இனி மதுரை பண்பலையில் சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:44 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள். தொடர்ந்து சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியோடு

4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையா பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நாட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது தாயே நீயே துணை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பாடியது.

நிறைவாக நங்கூரம் திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை வி. குமார், காமதாஸ்.

நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அம்பத்தூர் ஏஎம் சுதாகர் அவர்கள் நாகஸ்வரம், ஜி கே நரசிம்மன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதே என தொடங்கும் என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது. ராகம் ஆபோகி கண்டச்சாபு தாளம்.

அடுத்து புவனேஸ்வரியா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை. ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

அடுத்து தேவி நீயே துணை என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கீரவாணி, ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபாத மாதம் 20 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:51. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: அஞ்சாமை, கொடை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கு குணங்களையும் குறைவுபடாமல் கொண்டிருப்பதே அரசனுக்கு இயல்பாகும். குறள் எண் 382, அதிகாரம் இறை மாட்சி.
1: அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு.
0: அஞ்சாமை, கொடை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கு குணங்களையும் குறைவுபடாமல் கொண்டிருப்பதே அரசனுக்கு இயல்பாகும். குறள் எண் 382, அதிகாரம் இறை மாட்சி.
2: நூற்று 3.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம் கேட்கலாம். தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 இந்த நாளின் சிறப்பு, தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் புதிய காலையில் இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன், சேவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர் கேட்கலாம். இன்று காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 63 இடம்பெறும். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைய போக்கள். தொடர்ந்து 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை குரோம்பேட்டை நவசக்தி துர்க்கையம்மன் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் வழங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி இரவா புகழ் பாரதி. சிறப்புரை வழங்குபவர் சித்த மருத்துவர் சுந்தரமீனால் அவர்கள். தொடர்ந்து காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப காணங்கள் என் விருப்பம். 10:30 இருபட பாடல்கள், இன்று அரண்மனை, 4 அயலான் போன்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்று கண்ணாடி மாளிகையில் ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சிகளுடன் ஆர்.பி. பரிமலாதேவி, ஜி. வயலட் மேரி, கிளாரா ஆகியோர். தொடர்ந்து கேட்கலாம் நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 இடம்பெறுகிறது தேனி வளர்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் டி.ஆர். பீம்சிங் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஆர். செல்வமினா. தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு வசந்த காலங்கள் கேட்டு மகிழலாம். 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். தொடர்ந்து 4:30 பண்பலையன் ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். 5:02 மாலை தென்றல் இடம்பெறும். தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்தி பூக்கள் இடம்பெறும். தொடர்ந்து 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. நேர்களை, இன்று 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான 2வது அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக இடம்பெறும். நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக இன்று 7:30 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05

0: பட்டாம்பூச்சிகள் 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கலிங்கத்து பரணியில் கற்பனை வளம் பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முனைவப்பட்ட ஆய்வாளர் ஏ சிந்தியா தேவி அவர்கள். தொடர்ந்து 9:00 காட்சி விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பில் சுமையா, தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இடம்பெற இருக்கும் எமது நிகழ்ச்சிகள்.
1: ஆகாஷ்வாணி.

0: குரு மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இடம்பெற இருக்கும் எமது நிகழ்ச்சிகள்.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த இனிய காலை வேளையில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பக்தி பரவசம் ஊட்ட இனிதே வளம் வருகிறது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். நேரம் காலை 5:01. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பழனி விஜயலட்சுமி பாடியது.

இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிய காலை வேளையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி மாலை, பக்தி பாடல்கள். தொடரும் பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி சைலஜா பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து.

103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக பி. சுசிலா பாடியது.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிது நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. இனி நாம் கேட்கலாம் இசை அமுதம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நிவ்யா.
1: ஆகாஷ்வாணி இசை